0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்போ அடைக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அலிலியா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசை என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தனமுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தனமுக்கு அடைக்கலமா இருக்க. உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் நினைச்சு நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தவனையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா,
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் நம் கூட இருத்த அணுகாது. அவர் தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாரு, ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட இருத்த எத்தனை மந்திரம் செய்வனி எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால் அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனையை கொண்டு வர பார்க்கறான். நம்ம அது நிமிஷத்துக்கு சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர்தானே அடைக்கலாம், நீர்தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்னால அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார்? முதலாவது பாருங்க, கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய சனமா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்ததுக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
0: எகிப்து தேசம் எங்கும்
1: மனிதர்களையும் மிருகஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: அவைகள் எல்லாவற்றையும் அவை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: அந்த கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பேர் உபத்திரம் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நம்ம அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்லன், நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கத்துடி சனை யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பேன்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய சனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம சவம் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில் வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மள அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டில் மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்துல வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்முடைய மர்மத்துல கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை, எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முதல் கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்கள உயர்ந்த அடைத்தில் வைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையாக நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படினால என்ன சொல்ல அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம ஆயினால் அறிக்கை மாட்டேன் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். ஆயினால் சொல்றது மாத்திரல, உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்துல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல, இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளி மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தருக்கு கிருபை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை.
0: நீரே நம்பிக்கை சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை. உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயர்ந்த அடை துளைப்பார். நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அடைக்கலமா இல்ல என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அது மாத்திர கத்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கத்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கத்தரை தான் நம்பணும். மட்டும் கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் செவத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்குள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்திரி பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரே. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். நாம் மையப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களே ஆசீர்வதிங்க, அவங்களே ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொருவரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும் பிடிச்சி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும் பிடிச்சி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்கள் அப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. திக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மே நோக்கி கெஞ்சிரோ, கத்தடத்துல மனைமைகள் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளி செய்வே, ஒரு வழியை கத்திரத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா, எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே, கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா. குழந்தை பாய்த்தை தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களேசமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை அசமாட்டி நோக்கி பார்க்கும் பொழுது தேவனை கர்த்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டுமாண்டவரப்பா. பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா பத்துக்களும் சாவும் மரணந்தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகான மகிம்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம்ப சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கத்தடி பரிசுத்த நாமம் மகிமேடுவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜபக்குறிப்பு சொல்வார்கள், அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை மக்கள் நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க.
3: ஸ்தோத்ராண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்பனே, நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே, நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே, எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவா இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவரே, எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குருமருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா, எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படி காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அதிகாரத்தில் அவர்களுக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம பண்ணுவோம்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிற இணை அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே.
4: ஆண்டவரே, எங்க மாநில முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்யக்கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராக, ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக, ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எசப்பா கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக, தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும் பாதுகாக்கணும் ஆண்டவரே, உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும் நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கத்திர நாம் வைக்கப்படணும், அதுக்காக சப்பணும்.
3: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையும், ஏசப்பா எங்க தேசத்தை என் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம், எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரையும் கோடி நன்றி ஏசப்பா, தமிழ்நாட்டிலும் திறக்க என் தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம், தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, இதனால திருச்சபைகள் திறக்க ஒவ்வொரு போதகர்மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமையடுத்து பயன்படுத்துவீராக, ஊழியக்காரர்களை வல்லமையடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுணே சப்பா, எங்க திருச்சபையில் ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே, எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்பல் உண்டாகுனே சப்பா, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்டு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, திருச்சபைகளை திறக்க இந்த தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக, மனம் இறங்குங்க ஏசப்பா, நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே, என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும், மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா, தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு சப்பா திருச்சபையில திறந்து இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா, அப்படி செய்யப்படுது
0: பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள், 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம், சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது, ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால், இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம், அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள், கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார், ஹல்லேலூயா சொல்லலாமா, ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இங்கட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. காட் பிளஸ் யூ.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமாக எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் அணியே,
0: உயர்ந்த அடைக்கலமும் அணியே. பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடைய மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு. ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவார்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணுமா பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்,
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறேன், தேவ எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தில் சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம கடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹலேலூயா. ஆராதனையில் தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி,
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை, அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிறார் பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிறார், நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கு அப்படின்னா உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்லை, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க உண்மைதான், ஆனால் எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு முடிய ஆவி வைங்க, நம்ம உயிர் அடைய வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்
1: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தர் பயப்படுற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
0: ஞானத்தை உணர்வுலாவி, பலத்தை ஆலோசனை அருளாவி, அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றேன், நாமத்தை அறிந்திருக்கிறீனால உங்களை என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியல்ல இரக்கத்தையும்
0: தகன பலிகளை பார்க்கிலும்
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தரை அறிகிற அறிவைதான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மளை. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியிற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியணும்னு தான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ, தொழுது கொள்கின்றோமோ, அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன் நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு, உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்கள என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உன்னை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்கே வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம் பிள்ளைகளை. ஆண்டவரை கர்த்தத்தாமை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவளோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சணையை சந்தோஷ திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறம் ஐயா, கெஞ்சுகிறம் ஐயா. பரலோக அக்கினி மூட வேண்டும். பரிசு தாமே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க, நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேல் நாவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுவேன் சொன்னீரே. எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மூப்பர் மேலே சவ என் நாவி ஊற்றுவேன் சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தை வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே. அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அக்கினியை போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தை நாவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போ போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திர எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளம் தரும். காலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேர சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்கதான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களும் செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேச முந்தி கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அச்சிங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா. வாஞ்சி உண்டாக்க இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாக கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம். ராஜாங்களை பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. செய்யற தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் கவலை பாரங்களை நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவங்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவதும் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. அன்றுவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, அன்றுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து அன்றுவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். அன்றுவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. அன்றுவரே இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து அன்றுவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் அன்றுவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்ராண்டு உரிமை நன்றி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமையின் தேவனையுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு யாரு இருக்கு? ஆண்டவரே, நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செவிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களை அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதியும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் அந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவது நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராச்சா. பலவீனத்தை மாத்தி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் செபிக்கிறோம். இப்ப
3: பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. 138 கோடி ஜனங்களை நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ரச்சா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிற 138 கோடி ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள உண்மை சார்ந்து கொள்ள மூடிற்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்க குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கும் வரக்கூடாதப்பா. உங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

பிரதான ஆசாரியர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பூரணப்படுத்தினவர். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா?

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கதல்ல, தூங்கினாலும் மாத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம மாத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம மாத்துமா ஒவ்வொரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டு என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு, என் கண்களை தெளிவாக்கும்,
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம், என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியன் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி இருக்கணும். மன விருதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாகவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதம் திட்டமும் தெளிவு வச்சு மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்ப்போம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றல் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தேன் ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டவர்களை இருக்க முடியுது, மூணாம் நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன், பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிடுறேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாம் நாள் நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பு இல்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: முதல் என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதலம் பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணி எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா, எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களை யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய சீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்டை போடுற குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அப்படி செபிக்கணும், ஒப்பு கொடுக்குறாண்டவர், நான் இதுவரைக்கும் என் செவ செய்வி அதிகமா குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருவை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு, ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்,
0: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர் கால்களை போல் இருக்கிறது,
0: நீர் கால்களை போல் இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்க்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு மரத்துக்கு தண்ணியில் என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன், இந்த பக்கம் தண்ணி வரும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீர் ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்க்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவா, ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பா, நல்ல புதிய இதயத்தை கொடுப்பா, புதிய புதிய திட்டங்களை கொடுப்பா. நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம் நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், செவ்வோ போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன, நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும், நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டு, நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பற்றி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யாருக்குன்னு நினைச்சிக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்போ மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜா செபிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும், தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக மனதை தெளிவாக்கும் அப்பா. நான் என்ன பேசுறேன் என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவல் இடத்துல சொல்றாரு என்ன சரி எனக்கே சம்மதம் இல்லை, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கனே காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு கொடுத்தது காசு தோத்துரும். இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க. நீங்க தான் என்ன காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும்
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கத்திரி வேதம் நமக்கு திட்டமும் தெளிமா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் ஒன்றுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதான் கத்திரி வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேதத்துல பாருங்க எத்தனை சாட்சிகள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுலயே நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கோம். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாது விடுக்கி நீதிக்கேற்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதிக்கேற்க விழித்திருக்க முடியுதே தனக்கு தாருமப்பா, நான் பாவம் செய்யாது விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிருள்ளு பேர் கொண்டிருந்து வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா. வெளிப்படுத்த விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன செய்யல பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யா அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யா அப்படி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்ய பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர. உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவிச்சிங்க. நான் பாவம் செய்யாவுடைய ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி செவிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம நினைச்சு முடியாது மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்த பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்
0: உயிரடைவீர்கள். இப்ப கத்துட்டு கேக்கணும், ஆண்டவரே ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மறித்து போன சொன்னி செத்து போன சொன்னீங்களே, என் ஆத்தவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே உடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்க.
0: நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய நீதிக்கேற்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு. இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நாம் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்து கொண்டு,
0: விழித்து கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிசாசு திருடாத பிடிக்க வேணும் சொல்லி விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. முடி வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்க அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு துரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக் கொள்ளும் ஆண்டவர. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வளதுரமும் இளவரையும் சாயாது விடுக்கி, முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படும் சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ளும். எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம். பிரச்சனையை மாத்த முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே அதிகமா ஜீவத்தை உயர்த்துங்கப்பா, பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பத்தியறியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா, ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்தை உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக்கி செலுத்துறோம், ஜாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகள் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக சொல்லணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களில் தேவனை கருத்து அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலை தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒவ்வொருத்தரையும் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி என்று கிரீசர பொல்லாத சாத்தன் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க நமக்கு அமைக்க செலுத்துகிறோம். இயேசுமோன் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம சேப்படலாம்.
4: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமையே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை, ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா, அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா, எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க, எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
1: ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டுவோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் காத்திருக்கலாம். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட

ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தாம் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும்.
இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறா. மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்க ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம் அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர் தழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள்.
இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார், அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து

உமன், அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த இரண்டு இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு. அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும்.

0: அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்தில் இருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்தில் இருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள், பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்தில் இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவராயில்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடகலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: பூமி இன்னும் இளம் நிலையில இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதிய உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்த இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்கா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்ற கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களிலிருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிச்சு. இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாண்ட. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏ நோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ள உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேரம் முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவைப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும், முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார். இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது. அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமோ இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல. அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியா தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும். குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க, அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றில் மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல. அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன். அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுதுகொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அப்படி முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்தபோது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதர் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிறார். லாமெக் தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர் யார் எது இறந்தார்? பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறார்? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது, பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின, இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மெதுசேலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகி கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மெதுசேலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மெதுசேலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்த போது கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக் கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார். சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். நிறுத்த முடியாம அது காற்றை பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது. ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது. நிழல்கள் மீழ்ந்தன. குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார். பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தையை மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள். ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது. அது ஒரு செலவு. யாரோ ஒருவர் பதிலளித்தார். அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரடியிருக்கும். சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள். மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம். எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிடம் எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்கள் முன் தனியாக நின்றாள். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தை தொட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். ஏனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றா தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறையை ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசெலா அவரை கவனித்தார். சில நேரங்களில் தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசெலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. இறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒளி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தன் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமேக் அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசெலா அருகில் வந்தா. அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமேக் ஆழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம், மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசெலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசெலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறியை பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசெலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார், இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல. வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்த சித்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார், அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. பீமா ஒரே நேரத்துல வந்ததில்ல, அவ புகை போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதைய பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்ல. அந்த நேரத்துலதான் வானம் அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி, அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன் பிரிவுகளுடன் மூடிய கதவுடன் ஒலிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டும் இல்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படித்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை. அவர் தொடர்ந்தார், மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது. வலிமை மற்றும் பலவீனம், அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனிதன் வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய், மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகழிடம். எதிலிருந்து புகழிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேள்வி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்னார், நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு. பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடைய பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள் வேலிகள் ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஆனா வாகனத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்ல. கேலி செய்தாலும் கூட காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பிச்சார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும் நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள், காற்றில் மெதுவான காலடி சப்பன, மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள், நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது, மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் பிடிச்சு கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்க அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நடந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருங்க. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள், நினைவு, மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்லை, அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள், ஆனால் அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள், ஆனால் தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை.

அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையே அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாயிருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனிக்கார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோர்ந்தனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர. சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ளத்தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி. காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா. இப்போது அது வெறும் மரம் அங்க. அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர். மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல. அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமிக்கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜனை.

என் காலடியில நிலத்தாதரவேட்டது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடி முழக்கா எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கு இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன. பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் மாதிரி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியல்லால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கி கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை. வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள். பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல. அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இறக்கம் இல்லாம பொழிஞ்சது. பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார். குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவையில. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகரத் தொடங்கியது.
எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. அந்நீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயலை கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்ததே அவர் பொறுமையுடன் இருந்ததார். 1969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

Se un seibo. ஆண்டவரை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுக்கும்படியாகவும், சென்ற மாதங்கள் முழுதும் நம்மோடு கூட இருந்த தேவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்த அனைத்து விதங்கள் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கொடுத்த தர்மியான இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப கடந்து போன மாதங்கள் முழுதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதாக. எழுந்தருளும் ராஜா, இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடம்பெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொன்னீர்கள். இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுவார் என்று சொன்னீங்களே. இந்த கூட்டல் குரதமாக எலும்புற எல்லா அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க கிருபை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஆளுகைகளை மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவு கூர்ந்து ஆசீர்வதியும். அப்பா உங்க மகிமை வெளிப்படுட்டும் ராஜா. வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாடப்போகும் பாடல்கள், எழுக போகும் மன்றாற்றுகள், அப்ப தியானிக்கிற வேத வசனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தை சுற்றி அக்னி முதலாய் நடத்துங்க. வேலையடைங்கப்பா உங்க ரத்தத்தினால, உங்க நாமத்தினால, தேவத்துவதனால அக்னினால வேலையடைத்து கத்தர் காப்பீராக. இசைகிற வாசிக்கிற பிள்ளைகளை பொறுப்பிடுங்க. மின்சாரத்தை ஆசீர்வதிங்க, இன்டர்நெட் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்க அந்த பிள்ளைகளையும் கத்தர் மறைத்து மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தும். துதி கண்ண மகிமுக செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை ஒடுகிறோம் பிதாவே. கரலாம் சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமான

கர்த்தர் நம்மை நான்கு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் நல்ல சுலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாமா?

ஹல்லேலூயா. 1000 வருஷம் கர்த்தர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியில நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். அந்த ஆட்சி நாமும் பங்கு பெறணும். இந்த மகிமையான ஆட்சியில ஆண்டவர் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எருமையா புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம்.

எரேமியா 31:14. ஆசாரியருடைய ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே என்ன செய்வாங்களா, திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மையே தருகிறார். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்கப்பா, எங்க வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கணும், எங்களுக்கு ஒரு நன்மையை தாங்க என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தேவன் எல்லாவித நன்மை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார், இயேசு துணையை நடப்பார்.

நாம் எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிங்க ஆண்டவரே, என் பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அவனை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழு பொறுப்படுத்தி நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போம்ப்பா, என்னை முழுமையாய் பொறுப்பிடுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க அவியானவரே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கர்த்துடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்துருங்கப்பா, பொறுப்பிடுங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் என் முழு பொறுப்பு எடுக்கணும், என் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே என் காலங்கள் எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறதப்பா, நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன் வாழ்க்கையை சங்கீதக்காரன் கர்த்துடைய கரத்தில் அர்ப்பணித்தார். அவர் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாமா? அப்பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமில்ல அப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே, என்னை முழுமையாக நீங்க பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும், நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூப்பா.

மே தினம், தொழிலாளர்கள் தினம். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் பிரியமானவர். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமான் இருந்தாலும் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் பரலோகத்தின் எஜமான். அல்லேலூயா. மே தினம், தொழிலாளர்கள் தினம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எஜமானே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. சித்தம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. எஜமான் பேசுங்க. நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள், நம்ம எல்லாம் தொழிலாளர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நமக்கு எஜமான் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எஜமான பார்த்து சொல்லாமா?

மே தினத்தன்று எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? பா, என் கையில கொடுத்த பொறுப்பு, என் கையில கொடுத்த வேலை, என் கையில கொடுத்த ஊழியம், என் கையில கொடுத்த தொழில் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கேன், அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நம்ம எஜமான் பரலோகத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கலாமா? என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. ஓ, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம் சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கலாமா அப்பா? என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இந்த மீ தினத்தன்று நம்ம அர்ப்பணம் செய்வோம், இந்த வாழ்க்கை அர்ப்பணம் செய்வோம். தேங்க்யூ மயிலா. நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உமக்காக வாழ எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து கேட்ப மாதிரி காவோ. கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே.

உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா கர்த்தரை? சிந்திச்சு பாருங்க, அவருக்காக தான் வாழ்கிறோமா? அந்த பக்தன் ராஜபடி பாடியிருக்கிறார், உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா? அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருக்காக வாழ்றோம்? யார் நேசிக்கிறோம்? பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உங்க ரத்தின உள்ளத்தை கழுவட்டும். உண்மை நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உண்மையே நேசிக்கணும் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கணும்ப்பா. ஜெபிங்க பார்க்க, எல்லாரும் உண்மையே நான் நேசிக்கணும், உமக்காகவே நான் வாழணும், உண்மையே நேசிக்கணும். எனக்கு அதற்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. உலகத்தை நேசித்து பின்வாங்கி போன ஆண்டவரே, அப்ப உலகத்தின் மக்களை நேசித்து பின்வாங்கி போனேன், இன்றைக்கு உண்மையில ஓடி வந்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. அப்பா உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்படியே கத்திர ஆராதிக்கலாமா?

வெளியான சீரிலும் தூக்கி எடுத்த கர்த்தரை கையில தட்டி துதிப்போமா. ரத்தத்தை சிந்து மீட்டெடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரூகாபா ஷாகாபா தோராபா ஓரிகாமா தூஷைலி பெராபா. துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க அவியனவரே. ரிகாபோ ஷாகாபா தோராபா லே பெராபா. அலிலூயா அலிலூயா. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவனே அலிலூயா. அமை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஐயா. அலிலூயா அலிலூயா. உயிர் கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் அப்பா. உடல் கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம். உணவு கொடுத்தவரே ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். கண்மணியாக உம்மீது எங்களை தூக்கி நிறுத்தினவரையுமே ஆராதிக்கிறோம். உமக்கே துதி புகழ் செலுத்துற ஆண்டவரே. கேட்கலாமா? ஒரு புது எண்ணெய் என் மீது ஊற்றா ஐயா. வாய் திறந்து கேளுங்க. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இப்பொழுது தாங்கப்பா. என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா. என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ரீகாபா தோகாபா அப்பா. இந்த பிள்ளைகள் உம்மிடம் கேட்கிறார்களே. நக்கினை அவர் மீது ஊற்றும் ஐயா. நக்கினை அவர் மீது போடும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. பரலோக நக்கினி இறங்கட்டும் ஐயா. இறங்கட்டும் ஐயா. கேளுங்க கேளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க.

0: ఏసప్పా స్తోత్రప్పా స్తోత్రేసప్పా వల్లమే ఎరగట్టు ఎరగట్టు ఎరగట్టు అయ్యా వల్లమే నాలు పరిశుద్ధాన్ని నిరప్పుంగ నిరప్పుంగ నిరప్పుంగ నిరప్పుంగ నిరప్పుంగ ఏసప్పా పర్ల శక్తిని మూడట్టు ప్రసరంగా మూడుగదాక దేవ కృపంగా చూల్దుగల్వదాక అంటే వల్లమై వల్లమై వల్లమై వల్లమై వల్లమై కృపి కృప చెబికరం హల్లెలూయా రీ కలబా రీ కలబా రీ కలబా రీ కలబా రీ కలబా రబలబా రబలబా పరిశుద్ధాన్ని నిరప్పుమా నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా హల్లెలూయా రీ కలబా రీ కలబా రీ కలబా షకలబా రీ కలబా రత్తలబా రీ కలబా వల్లమే ఎరగట్టు ఎరగట్టు ఎరగట్టు ఎరగట్టు ఎరగట్టు అంటే పరిశుద్ధాన్ని అభిషేకం సంపూర్ణ నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా నిరప్పుగా உமை துதிக்க கிருபை செய்ய பலப்படுத்துங்க பரிசுத்தம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா அக்கில நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல ரபல கரபல வீக்க பரி ஈக்க பரி வீக்க பரபா உரபல பரி வீர பர பரி சங்கல பரி ஈக்க பரி ஈக்க பார் உரிக்க பரி வீரி வீர பல பரி சம்பல பரி வீக்க பர பர பர விரி வீர பர பரபா சிவனுடைய தேவனே இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்குகாச்சா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா பரிசுத்தவின் அபிஷேக ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் சீச சீச சீச சீச வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க சீச சீச சீச சீச மகிமை மூடட்டு அக்கிரி மூடட்டும் பிரச்சனை மூடிக்கொள்ளட்டும் அண்டவர் கபரி கபரி கபரி கபரி கபரி கபரி கபா சிக்கபல சிக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரபலப ரகலப நன்றி
1: ஸ்தோத்ரம் ரீபாலா சாலாதா ராபா ராபா ராப் அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா இந்த மேதின தன்று நம்ம எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து சோமன் தேசத்திற்காக தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளமாப்பா இந்த நாளில் கத்தோடைய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் இறங்கணும் எல்லாம் ஜெபிக்கலாமா அக்கா ஜபத்தில் நடத்துவாங்க நம்ம எல்லாம் இணைந்து அவளோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா
0: ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக விசுவாசிகளுடைய பாதுகாவலுக்காக செய்வோம் எங்கள் பக்கத்தில் அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்குது ஊழியர்களுக்கு பாது வேணும் பாதுகாவல் வேணும் விசுவாசிகளுக்கு பாதுகாவல் வேணும் தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம சேம்படலாமா
2: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன அளவற்ற கிருபிக்கா ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன தேசம் உதவும் முழுவதும் அண்டவரே கத்தாவே எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் அண்டவரே எல்லா தாலுக்காங்களிலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நீர் பாதுகாவல தரமிடிக்கா கெஞ்சி கேட்கிறோம் அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எல்லார் மீதும் ஆண்டவரே காரம் தாங்கட்டும் எந்திட்டு தப்புத்து சுமந்து பாதுகாத்துங்கப்பா அண்டவரே கத்தாவே நீங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துங்கப்பா விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாத்துங்க தகப்பன எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் பாதுகாத்து நீர் பலப்படுத்தி அண்டவரே சிறப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன மனிதர் கைக்கும் பிசாத் கைக்கும் ஆண்டவரே எந்த தீமையான கைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே உடைய காரம் எல்லா தாங்கட்டும் பாதுகாத்துக்கோங்க பலப்படுத்துங்க சிறப்படுத்துங்க நீங்க அப்படி செய்ய போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே ஆமென்
0: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ தொழிலாளி தினமா இருப்பதனால தொழிலாளிகளுக்காக தொழில் அதிபதிகளுக்காக தொழில் செய்யறவங்களுக்காக தொழிலில் வேலை செய்கிறவங்க தொழிற்சாலையில் வேலை

0: யாருக்கும் இந்த ஆபத்து பத்து வரக்கூடாது. எங்க பார்த்தாலும் வெறுப்பு தீ பிடிச்சி எரியுது பாருங்க. எங்க பார்த்தாலும் இந்த சூழ்நிலை நம்ம தேசத்துல மாறணும். அதுக்காக யாராச்சும் பண்ணலாம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, தர்மியான இந்த தொழிலாளர் தினத்தில் எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, தொழிலை கொடுக்கிற முதலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ஜினியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கான்ட்ராக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. வெளி பணி செய்கிற ஆண்டவரே பிதாவே, பிதா ஒவ்வொரு ஆண்டவரே பணியாற்றலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்த நீர் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது எசப்பா. தகப்பனே, அவர்களுக்கு வர வேண்டிய கூலி சரியா வரணும் எசப்பா. ஆண்டவரே, கூலி ஆட்கள் ஏமாத்திரக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு எஜமானையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையாட்களும் உண்மையா வேலை செய்யணும்ப்பா தகப்பனே. ஒவ்வொரு வேலையாட்களையும் கர்த்தர் தொடும்படிக்கா ஜெபிக்கிறோம். எவ்வளவு உயரத்துல எல்லாம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்துகள் விபத்துகள் நேரிடக்கூடாது எசப்பா. பிசினஸ் பண்றவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நல்ல லாபம் கிடைக்க உதவி செய்யுங்க. பிசினஸ்ல இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க, வேலையில இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் பக்கமாய் ஒவ்வொருவரையும் திருப்பிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கள்ள தராசு எந்த பிசினஸ்ல எந்த வேலைகளிலும் ஆண்டவர் இல்லாதபடி உண்மை உத்தமாய் தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு ஞானத்தையும் பலத்தையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையும் ஆண்டவரே தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அந்த பணத்தை எல்லாம் வீணா செலவழிச்சாங்க, வீணா குடிச்சாங்கப்பா. அந்த பணங்கள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. தகப்பனை குடும்பத்துக்கு போய் சேரணும் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
0: ஆமென். இப்போ எங்கே பார்த்தாலும் தீ பற்றி எரியுது. கரண்டில் தீ பற்றி எரியுது, இப்போ கேஸில் தீ பற்றி எரியுது. இந்த கேஸ் அடுப்பு தீ பற்றி ரெண்டு மூணு நிறைய கேஸ் அடுப்பு இருந்தால் அங்கே உரைச்சி தீ பற்றிடுது. இந்த தீ பற்றவே கூடாது. நம்ம தேசத்தில் தீ தீனால் ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக சேம்பலாம்

0: ஆண்டவரே, துதிக்கிறோமாப்பா. தகப்பனே, கிருபையா நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அவரவர் இதர் அவர் எப்படிப்பா இயேசுவி, நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தீப்பத்தி எரியுதுப்பா. ஆம் தகப்பனே, தெய்வ இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. தொழிற்சாலை பற்றி எரியுதுப்பா, வீடுகள் பற்றி எரியுதுப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்கப்பா. நிக்கிற கார் எரியுதுப்பா, ஓட்டும்போது கார் எரியுது, பைக் எரியுது, என்னப்பா தகப்பனே எங்க தேசத்துக்கு பாவப்பா. தகப்பனே கிருபையா நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தில் ரத்த தெளிக்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்க. எங்க தேசத்தின் மக்கள் பாவங்களா மன்னித்து ஆண்டவரே அப்பா, அந்த அக்னி எரியாதபடி கர்த்தர் பாத்து எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா மக்களையும் ரச்சிங்கப்பா, ரச்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட குடிக்கிறபே தரும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகன மகிமையா உமக்கே செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: மாத்தல இந்த குடிக்கிறவங்க எல்லாம் மலந்துருமுன்னு இப்ப சாராய கடையே மூடிட்டாலும் என்ன செஞ்சாங்க, மக்கள் கள்ளச்சாரா வாங்கி குடிச்சிடறாங்க. கடை மூடினாலும் கள்ளச்சாரா வாங்கி எங்கேயாவது அவங்கள காய்ச்சி குடிச்சிடறாங்க. இந்த குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுனும், ரட்சிக்கப்பட்டா என்ன செய்ய முடியாது, கரை சாராய கடை தன்னாலே மூடிடுவாங்க. எல்லா மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு அந்த சாராயத்து மேல, இந்த கஞ்சா மேல, இந்த போதைப் பொருளுக்கு மேல அவங்களுக்கு தாகம் வராது. இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் நம்ம போராடி கண்ணீர் ஓடி செபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிலையும் ஸ்கூல் பிள்ளைகளும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்களாம் பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கிறாங்க. இதுலேருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்க தான் அவங்க மனசை மாற்றணும்னு சொல்லி நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்து மாடு கெட்டு பேர் தேவை சீர்த்தோம் இல்லை, நம்ம தான் இப்போ போராடி செபிக்கணும். குடிக்கிறவங்க, போதைப்பலுக்கு அடிமை இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த மக்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்பிக் கொள்ளணும். நம்ம கதை சாராய கடை மூடிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க, கள்ளச்சாராங்காச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு அதுலேருந்து விருப்பம் தரணும், அதுக்காக நம்ம போராடிச்சா போதும். பீடி சிகரெட் எல்லாத்துலேயும் இருக்கு, மக்கள் விடுதலை பெறணும். யாரும் முடிச்சுட்டு கண்ணீர்

0: சோச்சரிக்கிறோம் என்று சபா பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் சோச்சரிக்கிறோம் என்று சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் சோச்சரிக்கிறோம் என்று சப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பிரே இந்த வேலையில கூட பரிசுத்தப்படுத்த முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே கண்ணீரோடு ஜெபிக்க சப்பா நீங்க எனக்கு உதவிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே என் சப்பா எங்க தேசத்தை நீன தருள முடிக்கும் ஜெபிக்கிறோம் என் சப்பா எத்தனையோ பேரு குடிக்கிறாங்க தகப்பிரே குடியிலிருந்து நீங்க விடுதலையோ தர முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே அந்த குடிய பார்க்கும் போதே சப்பா ஒரு வெறுப்பாக நீங்க மாற்ற முடிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா தேவனே துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற சப்பா சிறு தம்பிமார் எல்லாம் குடிக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவனே பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறாங்க தகப்பனே ஒரு சந்தையினா தருள மடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நீங்க இறங்க மேசப்பா எங்க பிள்ளைகளுக்கு நீங்க இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோம் இந்த குட்டி தம்பிமார்களை நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே ஸ்கூலு போகும்போதெல்லாம் குடிச்சிட்டு போறாங்களே சப்பா நீங்க மனம் இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உங்க சோதரம் அது போல எத்தனையோ ஜனங்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா அந்த குடிய வெறுப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் அந்த குடிய ஒரு வெறுப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சாராய கடையில மூடு நாளும் தகப்பனே கடல் சாரங்களை யாரும் காய்ச்ச கூட தேசப்பா யாருமே குடிக்க கூட தேசப்பா அதை பார்க்கும் ஒரு வெறுப்பாக ஒரு கஷ்டப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா அம்மக்கு தோத்திருக்கிறோம் ஏசப்பா அது போல ஆண்டவரே துதிக்கிறோம் சிகரெட்டுகள் பீடிகளுக்கு அடிமையர்கள் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா வெத்தில பாக்குகள் பொய்கள் தகப்பனே ஆன்சுகள் ஏசப்பா இதெல்லாம் அருந்தரும் ஜனங்களை ரட்சிக்கப்பட நீங்க உதிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்போ ஏசப்பா கஞ்சாக்கள் ஆண்டவரும் அப்படின் போன்ற போதை மருந்துகள் ஏசப்பா இன்ஜெக்ஷன்கள் தகப்பனே மாத்திரைகள் ஏசு சுவாமி நேத்தினோ போதை மருந்துகளுக்கு அடிமையருக்கு எங்க ஜனங்களை தகப்பனே நீங்க நினைத்தவர்களும் மீட்டுக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அந்த பாவத்துல நீங்க எப்படியாவது மனம் திருப்பு மடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மனம் இறங்க எங்க ஜனங்களுக்கு தகப்பனே நீங்க மனம் இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எல்லாரும் விடுதலை தந்து தகப்பனே உங்க நாம மட்டும் மகிப்படணும் நீங்க அப்படியாக செய்ய போற்க நன்றி ஏசப்பா எந்த குடியானாலும் வெறுப்பே தாங்க சிகரெட்டு வீடுகள் ரத்தின பாக்களை போடுற ஜனங்களும் மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் போதை மருந்து அடிமருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே மாற்றி ரட்சிக்கப்பட்டு உண்மை அண்டு கொள்ள கூட கிருபையை நீங்க தருமடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்க அப்படியாக செய்ய போறது நாங்கள் நோக்கு நன்றி சொல்றோம் எல்லா துதி கணமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜபத்தேற்று பரிசுத்த பிதாவே
1: கர்த்தாவே எங்க ஜபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே நன்றி உடுமை துதிக்கிறமையா ஆண்டவரே பார்வையில்லாத மக்களா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே கெஞ்சிரப்பா கெஞ்சிர ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட கெட்டு போறோம் சித்தல்லேன்னு சொன்னீரே தகப்பனே குடிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த பார்வையில்லா சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும் யார் ரட்சிக்கப்படணும் பார்வையில்லாம எத்தனையோ சகோதர சகோதரர் ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் அவங்களும் குடிச்சு வெறிச்சு எத்தனையோ எதிரையோ இருக்கிறாங்களப்பா அவங்களாம் தூக்கி எடுக்கணும் சினிமா கடிமையா இருக்காங்க அவங்களுக்கு என்ன அருமையான வாய்ஸை கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே அவங்களும் ரட்சிக்கப்படணும் யார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே இப்ப கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ அப்பா பார்வையில்லா இருக்கு ஒவ்வொரு சகோதரர் சார் ரட்சிக்கப்படணும் பிள்ளையா மாத்தினையா ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறப்பா ஒருத்தர் கூட கெட்டு போற சித்தலின்னு சொன்னீரப்பா எப்படியாவது ஏசப்பா நீங்க ரசித்தலும் ரசித்தலுமையா கை காலு முடியாதவங்களெல்லாம் தொட்டு சுகமாக்கிருங்க தொட்டு சுகமாக்கிருங்கப்பா கெஞ்சிரப்பா ஆண்டவரே காது கேட்காதவங்க வாய்வாசவங்க எல்லாமே ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே ரட்சிக்கப்பண்ணுய்யா மனுதுரி அவங்களாம் நீ மாத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே தொழில்நாயில கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ரட்சிக்கணுமையா ரட்சிக்கணுமையா அவங்க எல்லாம் மனம் திரும்பணும் கொடப்படணும் கர்த்தாவே மனம் திரும்பி கொடப்பட கிருபை செஞ்சப்பா கிருபை செஞ்சப்பா அதே போல கர்த்தாவே அப்பா அந்த திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கை ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கப்பா அந்த ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே எப்படியாவது ரட்சியுமப்பா ரட்சித்தல்லும் ஆண்டவரே தெருவாரத்துல குடியிருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே தர்மாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா தர்மாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படும் வாழ்வாரு அப்பா ரோட்டோரத்தில் குடியிருக்கிறவங்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ கர்த்தாவே அந்த ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொன்னீரப்பா ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டதுன்னு சொன்னீரே ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தல்லாண்டவரே ஒவ்வொருவரும் உங்க பக்கமாய் திருப்பி கொள்ளுங்கப்பா திருப்பி கொள்ளுங்க பரிசு தாவில் நிரப்புங்க உன்னதாவில் நிரப்புங்கப்பா அக்கினால் நிரப்புங்க ஒவ்வொரு மக்களும் தகப்பனே உண்மை தேடக்கூடிய வாஞ்சியின் தாகத்தை தாருவ நீர் அன்புள்ளவரின் சொல்லி உணர்ந்து உண்மை தேட உண்மை அண்டிக்கொள்ளும் கிருவு தர முடிக்காய் கெஞ்சிர ஐயா பெரிய காரியத்தை செய்யுங்க எல்லா மக்களும் உங்களுடைய பிள்ளையா மாத்தப்பற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா எல்லா துதிகணம் ஐயம் கிச்சல் துறம் யாஸ்மாநாமத்தில் ஆழ்மையாக ஜீவரோ பரவத்திதாவே. ஆமே.
2: உட்காரலாம். இப்பொழுது வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூகாஸ் விசேஷம் 21 அதிகாரம். லூகாஸ் விசேஷம் 21 அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். லூகாஸ் விசேஷம் 21 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூகா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும், இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார், அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடியும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். அவர் பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் வேத பாடம் வாசித்து முயற்சி.
1: இரண்டாம் திருமறை பாடமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம். ஆமோஸ் 5 அதிகாரம் சகோதரர்கள் யாராவது வாசிக்கலாம். ஆமோஸ் 5 அதிகாரம்

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும், 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்செபாவுக்கும் போகாதையுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமையையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பது இல்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழிகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ, நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்த நின்று 41 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகங்கர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகள். அடுத்த வாரம் நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சபையார் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோல் மதியானம் 3 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே வாலிபர் கூட்டம் இருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம், அழைக்கின்றோம். அதே போல இன்றைக்கும் நமது இயேசுவின் கரம் புத்தகம் இத்தனை நாட்கள் ஒரு சிறு புத்தகமாக நம்ம எல்லாரும் பார்த்து படிக்கிற ஒரு புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக் கிருவினால் 1986 நவம்பர் மாதத்திலிருந்து நம்ம இயேசுவின் கரம் புத்தகம் முதல் தமிழ் மொழியிலும், அதன் பிறகு 90, 91, 92 ஆங்கிலத்திலும், அதன் பிறகு 94, 95 இந்திய மொழியிலும், அப்படி படிப்படியாக படிப்படியாக மலையாளத்திலும் வெளிவர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுது இந்த மாதத்தில் இன்றையிலிருந்து இந்த புத்தகம் பிரெய்லி, அதாவது கண் பார்வை இல்லாதவர்கள், வெளியிலிருந்தவர்களும் இதை வாசிக்கும்படியாக பிரெய்லி முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது இன்றையிலிருந்து. ஒருவேளை நமக்கு இது தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா இதுல வெறும் எப்படி தெரியுது, பார்த்தா எப்படி தெரியுது, எப்படி தெரியுது, என்ன எழுதிருக்குமா, படிக்கிற என்ன இருக்கு, பிளைனா இருக்கா, கண்ணாடி போடணும், எப்படி இருக்கு பார்த்தா, எப்படி இருக்கு தெரியலையா, அங்க பார்த்து தெரியலையா, தெரியலையா, இந்த லைட்டுக்கு தெரியல, எப்படி இருக்கு, புள்ளி புள்ளியா, புள்ளி புள்ளியா இருக்கும். இது ஒரு நமக்கு தெரியாது, ஆனா வெளி இழந்தவர்கள் அது படிக்க, இந்த பிரெய்லி, இது பேரு பிரெய்லி என்று சொல்லுவாங்க. இந்த பிரெய்லி படிக்க தெரிஞ்சவங்க அது அப்படியே அப்படியே கை வச்சு வாசித்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பீடா பைபிள் வாசிக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா அவங்க வாசிப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கண் பார்வை என்னடா பாவம் அவங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதுல டாக்டரேட் வாங்கினவங்க இருக்கிறாங்க, பிஎஸ்சி படிச்சவங்க இருக்கிறாங்க, டிகிரி வாங்கினவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல லெக்சரரா ப்ரொஃபஸரா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, ஆகவே அவர்களுக்கு வந்து இப்படி நம்ம புத்தகம் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம், இந்த முறையில அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே இன்றிலிருந்து இந்த நாட்கள் கர்த்தர் இந்த எண்ணங்களை உருவாக்கி அதற்கான வழிமுறையை இன்றைக்கு திறந்திருக்கிறார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, ஆங்கிலம், மலையாளம், இந்தி, இதுல ஒரு ஆசிரியர் உரை வரும், அதற்கப்புறம் ஒரு சிறப்பு செய்தி, அப்புறம் ஜபக்குறிப்பு. இதுதான் இந்தி, மலையாளம், இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அதே மெத்தட்ல தான் இதுவும் கத்தருக்குள்ள தயாரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, புல்லா பார்த்தா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு படிக்க முடியும். அக்காத முதல்ல வாசிட்டு இருந்தாங்க, இப்போ மறந்துட்டாங்கன்னு தெரியல, அப்படி கை வச்சு வேகமா படிப்பாங்க. அப்போ இந்த இயேசுங்கிற புத்தகம் இன்றிலிருந்து இது பிரெய்லி புத்தகமாக கர்த்தருடைய கிருபையினால வெளிவர இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தகத்தை அருமையான அக்கா அவர்கள் பிரதிஷ்டை செய்வார்கள். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த புத்தகம் இப்ப குறைந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, ஒரு 50 புத்தகம், 50 அட்ரஸ் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகம் இன்றைக்கு ஒரு 20 மாத்திரமே முதலாவது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் காப்பின்னு சொல்வார்கள். இது ஒரு புத்தகம், அவங்க நம்ம இந்த டெக்ஸ்ட், இந்த வேர்ட் ஃபார்மெட்ல இருந்து இந்த பிரெய்லி ஃபார்மெட் இப்படி மாத்துறதுக்கு ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு மாஸ்டர் காப்பை தயாரிப்பதற்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாகிறது ஒரு புத்தகம் மாஸ்டர் காப்பிக்கு. அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு புத்தகத்திற்கும 100 to 150 ரூபாய் வரையில் விலை நிர்ணயிக்கப்படும். 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த புத்தகம், ஒரு புத்தகம் தயாரிக்கப்படுறதுக்கு எவ்வளோ, மாஸ்டர் காப்பிக்கு 1500 ரூபாய், அதே போல ஒரு காப்பிக்கு எவ்வளோ, 150 ரூபாய். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இது ஒரு விலையிலந்தவருக்கு நீங்க மாதந்தோறும் இதை நீங்க வழங்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு. அப்போ ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு குத்து மதிப்பா சொன்னாரு, 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. வெளியே இந்த எத்தனை பேர் இருக்காங்க, 2.5 லட்சம் பேர் தமிழகத்துல மாத்திரம் இருக்கிறாங்க. இந்தியாவில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கண் பார்வையில்லாம இருக்கிறாங்க. அப்போ அதுல பாதி பேர் படிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செல்போன்ல வாய்ஸ் இருக்கு, அந்த வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது வாசித்துரும். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இது பிரெய்லி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ குறைந்தது 2.5 லட்சம் பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன சொல்லணும், அவர்களுக்கு என்ன வழங்கணும், சுவிசேஷம் வழங்கணும். அப்போ இதுல நம்ம புத்தகம், குறிப்பா இயேசுங்கிற புத்தகம் நமக்கு எந்த ஃபார்மெட்ல அடித்து நம்ம அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே உங்கள் சார்பாக, உங்க பிள்ளைகள் சார்பாக, உங்க குடும்பத்தின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு நீங்க 150 ரூபாய் மாதம் நீங்களே தரலாம். இது இது என்ன செய்யப்படும், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஃப்ரீ தான். இது அனுப்பும் பொழுது அவங்க கையில கிடைக்கும், அவங்க வாஞ்சையோடு இந்த செய்திகளை வாசிப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அதனால இது நீங்க உங்க உள்ளத்துல கர்த்தர் தோண்டுவார். தோண்டினால் நீங்க ஒரு புத்தகம் தாங்கலாம், மாசம் 150 ரூபாய் இந்த புத்தகம், பிரெய்லி புத்தகம். அப்போ இதை நீங்க கொடுத்த உடனே அது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அல்லது 2 புத்தகம், 3 புத்தகம், 5 புத்தகம், 10 புத்தகம், உங்க விருப்பம். இல்ல எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பாரமே வரல, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒண்ணுமே உணர்த்தல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்குலாம் அப்படிலாம் 150 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். அதனால கட்டாயம் இல்லை, என்னடா அவரு புது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க காசு கேட்கறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது சபைக்கு அறிவிக்க வேண்டிய என்னோட கடமை, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான், இது வந்து நம்ம சபையில் நம்ம வாசிக்க போறது, எங்க போகுது, தமிழகம் முழுவதும் நம்ம யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இத உங்க உள்ளத்துல ஆண்டவர் தூண்டினா நீங்க ஒரு புத்தகத்தின் பொறுப்பு, 2 புத்தகம், 5 புத்தகம், உங்க விருப்பம் எவ்வளவோ கரெக்டா தூண்டினா செய்யுங்க. 150 ரூபான்னு ஒண்ணுமே இல்லை, சிந்திச்சு பாருங்க, 100 ரூபா மாத்தினா ஒண்ணுமே இல்லை. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம இன்றைக்கு இது பிரதி செய்ய போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு புது கிருபை கொடுத்திருக்கிறார். நாளை தினத்தில் இந்த புத்தகம் எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும். முதலாவதாக மாதிரியாக ஒரு 20 புத்தகம் மாத்திரம் அடித்திருக்கிறோம். தொடர்ந்து 20 பேருக்கு முதலாவது நாளிலிருந்து அனுப்பி வைப்போம். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்ப தேவன் அவர் மத்தியில் கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றங்களை ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருவார். எல்லாம் ஜெபிக்கலாமா, கொண்டு போவோம்.

0: நாம் ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறமையா. பிரேல் புஸ்தடிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி யேசப்பா. ஆசீர்வதிங்க. அநேக பார்வையில்லாத மக்கள் படித்து உண்மை சந்திரச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் கிருபை தர முடியாது. செப்பிக்கிறோம் ஒரு வாசனம் கூட வீணா விருதாய் போயிடாதபடிக்கு அப்பா, யார் படிக்காம வீட்டில் போற்றாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு படிக்கக்கூடிய கிருபை தாங்க யேசப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவினவரே, கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பீதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த புஸ்தத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அனே பிரதேசத்தை செய்கிறமையா, பிரதேசத்தை செய்கிறோம் ஐயா. நீர் இதை ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. பீதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை பிரதேசத்தை செய்கிறமையா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பீதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதை ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். நாங்கள் உமக்காக பிரதேசம் பண்ணுற அநேக ஜனங்கள் படித்து சொந்தரச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் ஒரு ஆத்மோட கெட்டு போறது நம்ம சித்தம் இல்லப்பா. அவங்களையும் நீங்க தானப்பா படைச்சீங்க, அவங்களையும் உங்களோட பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ள உங்களோட பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரச்சா. பெரிய காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மகிப்பிடட்டும். இது பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும். இதை பிரதிஷ்ட பண்றோம் நீர் ஆசீர்வித்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எங்கெல்லாம் பார்வையில்லாம இருக்கவங்க அவங்கெல்லாம் படிச்சு இயேசு அறிந்து கொள்ள கிருபை தாங்க உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நம் மகிமுக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் ஆண்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: உட்கார்ந்துக்கலாம். இப்பொழுது காணிக்கை நேரம். ஒரு பாடல் குரூஸ் அவர்கள் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு கத்துடைய வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்த கச்சபிப்பாங்க. தொடர்ந்து கத்துடைய வார்த்தை அக்கா நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அபிரதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்ப்போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூயப்பிதாவே.
2: ஆமென். கண்களை மூடி நமச்சம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அருமையான தகப்பனே, நீர் வாங்கப்பா, என்னை மறைச்சு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறையா. எனக்கு ஏற்றவர் பேசுங்க, எங்களுக்கு ஏற்றவர் பேசுங்க. ஒரு வசனம் கூட வீணாய் பெயரக்கூடாதுப்பா. எல்லா திருவசனமும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஊடுருவி செல்லட்டும் அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல யாரு வசனத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதப்பா. வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. இதுக்கு விரோதமாய் கிரீச்சிற எல்லா சாத்தானியும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்ம சபை மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. டிவி மூலியம் பாக்குற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல கர்த்தாவே, நேரலையா பாக்குற மக்களையும் ஆசீர்வீங்க. தெய்வீக காரம் தாங்கட்டும். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க சப்பா கர்த்தாவே. அவங்களுக்கு அது நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு காலில் தீபம் பாதி வெளிச்சுன்னு சொன்னீரே. அப்படியாக அந்த வாசனை காலில் தீபமும் பாதி வெளிச்சமாக வைத்து பரலோகத்தில் வந்து வந்தடையத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆத்மாவையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நலம் அப்பா பலப்படுத்தி நலமாக்கி தந்து உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா. அந்த கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபேரம் நிறையும் ஏரலையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 21:35 வசனம்.
3: பூமியெங்கும் குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
3: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: ஆமா, பூமியில குடியிருக்கிற எங்க இருக்கிற எல்லார் மேலயும் எப்படி வருதா? ஒரு கண்ணி திடீர்னு கண்ணி வைப்பாங்கல்ல, கண்ணி வச்ச நமக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணி போல எங்க இருக்கு, என்ன எப்ப கண்ணி வரும் என்ன நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம ஆண்டவாகி இயேசுகிறிஸ்துவோடு இணைந்து வாழணும். பூமியில குடியிருக்கிற எல்லாருமே ஒரு கண்ணி போல ஒரு கண்ணி எப்போ வைப்பாங்க, என்ன செய்வாங்க? அது மாதிரி பாருங்க, பூமி அரிசி எப்போ வருதுன்னு தெரியாது. கொள்ளை நோய் நல்ல அரிசின்னு சொன்னாங்க, இப்போ திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. அதே போல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் எத்தனையோ வியாதிகள் பிரச்சனைகள் வருது. திடீர்னு என்ன நோய்களாக வருது. அது மாத்திரல நம்ம தேசத்தில் சண்டை, குழப்பம், கலவரங்கள், எத்தனையோ காரியங்கள் வருது. இதெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக நம்ம எல்லாரும் அதை நம்ம தொடக்கூடாதுன்னா என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது மாத்திரல லூக்கான சுவிசேஷம் 21:12.
3: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியில என்ன பூமி அதிர்ச்சியா, மகா பூமி அதிர்ச்சிகளும்,
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
2: வானத்திலிருந்து
3: பயங்கரமான தோற்றங்களும்
2: பெரிய அடையாளங்களும் உண்டாகும். மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வானத்திலிருந்து என்ன செய்யுமா, அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்கு திட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து துதித்து அவரோடு எப்போது நம்ம இருந்தோம்னா எந்த ஆபத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்க கேட்ட ஆமோஸின் புஸ்தகம் 5:13.
3: ஆகையால்
2: புத்திமான்
3: அந்த காலத்திலே
4: மௌனமாய் இருக்க வேண்டும்,
3: மௌனமாய் இருக்க வேண்டும்.
4: அந்த காலம் தீமையான காலம்.
3: அந்த காலம் தீமையான, அந்த காலம் தீமையான காலம். நம்ம சும்மா புலம்பிட்டு சோர்ந்து போயிட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காலம் தான் தீமையான காலம். அதான் புத்திமான் என்ன செய்வாங்களா, மௌனமா இருப்பாங்க. மௌனமா இருந்து நம்ம செவிச்சிட்டு தூசிட்டே இருந்தா நமக்கு எந்த ஆபத்து பத்து வந்தாலும் நம்ம கத்து தொடாம காத்து கொள்வார். அதை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்துச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. எகிப்திற்கு எப்படி இருந்துச்சு, இருளா இருந்தது. யாத்திரம் பத்தாதிகாரம் 24 வசனம் வாசித்து பாருங்க.
4: மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான்.
3: மோசே தன் கையை என்ன செஞ்சார், வானத்துக்கு நேராக நீட்டினான்.
4: அப்பொழுது
3: எகிப்து தேசமெங்கும்
4: மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை.
3: பாத்தீங்களா, காரில் உண்டாயிச்சா ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்ய முடியல, காணவே முடியல. அப்படிப்பட்ட இருளு, எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் இந்த தீப்பெட்டி எல்லாம் பொருத்தி வச்சு இந்த மண்ணெண் வழக்கெல்லாம் பொறிக்கும் போது முகத்தை பார்க்க முடியும். அந்த எகிப்தின் காலத்தில் எப்படி இருந்துச்சா, அந்த காரில் உண்டாச்சு, ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் காணவும் இல்லை,
4: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
3: அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லையா, அப்ப எப்படி இருந்து பாருங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவும் இல்ல.
4: இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குவோம் எனில்,
3: அவர்கள்
4: வாசஸ்தலங்களிலே
3: வெளிச்சம் இருந்தது. பாத்தீங்களா, அதே போல கத்த தேடுறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பாரு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கத்திர தேடுறவங்களை கட்டாயம் அவர் என்ன செய்வாரு, வெளிச்சமா இருந்து நம்மளை காத்துக்குவாரு. அதான் சொன்னார், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. அப்ப நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்பி கர்த்தரே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எதை பார்த்தோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது. பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல, எகிப்தை புத்திர இருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தார் கர்த்தர், எப்படி இருந்தார் அவங்க அவங்க வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பத்து இடத்துல இருளு, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாரா, வெளிச்சம் வந்தா. அந்த தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அவர் தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் அவர் அண்டி கொள்ள வேண்டும். அதுதான் கத்தோடைய சொல்லு, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியறியும் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியமான. சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
4: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்.
3: கொஞ்ச காலத்திலே
4: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
3: கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா, பற்றி எரியும்.
4: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
3: அவர் என்னைக்கு நீங்க அண்டிக் கொள்வீங்கன்னா, கத்துட்டு நல்ல ஜெவமண்ணி துதிச்சு வேதத்தை வாசிட்டு வசத்தை நிறைந்து அவரை அண்டிக் கொண்டிருப்பேன், நீங்க பாக்கியவான்கள். நம்ம என்னதான நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஆண்டு முன்னாலே எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்த கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார், நம் வாழ்க்கைக்கும் ஒளியா இருப்பார். தான் கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி ஏறி அவர் அண்டிக் கொள்ற அவரும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத ஆனப்பினால காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்கணும். இங்க சொல்லிட்டேன், வீட்டுல போய் அந்த அப்படியே இந்த வார்த்தை வந்து இங்க கேட்டுட்டு அப்படியே இந்த இன்னொரு காலை விட்டு போயிடக்கூடாது. நம்ம அவரை ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ நம்ம அதன்படி நடந்தோம்னால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில உலகம் முழுவதுமே கண்ணி போல நாள் வரும். பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கலவரங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கத்தர் எப்படி இருப்பார்? நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியல, அந்த இடத்த எந்திரிக்கவே முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. எகிப்தி மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரு? வெளிச்சம் வந்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கிவாங்களா? அவர் அண்டி கொள்ள வேண்டும். இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் யார் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அவர் அண்டி கொள்ள வேண்டும். சரி, கர்த்தர் கொடுத்த வசனம் என்ன செய்யணுமா பாருங்க. சங்கீத சாரி லூக்காலின் சுவிசேஷம் வாசிக்க கேட்ட லூக்காலின் சுவிசேஷம் வந்து 21:36.
4: ஆகையால்
3: ஆகையால்
4: இனி சம்பவிக்க போகிற,
3: இனி என்னென்ன சம்பவிக்கும்? பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தங்கள், கலகங்கள், அது மாத்திர என்ன இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்க தப்ப வைக்கணும்னா என்ன செய்யும்? இனி சம்பவிப்பாரு. இவைகளுக்கெல்லாம் தப்ப வைக்கணும்னா என்ன செய்யணுமா?
4: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
4: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
3: மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்க
4: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
3: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
4: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
3: அவருக்கு முன்பாக நிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். எத்தனையோ குழப்பங்களை பிசாசு கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்மளை வந்து ஆண்டு விட்டு பிரிக்கிறதுக்காக எத்தனையோ குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. அதே சொல்லி இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரவான பன்சுகுமாரனாக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக என்னப்படுது என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜபம் நமக்கு மிக மிக அவசியம். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஏதோ 2 மணி நேரம் பண்ணிட்டோம், 3 வாரம் பண்ணிட்டோம், அப்படி இல்லை. எப்பொழுது கர்த்தர் வேதம் என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான ஆடப்படுனா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்கப்படுற இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானே என்ன பண்ணணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபிக்கணும், துதிக்கணும். நேற்று நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நேரத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தனே, நீ எனக்கா என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். விழித்திரும், ஜெபிக்கணும். லூக்கால் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னாரு 18:1.
4: சோர்ந்து போகாமல்,
3: சோர்ந்து போகாமல்
4: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.
3: எப்பொழுதும் என்ன செய்யணும்? சோர்வுக்கான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். சோர்வு நிறைய கொண்டு வருவான். சோர்ந்து போறதுக்கு வேண்டிய வழிகளை நிறைய கொண்டு வருவான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவர் சொன்னாரு. நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம் 24:10. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா பலன் புரியதாயிரும். நம்ம ஆபத்து வரும்போது சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா செபிக்கணும். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோடு செபிக்கணும். வாஸ்து பாருங்க, நீதிமொழிகள் 24:10.
4: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது.
3: கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்ப இருக்கணும்? நமக்குள்ள பயம், பிசாசு பயத்தை கொண்டு வரான், திகளை கொண்டு வருமா, என்ன நடக்குமோ, என்ன மனுஷன் இல்ல இல்ல. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். சொன்ன சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பரிசுத்த பவுல் எழுதுறாரு கொலோசியர் புத்தகம் 4:2.
4: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில்.
3: ஆனாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா செவிச்சுட்டே இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு 1 பேதுரு 4:7.
4: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
3: எல்லா காரியத்தை எல்லாவற்றுக்கும் என்னாச்சு? முடிவு சமீபமாயிருச்சு.
4: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஜபம் பண்ணுவதற்கு, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள்.
3: எல்லா காரியத்தை எல்லாவற்றுக்கும் சமீபமாயிருச்சு முடிவு. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிச்சு. அதனால எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் தெளிந்த புத்தியுள்ளாருங்க. குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்ல தெளிந்த புத்தி வேணும். குழப்பங்கள் சோர்வுகள் பிசாசு கொண்டு வருவான், அது பிசாசு தந்திரம். அவன் தந்திரந்தான், அவன் தந்திரன் அவன்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. அவன் தந்திரன் தெரியாத அல்லவேன்னு சொல்லி பஸ்த பவுல் எழுதுறாரு. சோர்வை கொண்டு வரான், குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனாலும் கத்திரம் எல்லாவற்றையும் விடுவிக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஹலேலுயா. அதுவும் சொல்ற எல்லாவற்றையும் முடிவு சமயமாயிடுச்சு. ஆனா என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தியுள்ள இருங்க. செபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, சாக்கிறது உள்ள இருங்க. அப்படித்தானே வாசம் வாசி வெளில நீங்க பேசுனீங்கன்னா தான் நம்ம ஒருத்தருக்கு பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். கத்தர் உங்க உள்ளத்துல இருந்த வசந்த பதிவு அமைதி யாரும் இருக்கக்கூடாது. செவத்துக்குத்தானே வந்திருக்கோம், கத்தரோட பேசுங்க வாசிங்க.
4: எல்லாவற்றிற்கும்
3: எல்லாவற்றிற்கும்
4: முடிவு சமீபமாயிற்று.
3: எல்லாவற்றுக்கும் என்ன ஆச்சு, முடிவு சமீபாயிடுச்சு. பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, சண்டை கலகங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் சமீபாயிட்டு.
4: ஆகையால்
3: ஆகையால்
4: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து
3: நம்ம என்ன செய்யணுமா, தெளிந்து குழம்பி குழம்பி குழம்பிட்டுலாம் ஒன்னும் செய்ய முடியாது. குழப்பத்தை தூக்கி குப்பத்தைட்டியில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் சமீபமா வச்சு நம்ம தெளிந்து புத்தியுள்ள இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா,
4: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
3: ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏன், தெளிந்த புத்தி இல்லைன்னா நம்ம செவிக்க முடியாது, குழம்பிட்டேதான் இருப்போம். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, குழம்பி குழம்பி குழம்பி குழம்பி பலவீனம் எல்லாம் கத்திரத்தில் ஒப்படைச்சிடணும். கத்திரத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சமயமாயிட்டு தெளிந்த புத்தியில இருங்க. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜபத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும், ஒரு எதுனாலையும் சாதிக்க முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதே சில ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணா நாள் விட்டுறோம், அப்படி இல்லை. அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு ரோமர்கள் நிருபத்துல 12:12 கடைசி ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நான் நேரத்தில் நல்லா செவிச்சேங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுற பாருங்க,
4: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க.
3: எல்லாரும் பைபிள் எடுங்க, ஒரு சத்தமே கேட்க மாட்டேன் பைபிள் எடுக்கிற சத்தம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எனக்கு கடைசி நாள் பிறகு ஐயோ இந்த பைப்பு வசனம்லாம் போயிடுச்சே கிடைக்கலையான்னு யாருமே சொல்லித்தர இல்லையேன்னு சொல்லி கலங்க கூடாது. செபத்துல எப்படி இருக்கணுமா, உறுதியா தரித்திருங்கள். அதான் செபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நேத்து செபிச்ச இன்னைக்கு செபிக்கல, நேத்து நல்லா இருந்தது செபிச்ச இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் விட்டு, அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் செபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பதான் இனிவரும் பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹலேலூயா. இனிவரும் நாட்களை கத்தர் நம்மள பாதுகாப்பார். இனி சம்பவிக்கப்படல இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனசுக்கு மரன் முன்பாக இருக்க பாத்திரம்னா என்ன பண்ணும், எப்பொழுதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அது தப்பணும். அவருக்கு ஆண்டவராக இயேசுக்கு முன்பால் நிற்கணும்னா எப்பொழுதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாதுகாப்பார். செவம் பண்ணும்போது நம்ம பாதுகாப்பு. உலகத்தில் 1000 தான் வரட்டுமே, நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல நம்மளுக்கும் வெளிச்சமா இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஹலேலூயா ஹலேலூயா. ரெண்டாவதாக நமக்கு இதுக்கெல்லாம் பாதுகாக்கப்படுற என்ன செய்யணும், சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட 41:1
4: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
3: கர்த்தர் என்ன செய்வார், அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவரை என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வாங்க, விடுவிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர், எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டவங்க, ஏழைங்க, எளியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு சிந்தை வரணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, கண்ணீர் வடிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சிந்தை உள்ளவங்க நீங்க பாக்கியமான். தீங்கு நாள் உங்களை விடுவிப்பார். இதுதான் தீங்கு நாள், இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள் உங்களை விடுவிப்பார். வாசிப்பண்ண இருக்க,
4: சிறுமைப்பட்டவன் மேல்
3: சிந்தையுள்ளவன்
4: பாக்கியவான்
3: தீங்கு
4: நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
3: சிறுமைப்பட்டிருந்தவங்களுக்கு மேல அவங்க மேல கண்ணீரோடு பாரசோடு செவிச்சவே போதும், கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தீங்கு நாள் அவர் விடுவிப்பார். ரெண்டாவது
4: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
3: கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்கள்? இந்த சிறுமைப்பட்டம் சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவங்களை என்ன செய்வார? பாதுகாத்து
4: அவனை உயிரோடே வைப்பார்.
3: அவனை என்ன செய்வாரா? உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. அப்ப எல்லாருக்கும் நம்ம ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அப்படி சிந்தி அவங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உயிரோட வைப்பார். ஹலேலூயா. மத இனி சம்பவிக்கப்பாரு இவங்களுக்கெல்லாம் தப்புனே என்ன செய்யணும்? இப்ப மனசுக்கு வர்ற இயேசுக்கிட்டு முன்பா நிற்க பாத்திரம் என்ன பண்ணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டன் மேல சிந்தை உள்ளவர் தீங்கு நாளில அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் விடுவிப்பார். அவர் அவர் என்ன உயிரோடே காப்பார். வாசி பண்ண இருக்க,
4: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து யாரெல்லாம்? ஏழை எளிமன் மக்கள் மேல சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவளை என்ன செய்யலாம்? பாதுகாத்து
4: அவனை உயிரோடே வைப்பார்.
3: அவர் உயிரோடே வைப்பார்.
4: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்.
3: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்.
4: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு,
3: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
4: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
3: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சத்துருக்களின் பிசாசு இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிசாசு என்ன செஞ்சாலும், மந்திரம் செஞ்சாலும் சரி, செய்வன் அப்பனாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சரி, ஒன்னு ரெண்டு திரும்ப வந்து வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுங்க.
4: சிறுமைப்பட்டவன் மேல்,
3: சிந்தை
4: உள்ளவன் பாக்கியவான்.
3: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
4: தீங்கு நாளில்,
3: தீங்கு நாளில்
4: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
3: தீங்கு நாளில், இதுதான் தீங்கு நாளில், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
4: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து
4: அவனை உயிரோடே வைப்பார்.
3: அவனை உயிரோடே வைப்பார்.
4: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
3: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமை பெற்ற சிந்தை இருக்கிறவங்க அவங்க பூமியில பாக்கியவனா இருப்பாங்க.
4: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு,
3: நீர்
4: அவனை ஒப்புக்கொடீர்.
3: கர்த்தர் என்ன, சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க மேல சிந்த வரும். ஏழை எளிய மக்கள் மேல அவங்களை பார்த்து நம்ம அற்புமா எண்ணக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து அற்புமா எண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுறணும். அவங்களை பார்த்து கேவலமாவோ அற்பமாவோ நம்ம நினைக்கவே கூடாது. இதுதான் தீங்கு நாள்.

0: அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:35.
1: இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும்.
0: பலவீர என்ன செய்யணும்? தாங்கணும், தாக்க கூடாது, தாங்கணும். பலவீரந்து பலவீனரை தாக்க கூடாது, என்ன செய்யணுமா? பலவீனை தாங்கணும்.
1: வாங்குகிறதை பார்க்கிலும்,
0: வாங்குகிறதை பார்க்கிலும்,
1: கொடுக்கிறதே பாக்கியம் என்று,
0: கொடுக்கிறதே பாக்கியம் என்று
1: கர்த்தராகிய ஏசு சொன்ன வார்த்தைகளை,
0: கர்த்தராகிய ஏசு சொன்ன வார்த்தைகளை
1: நினைக்கவும் வேண்டும் என்று,
0: நினைக்கவும் வேண்டும் என்று
1: எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார்.
0: பலவீனங்களை தாக்க கூடாது, என்ன செய்யணும்? தாங்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வாங்குற பாருங்க, புடுக்கிற பாக்கியவன் கத்து பரிசு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் செய்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரோமர்கள் நிறுவம் 5:15.
1: அன்றியும்
0: பலமுள்ளவர்களாகிய நாம்
1: நமக்கே பிரியமாய் நடவாமல்,
0: நம்மளுக்கு மாத்திரம் நம்ம பலன் இருக்கு, நம்ம பிரியமாய் நடவாமல்
1: பலவீனருடைய
0: பலவீனங்களை
1: தாங்க வேண்டும்.
0: என்ன செய்யக்கூடாது? தாக்கக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. அவங்க என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. யார பார்த்து அற்பமா நினைக்காதீங்க, கேவலமா பேசாதீங்க. அவங்களுக்கு தாங்கணும், முடிஞ்சா தாங்குங்க, முடியலன்னு விட்டுருங்க. அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தாக்கி பேசவே கூடாது. கத்துற பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தாக்கக்கூடாது, தாங்கணும். அதான் புதிய ஏற்பாட்டில அதுதான், பழைய ஏற்பாட்டில அதுதான் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாக்கம் புஸ்தகம் 15:11.
1: தேசத்திலே
0: எளியவர்கள்
1: இல்லாதிருப்பதில்லை.
0: தேசத்தில் எளியவர்கள் இல்லாம இருப்பதில்லை.
1: ஆகையால்
0: உன் தேசத்திலே
1: சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய
0: உன் சகோதரருக்கு
1: உன் கையை
0: தாராளமாய் திறக்க வேண்டும்
1: என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
0: நம்ம தேசத்துல எளியவர்கள் இல்லாம போறதே இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்? உன் கையை தாராளமா திறங்கன்னு சொல்லி நான் கட்டளையிடுறேன் சொல்லி ஆண்டவராக இயேசுகிறிஸ்து உபாகம் புஸ்தம் 15:11 சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம செய்யணும். செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் உங்க கணக்குல அவர் வரும்போது என்ன செய்ய, அவனவனுக்கு அளிக்கும் பல
1: என்னோட
0: வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான் இங்க சொன்னாரு. ரெண்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:13.
1: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: சோர்ந்து சொல்லுவாங்க, எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்கு என்ன நன்றி இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்குமே நன்றி இல்ல அப்படி சொல்லுவாங்க. அத பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாத இல்ல, என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்துட்டே இருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். நன்மை செய்யறதுல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹலேலூயா. உங்களை உயிரோட காப்பார். நீங்க பூமியில எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்கள். தீங்கினால உங்களை உயிரோடு காப்பார். முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு ஆபத்து வரக்கூடாதுனா என்ன செய்யணும்? பூமி மேல வரப்போது கண்ணி போல வரும். எப்ப என்ன வரும் நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இனி சம்பவிக்க போறது இவளுக்கான்னு தப்புணும்னா என்ன செய்யணும்? தப்புணும். இனி சம்பவிப்பார் இவளுக்கான் தப்புணும். மனசுக்குமரன் முன்பாக இருக்க பாத்திரவான எப்பொழுது என்ன செய்யணும்? செவ்வமண்ணி விழித்திருக்கணும். இவன் சபைக்கு, ஐயோ நான் செவிச்சிட்டு தான், நேரத்தை விட்டுட்டேன், இந்த நாள் தான் செவத்தை விட்டுட்டேன் அப்படி இல்ல. இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி என்ன செய்யணும்? மனசுக்குமரன் முன்பாக இருக்க பாத்திரவான என்னப்படணும், என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவ்வமண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவர் மேல சிந்து உள்ளவன் பாக்கியவான். கத்திர உயிரோட காப்பார். சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எல்லாத்துக்கும் தப்பு வைக்கணும், என்ன செய்யணுமா? வேசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி
0: உன் ஒளி வந்தது.
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.

0: இது இருள் பூமியையும்,
1: இருள் என்ன செய்யும், பூமியையும்
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
0: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: கர்த்தர் என்ன செய்வார், உண்மையிலும் உதிப்பார்,
0: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
1: அவர் மகிமை உண்மையில் காணப்படும், கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உண்மையில காணப்படும். ஹலேலூயா, ஹலேலூயா. அது எலும்பி பிரகாசம், எதில் நம்ம எழும்ப வேண்டும், எதிலெல்லாம் நம்ம எழும்ப வேண்டும். தங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 52:2.
0: தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
1: எதை உதறிவிட்டு எழுதணும், சும்மா எழும்ப கூடாது. நம்ம எங்கேயோ ஒரு அழுக்கில் உட்காந்து வச்சுக்கோங்க, நம்ம எந்திரிக்கும் போது என்ன செய்யறோம், தூசி தட்டி விட்டு, நம்ம சேலை மேலே தூசி இருக்கா, சட்டை மேலே தூசி இருக்கான்னு தட்டி விட்டு தான் எந்திரிப்போம் இல்லையா. அதே போல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இருள் சனங்களையும் காரில் பூமி மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமையின் மேல் காணப்படும். அப்ப என்ன செய்யணும், தூசி உதறணும். என்ன தூசி, பாவம் என்னும் தூசி, முந்தி மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம இப்ப செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன தூசி நம்ம ஒட்டிட்டு இருக்குது, கோபம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எந்தெந்த கோபம் இருக்குது, என்னென்ன பாவம் இருக்குது, அதை தட்டி விட்டு எழுந்திரிச்சிருங்க. அதோடு நம்ம எந்திரிக்க வேண்டாம், அது எலும்பி பிரகாசி எழும்பணும். எதுல இருந்து, நம்முடைய பழைய சுபாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வெறுப்பு, எல்லாம் எல்லாருக்கும் ஒரே கோபம், ஒரே பாவம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்தை உதறிவிட்டு எழுந்துருங்க. ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும், நமக்கு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும், தூசி உதறிவிட்டு எழுந்திரு. எலும்பி பிரகாசம் ஒளி வந்தது, இருள் காரியில் சனங்களையும் பூமியில இருள் மூடும், ஆனாலும் கர்த்தர்கள் விதிப்பார், மகிமை மேலே காணப்படும். எப்போ எழும்பணும், எந்த காரியத்தில், தூசி உதறிவிட்டு எழும்பணும். என்ன பாவம், எல்லாருக்கும் ஒரே பாவம் இருக்கும், வேறவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு பாவம் இருக்கும், அதை விட்டு எழும்பு, சொதறி உதறி போட்டுட்டு எந்திரிக்கணும். உதறிட்டு கத்த திட்டமா சொல்லணும், தூசியை உதறிட்டு எழும்பு, சும்மா எழும்பாத, தூசி உதறிடு, அந்த பாவத்தில் விடுதலை பெறணும். கத்தர் வரப்போறார், கத்த சின்ன வாக்கு தத்தை நிறைவேறு, தூசி உதறிட்டு எழும்பணும். அப்புறம் எதுலேருந்து எழும்பணுமா பாருங்க, எபேசியர் புத்தகம் 5:14.
0: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
1: அப்ப என்ன, தூங்குறவங்க யாரு, மரித்தவங்க யாரு, நமக்கு நல்லாவே தெரியும், மரித்தோரை விட்டு எழுந்து, அவங்க மரித்த, அவங்க மரித்த என்ன சொல்லி, ஆண்டுகள் இராம உயிர் கொண்டு, உயிர் கொண்டு பேருள்ள இருந்து நீ வாழ்க்கையில் என்னவா இருக்க, வாசி பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா 3:1. நீ உயிர் உள்ளன்னா பேர் இருக்கு, பானா வாழ்க்கையில செத்தவங்கன்னு சொல்லி கட்டளை வேத நமக்கு சொல்லுகிறது.
0: சர்தை சபையின்,
1: சர்தை சபைக்கு
0: தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
1: தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில்,
0: தேவனுடைய 7 ஆவிகளையும்,
1: 7
0: நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
1: 7 ஆவிகளும் நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது,
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: நீ உயிர் உள்ளவன் என்று,
1: பெயர் கொண்டிருந்தும்,
0: செத்தவனாயிருக்கிறாய்,
1: உயிர் நமக்கு உயிர் இருக்கானா, நம்ம ஆத்மாத்தம் எப்படி இருக்கும், சேத்தவனாயிருக்கும் அந்த நிலை. அப்படிப்பட்டவங்களை விட்டு எழுந்துரு, ஏன்னா அப்படிப்பட்டவங்களை கூட இருந்தா நம்மளும் ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஏதாவது பேசிட்டே தான் இருப்போம், ஏதாவது பேசிட்டு ஏதாவது நாட்கள் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதான் கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை விட்டு, மரித்தவரை விட்டு எழும்பு, தூங்குற விட்டு எழும்பிரு, கர்த்தரனை பிரகாசிப்பிப்பார், கர்த்தரவங்களை பிரகாசிப்பிக்க ஆண்டர் வாஞ்சோட இருக்கார், தாகத்தோட இருக்காரு, அவங்களை விட்டு நம்ம பிரிந்து வர வேண்டும். தூங்குறவங்க யாரு, மரித்தவங்க யாரு, வாசித்து பாருங்க 115:17.
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும், கர்த்தரை துதியார்கள்,
1: மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, உயிர் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, மற்ற என்ன வேணாலும் பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டேன், கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், துதிக்க மாட்டோம். அதைதான் கர்த்தர் சொல்றாரு, மரித்தரை விட்டு எழுந்துரு, எது மரித்தவங்க, துதிக்காதவங்களை விட்டு எழுந்துரு, மரித்தவங்களை விட்டு எழுந்துரு. தூங்குறை நீ விழித்து எழுந்து ஒன்னை கத்தர் பிரகாசிப்பவர், ஒன்னை கத்தர் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார், கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். ஆனா அவங்களை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். கத்தரை அறித்தவங்க மௌனத்தவர்களும் கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. நம்ம உயிர் இருக்கா கத்தர் துதிக்க வேண்டும். இன்னொரு வாசி,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்.
1: கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம பேசிட்டு, தேவையில்லாம அதை சொல்லி இதை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு நீ எழுந்துரு அதங்க சொல்லு. இப்ப வாசி எபேசியர் 5:14.
0: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
1: தூங்குகிற நீ விழித்து
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு.
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு, தூங்கிட்டு இருக்கியா எழுந்துரு. மரித்தோரை விட்டு எழுந்துரு, தேவையில்லாத பேச்சு பேசுற உட்காராத, அவங்க விட்டு எழுந்துரு. கத்தரவங்களை பிரகாசிப்பிப்பார். கத்தரவங்களை எப்படி பிரகாசிப்பிப்பாராம் பாருங்க. கத்தர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்களா என்ன பிரகாசிப்பிப்பாரா, நான் எவ்வளவு என் தப்பு இருக்கு என்னை பிரகாசிப்பாரு நினைக்கிறீங்களா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் 1:9.
0: உலகத்திலே வந்து
1: எந்த மனுஷனையும்
0: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
1: அந்த அதுதான் மெய்யான ஒளி, இயேசுக்கு தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கத்துட்டு வந்து நம்ம முழுமையா ஆண்டவரே நான் இது வரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டப்பா வீட்டு தூரமாயிட்ட மன்னிச்சு என்னை பிரகாசிப்பியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பிரகாசிப்பார். எந்த மனிதரும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான் ஒளி அந்த ஒளி பிரகாசிப்பிப்பார். கத்தர் வரப்போறாரு சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. தான் சொல்றேன் இங்கே சொல்றாரு பிலிப்பியன் புஸ்தகம் 2:14.
0: நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி.
1: நம்ம ஊழியமோ இருக்கலாம், நீங்க ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கலாம், ஊழியத்தை எல்லாம் செய்யறவங்களா இருக்கலாம், எவ்வளவோ ஊழியத்தை தாங்குறீங்க. ஆனா இங்க அதன் சரி சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதோ
0: இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில்.
1: எப்ப தெரியும் நீங்க வீணாக நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்க அது எப்ப தெரியும் பாருங்க. சொல்ற பாருங்க, வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லைங்கிற மகிழ்ச்சி
0: கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
1: எங்க எப்ப உண்டாகும் உங்களுக்குலாம், நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்களோ அதெல்லாம் எப்ப உண்டாகும், கிறிஸ்துவின் நாளில உண்டாயிருப்பதற்கு.
0: ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
1: என்ன செய்யணுமா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
0: உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
1: உலகத்தில் எப்படி பிரகாசிக்க போறீங்க, சுடரிகளை போல நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பீங்க. ஐயோ நம்ம வேஸ்டா காசு பண்ணிட்டோமா, வேஸ்டா செலவு பண்ணிட்டோமா, ஊழியத்துக்கு எவ்வளவோ செஞ்சிட்டோமே வேஸ்டா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க. கத்துடைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க கத்துடைய நாளில சுடரை போல பிரகாசிப்பீங்க. கத்துற ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: மத என்ன செய்யணும், நம்ம இனி இந்த கண்ணியை போல வருகிற சகலமான தீமைகளுக்கு நம்ம தப்புன்னா என்ன செய்யணும், இனி சம்பை போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசு குமரன் முன்பாக நிற்க பார்த்தவன என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க, 2 நாள் செபம் பண்ணல உறுதியா செபத்தில் தரிச்சிருக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும், சிறுமப்பட்ட மேல சிந்தியா இருக்கணும். அப்ப கத்துவங்களை தீங்குனால உயிரோடு உங்களை காப்பார். 3வது என்ன செய்யணும், ஒரு தூசி உதவி எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, இருள் பூமியும் காரியில் சனங்களை மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில அவர் மகிம் உதிக்கும், கத்தர் மேல் உதிப்பார் மகிமை காணப்படும். என்ன செய்ய எப்படி எழுந்திருக்கணும், தூசி உதவிட்டு எழுந்து பழைய காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும், பழைய காரியத்தில் விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். எழும்பணும்னா கத்தர் நம்மளை பிரகாசிப்பிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களும் சரி, அவரை பிரகாசிப்பிக்க முடியும். காரணம் உங்களை என்னை படைத்தவர் அவர், அவர் பிரகாசிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: 4வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
0: என் பொறுமையை குறித்து,
1: என் பொறுமை குறித்து
0: சொல்லிய வசனத்தை,
1: சொல்லிய வசனத்தை
0: நீ காத்துக்கொண்டபடியினால்,
1: காத்துக்கொண்டபடியினால்
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை
0: சோதிக்கும்படியாக,
1: சோதிக்கும்படியாக
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
1: பூச்சக்கரம் பூமி மேலெங்கும்
0: வரப்போகிற,
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு,
1: சோதனை காலத்திற்கு
0: தப்பும்படி,
1: தப்பும்படி
0: நானும் உன்னை காப்பேன்,
1: நான் உன்னை காப்பேன். பொறுமையா கத்து, பொறுமையா இருங்க, பொறுமையான்னு சொன்ன வசனத்தை காத்துக்கொள்ளும் போது பூச்சக்கரம்

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அதை பல முழுத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவர்கள் அன்பு தர வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஆண்டு எதிர்பார்க்கிறார். நம்ம இங்கு உலகத்து பாதி கத்திருத்திருப்பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கத்திருத்திருப்பாதி இல்லை. முழு இதத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கத்திருத்திரம் என்ன செய்யணும், அன்பு வரணும். அது நம்மகிட்ட ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதத்தோடு மற்ற அன்பு வர எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதத்தோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்புகிறேன். அது மாத்திரம் ஒன்னிடத்துல அன்புகிறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்புகிறோம். எப்படி நம்ம இடத்துல அன்புகிறோம், நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா. நம்ம நான் கருத்துக்களை ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களத்திலயும் பிறர் இடத்துல பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கத்திர பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்கு இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டான்னு ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுத்தோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தியோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாது காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதங்க சொல்றாரு, உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்களும் உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்புனா உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும், அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க சொல்லி கேட்கணும். ஒன்னு யோவான் 2:15
1: உலகத்திலும்
0: உலகத்திலும்
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: உலகத்தில் உள்ளவைகளிலும்
1: அன்பு கூறாதிருங்கள்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
0: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
1: அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல, பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்துல உலகத்தில் காரியத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குல வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குல இருக்காது, பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்கள் அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னால் பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 1:17-16
1: ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம்
0: ஜீவனத்தின்
1: பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும், உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம் மாம்ச நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இதான். யாரால் உண்டானது, பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு, உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தில் விளக்கணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்கவங்களோ இல்லையோ பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நிச்சயம் மாம்ச நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா. யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா.
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா, தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு
0: ஊழியம் செய்ய
1: ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நமக்கு செய்யக்கூடாது. அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு விட்டு முழு இதயத்தோடும் ஆத்மாத்தோடும் பலத்தோடு உங்களுக்கு மனதோடு சிந்தியோடு அவரத்தில் அன்பு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன வாக்கு தத்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும் பாருங்க, 23 சங்கீதம் 5 வசனம்.
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். 3-5 வயசு பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கிறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கிறது நமக்கு தெரியல. 3-5 குழந்தைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். என்ன செய்யணுமா, கர்த்தர் சொல்றாரு என் பாத்திரம், தாவீது சொல்றாரு என் பாத்திரம் நிரம்பி வழியுது, சத்துருக்கள் முன்பாக என் பந்தி எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும், இறுதியமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளசில சொல்லிக் கொடுத்த பாட்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா, பரிசுத்தவையினர் நமக்குள்ள வந்துட்டாரு, பெரிய சந்தோஷம் சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணுமா, நமக்குள்ள நம்ம பாத்திரம் செய்யணும், தலைய என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களாலும் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம் நம்ம இறுதியமாக பாத்திரம் நிரம்பி வழியும் மகிழ்ச்சி சமாதானம். உலகத்தில் உபத்திரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, என் தலைய என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைய வெளியா. அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா, அதுக்கு அடுத்ததான் சொல்றாரு என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும், நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கத்தடி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா, கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா. ஆண்டவரே இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா, என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும், என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் நினைச்சிருக்கேன். அந்த பாக்கியத்தனை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் இருக்குல்ல, பரிசுத்தவினர் வந்தா தான் அந்த சந்தோஷம். என் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல் யாரு, மூன்றாவது யாரு கத்தடி வீட்டை நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க முடியும், பரிசுத்தவையின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17 வசனம்.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்யறது, ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கிறாரா, இலவசமாய் கொடுக்கிறார். காசுல ஒண்ணு இல்ல, பரிசுத்தவின் அவர் வந்து நம்ம மேல ஊற்று பரிசு பைசாவோ காசோ ஒண்ணு இல்ல. நம்ம விருப்பம் இருந்தா கத்ராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மால் பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. 3:7
1: அந்த பரிசுத்தாவியே நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என்ன மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன். இங்க சொல்றாரு யாசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல், தண்ணீரையும்
0: வறண்ட
1: நிலத்தின் மேல்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன், தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நமக்கு கர்த்தர் வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் எழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தர் வீட்டுல நீடித்த நாட்களில் எழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தரிடத்தில் அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி இருப்போம்? நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
0: உங்கள்
1: பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இதோ மாம்சமணி யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீர இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதற்கு தேவை? அழைச்சு பாருங்க 2 கொரிந்தியர் 3:18
1: நாம் எல்லாரும்
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமையடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவாரு. அதுக்குத்தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கத்து வந்துட்டார். நம்ம மகிமையே மகிழ்ந்து மறுரூபமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசு தேவையினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையா பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி
0: செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை நோக்கி
1: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும் அப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. ஒரு சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. ஒரு சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். இது வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதாண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா மந்திரம் செய்வனையும் எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமம் தான் மையப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பல தர இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க, சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில், தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நான் லாஸ்ட் December 29th அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் December 31st இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும் ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ January 3rd வந்து வீட்டுல ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தலன்ட்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட கூடிய நன்றி. எனக்காக பிரேயர் பண்ண ஏசரண்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
6: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தவனர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனர் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாஸ்ட் December 29 அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் December 31 இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஏசப்பா, எனக்கு 10 வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும். ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ January 3 வந்து வீட்டில் ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தர் ஆண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல. நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தர் ஆண்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண எஸ்ரான்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.

0: உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவர், போதியமாண்டவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3.
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய
0: சித்தமாயிருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமாக வாழ்தான் சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமாக வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர அதே 7 பாருங்க, 1 Thessalonians 4:7.
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொரு பரிசுத்தம் ஆளுநர் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4.
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்

சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். சத்தியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனித ரட்சிக்கப்படும் கர்த்தர் சத்தியத்தை அறியும். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை பற்றி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம செவிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். முதல்ல மனம் திருமணம் பரலூர் வச்சுட்டு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தத்தில் அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும் ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கும் சித்தம் உள்ளவளா இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் ரட்சிக்கப்படவும் நம்ம உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தமுள்ள இருக்குன்னு சொன்னீரப்பா. நம்மளை சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்தில் கண்ணீரோடு கேட்போமா. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தை சேர்த்துக் கொள்வேன். அந்த ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்களை நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறுதலை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் கறி உறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காவம், இந்த பாவம், இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும்

0: ஒரு சிந்தையோடும் ஒரு மனதோடும் ஒரு ஆத்மாவோடும் ஒரு அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா உண்மையே நேசிக்க அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமனுங்க பார்க்கலாம். அப்பா உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகதனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உம்மனை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோலி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவர் லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம மங்கி போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்றைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கப்பா. என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டனே விட்டுட்டனே, என்னை இன்றைக்கு நிரப்பும் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வயிற்று எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜாஹா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டு வரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பற்றி அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரு. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்பா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்ப இந்த காரியத்தை நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமம் விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியினர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நான் கேட்டோம். வாங்க ஆவியானவரே மாத்திர அல்ல ஆண்டவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்யவனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கத்துடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசின் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நாம் யாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன தேவை இருக்குதோ, என்ன காரியங்கள் இருக்குதோ அதை கத்திட்ட சொல்லி ஜெபம் போடுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்காவில் ஜெபிப்பார்கள்.
1: அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமேல மூடிக்கோங்கப்பா. தேவ கிருவாங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும், கத்தாவை அப்பா கர்ப்பப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்கம்மால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், டைராய்டு எல்லாத்தையும் குணமாக்கம்மால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராஜா? உங்களிடத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க உரிமை உண்டு ராஜா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க, இப்ப தொடுங்க. ஒவ்வொரு மேலும் தேவையான வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொருமே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். நோக்கி மன்றாடி கெஞ்சிரப்பா கெஞ்சிரம் மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா செபிக்கிறமைய மந்திரம் செய்வனை பெல்லித்தனங்கள் எல்லாவற்றையும் நாசிரியனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாசிரியனாக இயேசுக்கு திரும்ப துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் இயேசுக்கிறத உடைய தெரியற இயேசுக்கிறது நாமத்தினால அண்டுவரையும் மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரை. வாலிப சகோதர சார்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பறை தகப்பறை மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ரச்சா ஆண்டவரே. இயேசுவே மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமே துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம் கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாத என் தேவனாய் கத்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி கெவிக்கிறோம் ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 93 84 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
4: சொன்னவரே, எங்கள் பலிபீடங்களை உம்முடைய அக்கினியால் நிரப்ப வாருவையா?

0: ஹலோ
1: சார், சொல்லுங்க சார்.
0: என்னம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? டைம் வேற ஆச்சு. நான் உன்னை சீக்கிரம் வர சொன்னேன். இன்னைக்கு வேற நல்ல நாள், கஸ்டமர்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. எப்ப வருவ?
1: 6 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 9 மணிக்கு வச்சுட்டேன் சார். வந்துடுறேன் சார்.
0: ஓ சே, இதெல்லாம் ஒரு ரீசனாமா?
1: சாரி சார்.
0: சீக்கிரம் வந்து சேரு.
1: இதோ வர சார்.
0: நம்மளுக்கு வந்தவனும் சரியில்லை, வரப்போறவளும் சரி, என்னதான் பண்ண போறோம்?
2: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர் வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.
0: டேய் அறிவழகா.
3: முதலாளி.
0: என்ன சாங்கடா?
3: அதான் முதலாளி, கீர்த்தனா சாங்.
0: கீர்த்தனா சாங்கா?
3: தெரியாது, கீர்த்தனா கீர்த்தனா.
0: கீர்த்தனா சாங்கா?
3: அதான் முதல்ல சச்சில போடுவாங்கல்ல.
0: டேய் அது கீர்த்தனா சாங்கலடா. கீர்த்தனா சாங். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
3: ஏதோ சாங் நல்லாக்குதான் இல்லையா?
0: நல்லாதான் இருக்கு. ஆமா சரி, கொஞ்சம் குனி.
3: ஏன் முதல்ல பெயிண்ட் பாக்க போறீங்களா?
0: குனி. என்னதுரா
3: முதலி, என்னது முதலி இது?
0: மண்டையில களிமண் தான்டா இருக்கு.
3: சரி அதை விடுங்க. நம்மள ஒருத்தன் நல்லா ஏமாத்திரா முதலாளி.
0: என்ன சொல்ற?
3: இப்ப பாருங்களேன், இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு உள்ள போட்டா வெளில வந்து ஊந்துருது முதலாளி.
0: டேய் வேலையை பாருறா, நான் போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வரேன். சே
3: கொல்லாத ஸ்டாக். எப்படி இருந்தாலும் நீங்க பக்கத்து கடையில தான் வாங்கிட்டு வர போறீங்க. வேற தொடங்கணுமா?
4: முதல்ல இந்த சேர மாத்தணும். கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். ஆனா இந்த முதலாளி ஏசியில உட்காந்து வீட்டுக்கு போயிடாரு. அறிவே, நீ பாக்குற வேலைக்கு நீயே முதலாளியா இருக்கலாம்டா.
3: மேடம் பாத்து வாங்க மேடம், உட்காருங்க மேடம். நீங்க உட்காருங்க மேடம்.
1: எம்டி சார்.
3: ஐயோ நான் தான் எம்டி மேடம், நீங்க உட்காருங்க மேடம். மேடம் ப்ளீஸ் உட்காருங்க, ஏசி போறவங்களுக்கு உட்காருங்க. மேடம் நீங்க என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க. ஹாட் காஃபி இருக்கு, கோல்ட் காஃபி இருக்கு, பர்கர் இருக்கு, பீஸா இருக்குது, பிரெஞ்ச் ஃப்ரை இருக்கு, என்ன வேணும் சொல்லுங்க.
1: எது இருந்தாலும் ஓகே சார்.
3: ஓகேவா, இதை வந்துடுற மேடம். முதலாளி நல்ல ரிச் பீப்புள் ஆகுறாங்க. மேடம் இந்தாங்க பர்கர் சாப்பிடுங்க.
1: தேங்க்யூ.
3: மேடம் கார்ல தானே வந்தீங்க?
1: எஸ்
3: மேடம். அந்த பிஎம்டபிள்யூ கார்ல தானே வந்தீங்க?
1: ஆமா மேடம்.
3: சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க.
1: ஓகே
3: சாப்பிடுங்க மேடம். முதலாளி மூணு வேளை சாப்பாடு கொடுங்க, மூணு வேளை இங்கே பத்து தூங்கி இங்கே எழுத்து கழுவி விட்டுறேன். முதலாளி
0: வார்ட்ல சைன் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கா?
3: நான் பண்ண தப்பே அதுதான முதலாளி.
0: ஆமா, உனக்கு யார அறிவழகன் பேர் வச்சது?
3: முதலாளி அதான் எங்க ஆச்சி முதலாளி.
0: ஐயோ வேணாண்டா, வேலையை போடுறா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுறா.
3: முதலாளி ஒரே ஸ்மெல் வரல.
0: ஆமாண்டா, ஷூ சாக்ஸ் எல்லாம் கரெக்டா கழுவுனியா?
3: ஐயோ அதெல்லாம் கரெக்டா கழுவிட்டேன். ஷோரூம்ல போயிட்டு ரூம் ஸ்பிரே எடுத்துட்டு போங்க.
0: ஓ நீங்க முதலாளி, நீயா நானான்னு
3: தெரியல. பொண்ணு பார்த்தல முதலாளி, நான் சொன்ன உடனே
4: வேலை செய்ய போயிட்டாரு பார்த்தல.
3: அந்த மாதிரி நீ நான் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யணும், புரியுதா? இந்த சார்லாம் சொல்லாத.
4: என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன்.
3: நான் அறிவினை கூப்பிட்டாலே போதும். என்னம்மா அப்படி செய்யற?
1: சரிங்க.
3: உன் பேர் என்ன?
1: மின்னு.
3: நான் மீனு மெனுன்னு. உனக்கு போய் இந்த பர்கர் எடுத்தேன் பாரு, டேஸ்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தொட. அந்த மெனு கார்டு எடுத்து என்ன இருக்குன்னு பாரு, புரியுதா? ஆமா, வரவங்களை வந்து வந்தவொடனே வெல்கம் டு ஏஞ்சல் கஃபே சொல்லணும், புரியுதா? எங்க சொல்லு?
1: வெல்கம் டு ஏஞ்சல் கஃபே.
3: இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லணும். வா சொல்லித்தர வா. ஆமா சார், இதா காபி மிஷின் குட்டா.
1: சரி சார்.
3: நீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். பேக் ஐட்டி வை, வேலை செய். ஃபர்ஸ்ட் உன் ப்ராப்பர்ட்டி இதுதான், படிக்கிற ப்ராப்பர்ட்டி, குடி. ம், போ தொட. என்னையாம தொட கப்ப தொடமா? சரியா சொல்லுங்க. போட்டு வச்சிருப்ப சம்பளத்தை புடிச்சிருவேன்.
4: பாத்து பாரு, கீழே வந்துட போற மண்டை கிட்ட உடஞ்சிட போகுது.

0: mine! N-am gheagră! Unga masa sina na aga minu trecă nina la gheagră n-ai să ne grăni! Alanga ce? N-am abia! N-ai
1: gheagră! Ei, ei, ei, ei, ei, ei,
0: எங்க வந்து எங்க சிக்கன் குத்துக்கிற கர்ணாவா பேர்ல கடை செஞ்ச பேசுகிறேன். நீ
1: யாரே? நீங்க யாரே? நீங்க
0: ஐயனே அண்ணாத்தா போட்டு கொடையா? அண்ணாத்தா
2: உடியா
0: நம்ம நைனாவா வெயில
2: உட்காந்து
1: நைனாவா?

0: என்னடா கேப்பே சுடுதாடா மாத்தி வச்சிருக்கீங்க? என்னடா அறிவுலகா
1: முதலாளி?
0: யாரா இவன்?
1: ஐயோ முதலாளி தெரியல, முதலாளி உள்ள வந்துடுங்க முதலாளி. யாரு தெரியல, கிடைக்க கேளுங்க முதலாளி.
0: என்னடா வேணும், என்ன வேணும்? உட்கார் உட்கார். சரி சரி உட்கார் உட்கார். நைனா இங்கதான் இருக்கிறார். உட்கார் உட்கார். என்ன வேணும் கேள்ற? வந்து என்ன சாப்பிடறாங்க கேளு. உக்கார் உக்கார். என்ன வேணும்
1: கேளு. என்ன சாப்பிடுறீங்க?
2: என்ன இருக்குது?
1: ஹாட் காபி இது, கூல் காபி? என்ன காபி வேணும்?
2: எனக்கு எப்பமே ஹாட் தான்டா.
0: சோன எடுத்துட்டு வாடா, போடா.
2: உட்காரு
0: உட்காரு.
2: நம்ம கடைசி
0: தம்பிங்களா, இதெல்லாம் நல்லது இல்லப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் குடிக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: கல்யாணம் ஆயிடுச்சு.
0: உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கா?
2: இருக்குது.
0: உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கப்பா. இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் இருக்க கூடாதுன்றக்காகதான் நம்மளுக்காக ஒரு தேவனே பிறந்து வந்தாரு. பிறந்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சாருப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிச்சிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை கைவிட்டுறாதீங்கப்பா.
2: என்ன சொல்ற நீ?
0: எல்லாம் யோசிச்சு பாரு.
2: நாங்களே இந்த மாதிரி பொண்ணை தூக்குனாதான் அஞ்சு பத்துக்கு லோல வச்சுக்கிறோம். இதை வச்சுதான் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்றோம். எங்க பண்ண சொல்றேன், இது அச்சாரம். எங்களுக்கு ஒரு இதுவாகுது.
0: சரி, நீ செத்து போயிட்டா உன் குடும்பத்தை யாரு பாப்பா?
2: இவன் நம்மள செத்து போயிடுவான். பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்கு தெல்ல. எங்களுக்கு
0: பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இதை குடிக்காதீங்கப்பா. டேய் அறிவழகா, இதை தயவு செஞ்சு எடுத்துட்டு போடா. தம்பிங்களா, இது குடிக்காதீங்கப்பா. உடம்புக்கு நல்ல எடுத்துட்டு போ. தயவு செஞ்சு
1: எடுத்துட்டு
0: போ. இங்க பாரு, உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்களை எல்லாம் நினைச்சு பாருங்கப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. போங்க, போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வேலையை பாருங்க. போங்க.
2: அண்ணன் சொல்றதான் வாசல்
1: பேசாம
2: தூந்திடலாமா
1: பிள்ள?
2: சரி வா.
0: சரிப்பா, போங்க போங்க.
2: இன்னும்
0: சாகலையா?
3: தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு வந்துட்டாங்க.
0: ஐயோ, சரி போ, போய் உன் வேலையை பாரு.
1: இது எதிர் பாப்பா.
0: என்னடா இது
1: முதலாளி? அந்த பொண்ணு மனதில் டவுட் ஆகுது, என்னன்னு கேளுங்க.
0: ஆமா, நீ யாருமா? உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க?
4: தெரியும் சார்.
0: இதே நீ சொல்ல.
4: சாரி சார்,
0: உனக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல. என்னடா இது?
1: நான் அப்பவே நினைச்சேன் சந்தேகப்பட்டேன் யாருன்னு. ஒரு மாதிரிதான் இந்த பொண்ணு இருந்துச்சு.
0: தயவு செஞ்சு நீ உனக்கு வேலை எல்லாம் நம்ம வெளியே போமா.
4: சாரி சார்.
0: வேலை இல்லன்னு சொல்ற, போ வெளியே போ.
4: குடும்ப கஷ்டம் சார்.
0: தயவு செஞ்சு நீ சோத்த போற, அதுவே உன் குடும்பம் நல்லா இருக்கு. வெளியே போ, உனக்கு வேலை இல்ல. போ வெளியே அனுப்பிடா.
1: வெளியே போமா.
0: போமா,
4: முஞ்ச பாரு.
1: வா இந்த பக்கம் போமா.
4: ஐயா கூட்டாண்டா வா.
1: வர வர போ. சொன்ன என்ன நம்ம ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுங்க, பட்டியா என்ன ஆயிடுச்சுன்னு.
0: சரி சரி, இதான் சைடுன்னு கோல் போடாம இதெல்லாம் கிளீன் பண்ணு. பாரு, நாறுது. பொண்ணு நாத்த நாறுது இந்த இடம்.
1: உண்டே கிளீன் பண்ணுமா?
0: ஆமா, நீ தான் கிளீன் பண்ண. இன்னொரு ஆளை சேர்க்கணுமா?
1: சார் என்ன பண்ண போறீங்க?
0: கிளீன் பண்ணு
1: சார். என்ன பண்ண போறீங்க? ஹலோ.

0: Coffee.
1: அறிவழகா என்ன பண்றான் பாத்தீங்களா? இவனை வச்சு நான் வேலை வாங்கினா எப்படி என் கேஃபேவை நான் மாலா மாத்த முடியும்? புரட்ட விட்டு தூங்குறான். காலையில இருந்து வந்த கஸ்டமர்ஸ் இந்த கேஃபேவை சுடுகாடா மாத்துறானுங்க. இவன் தூங்கி தரித்திரத்தை கொண்டு வரான். டேய் அறிவழகா எந்திரா, டேய் அறிவழகா எந்திரா.
2: முதலாளி
1: என்னடா தூங்கிட்டு இருக்க?
2: முதலாளி நம்ம வேலை முதலாளி, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க மட்டும் போயிட்டே இருந்துட்டீங்க. எவ்வளவு வேலை தெரியுமா கூட்டி பெருக்கி கழுவி விட்டுருக்குறேன்.
1: சரி சரி சரி பரவாயில்ல, எனக்கு அடுத்து இந்த கேஃபே நீ தான்டா வச்சுக்க போற.
2: எனக்கு முதலாளி
1: குடுத்துருவாங்க. எந்திரிச்சு வேலையை பாரு
2: முதலாளி. அங்கதானே போறீங்க?
1: ஆமா.
2: நாங்க இதை எடுத்துட்டு போவீங்க.
1: என்கிட்ட வேலை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராது. எந்திரி எந்திரி, கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. சரியான தூங்கு மூஞ்சி வச்சுட்டு நான் வேலை
2: வாங்குறேன். முதலாளி
1: பண்ணிருக்கீங்க,
2: யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க.
1: இப்ப மணி எத்தனை? 4 மணி ஆச்சா? காலையில இருந்து வந்த கஸ்டமர் அளவு போயிடுச்சு. 5 மணில இருந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த மொஜெட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
3: முதலாளி மொஜெட்டோ ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல.
1: சரி சரி, அதெல்லாம் அது கேக் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டியா?
2: நீங்க தான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல.
1: சரி நான் பண்றேன், நீ அதுல மத்ததெல்லாம் ரெடி பண்ணு. கஸ்டமர் யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் போய் பார். போ போ போய் தொட போ. சொல்லி சொல்லி நம்ம இதாயிடு.
2: அப்படியேதான் தொடக்கிறோம். முதல்ல சும்மா தானே உட்காந்துக்கிறாரு.
1: டேய் நீ கலெக்டர் வேலையை பாக்குற, தொடக்கிற வேலை தானே பாடுற.
2: சொல்லுங்க சார், உட்காருங்க சார்.

0: சார் எது சாப்பிடுறீங்களா? உட்காருமா சார்? இல்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஐயோ எட கூட மகரானே சார். சார் ஐஃபை சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்
0: சார்? நான் கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க சார்.
1: சொல்லுங்க என்ன இருக்கு
0: சார். இந்த காஃபில ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்குது, பர்கர் இருக்குது, பீசா இருக்குது, முதலாளி அப்புறம் என்ன இருக்கு?
2: மொஜோட்டோ இருக்குது,
0: மொஜோட்டோ இருக்குது,
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: முதலாளி
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்?
1: ஹாட் இருக்கா? ஹாட்
0: கசாப் கால் இருக்குது.
2: என்ன வேணும் சார் உங்களுக்கு?
1: Heart man, my heart, heart breakdown.
2: Heart ke liye chhe sir.
1: Send mama, send mama, send mama.
2: Sir, yaar sir, and send mama. Okay sir, okay.
1: Send mama.
2: Okay. Okay. Send mama. Tell me, tell me, sir. Yaar sir, and send mama.
1: Dayling kali la, pattiyal, purpa, saindro, pattiyal. What is this?
0: Heart cough.
1: No.
0: Heart cough.
1: Heart, no heart. My heart is breakdown. Crying. Blood coming. Red color blood coming.
0: No. Inna ichin kelam.
1: My senbagam went.
2: Sir. Senbagam went, sir.
1: Yes, went somewhere. Don't know where she went. She went. He, she went.
0: உங்களுக்கு
3: பாயசனியா
1: இது அப்படியே திறந்து
3: போறேன்
2: ஜெயில கொண்டு விட்டுருவோம்
3: பழக்கிறாது.
2: என்னாச்சு
0: முதலே, நீ என்ன சமாளிங்க? ஐயோ
1: செண்பகன ஒட்டிருந்தா செத்து போயிட்டா. செண்பகத்தை பாக்கணுமா?
2: காட்டுங்க சார்.
1: பாருங்க அழகா இருக்கா. செண்பகம்
0: ஏ பால பத்தி சொன்னேன்
1: மணி 10 லிட்டர் மில்க் even 10 liter milk my senbagam kudukum
0: marale nan kette advice panni udunga
1: settu petta my senmu settu petta
2: o maata dhaan senbagam senmu naludiya
1: no maadu settu petta
2: சரி சரி விடு விடு இறந்து போன உங்க செம்பகத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் தூக்கி போட்டு இந்த பாடலை பாருங்க. பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கும் சார்.

0: பாட்டு பாத்தீங்களா? இந்த பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுல்ல? சோ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய அன்பை வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா நீங்க போயிட்டு வாங்க, இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க,
1: டானிக் குடிங்க, சரியாயிடும்.
2: முதலாளி, நம்மள சாவு வச்சிரும் நாட்டுக்கு, கூட்டு போங்க முதலாளி.
1: அவனை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன்.
2: முதலாளி, இந்த கயிறை உங்க கழுத்துல போட்டு அப்படி இழுத்த எப்படி இருக்கும்?
0: டேய், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகணும், எடுத்து போட்டு வேலையை பாடுறா. காலையில இருந்து வரவன் சுடுகாடு மாதிரி மாத்திரம், இவன் என்னடானா பாய்சன் எடுத்துட்டு வரான், வேலையை பாருங்க.
2: முதலாளி, நீ தான் எழுதி வைக்கிற, நீங்க இந்த கடைய
0: எந்திரிச்சு வேலையை பார்ப்போம்.

0: சரி பிக்கி,
1: அப்படிக்கா ஏதாவது கடை இருந்தா ஏன்னா ஜிம்பீர் ஏதாவது தொண்டை கதமா குஷ்டு வரலாம் வாடி. எல்லாடினே இப்பதானா வீட்டுல சோறு தூண்டுட்டு வந்த, அதுக்குள்ள உனக்கு என்ன கேக்குது?
2: என்னடி நடந்து வந்ததுல மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெயில் பாத்தியா இப்படி சூரியன் சுருக்கல் அடிக்குது வாடி. சில்லு ஏதாவது தொண்டை கதமா குஷ்டு வரலாம் வாடி.
1: அதுதான் என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும்ன்றது, சும்மா துண்ணுகிட்டே இருக்க கூடாது. சரி இரு, காஸ்ட்லியா நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போற உடனே. ஒரு கடை இருக்கடி, தோ தோ தோ இருக்கு பாரு, அந்த கடைக்கு போலாமா?
2: அங்கயா?
1: அங்கெல்லாம் வானாப்பா,
2: அங்கெல்லாம் நம்மள ஆரோவே பண்ண மாட்டாங்க பாரு.
1: ஐயா அட அறிவே, ஒன்னாம் கிளாஸ் படிச்சிருக்கேன், என் கிட்ட கேளு. அது ஆரோ இல்லடி, அது ஆலோ. அந்த கடைக்கு வா போல.
2: ஏய் அங்கெல்லாம் போனா நம்மளால சேர்க்கவே மாட்டாங்கடி.
1: என்ன அக்கி நீ எந்த காலத்துல இருக்க? பணத்தை காட்டினா எவனும் பல்ல அழிச்சிட்டு உள்ள விழுவான்.
3: இந்த காபி பவுடர் வரதா இருந்தது இன்னும் வரலையா?
4: போய் பாருங்க நீங்களே.
3: எல்லாமே நான் தான் பாக்கணுமா?
5: தொடைக்கிறேன்ல, என்ன பாத்துன்னு இருக்கீங்க?
3: கடைய தொடச்சு தொடச்சே பெயிண்ட் எல்லாம் எடுத்துறாத, வேலையை
5: பாருங்க. மூஞ்சில பெயிண்ட் எடுக்கணும்.
4: யார் சாப்பிடுவா? நான் தான் சாப்பிடணும். கஷ்டமும் வர மாட்டாங்க.
6: டம்முக்கு டப்பான் டம்முக்கு.

0: copy, copy, copy.
1: நோடி இப்பவே இந்த காட்டு காட்டுது, ஒரே சுருக்கமா இருக்கு.

0: பரியாக அலைஞ்சு திரிவோ சாமி, அலைஞ்சு திரிவோ சாமி.
1: ஓ சாமியோ
0: அலங்கடி டியா, அலங்கடி டியா, அலங்கடி டியாலோ, டம்பு கிட்ட பாண்டம் கிட்ட பாண்டம் கிட்ட பாண்டியாலோ, டியா அலங்கடி டியா, அலங்கடி டியா, அலங்கடி டியாலோ, டம்பு கிட்ட பாண்டம் கிட்ட பாண்டம் கிட்ட பாண்டியாலோ.
2: இவங்க என்ன டிஃபரெண்டா இருக்காங்க? ஒருவேளை ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்களோ. வெல்கம் டு ஏஞ்சல் காபி. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்
3: சாமி? வெங்காயம் எல்லாம் வாணா சாமி, ரொம்ப களைச்சு போய் வந்துடுறேன் சாமி. எங்களுக்கு ஏதாவது காஸ்ட்லியா அது தாப்பா?
2: மேடம் பர்கர் இருக்கு, பீஸா இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன
3: வேணும்? பிச்சை போடுறேன்னு சொல்றேன் சாமி. சாமி எங்களுக்கு அதெல்லாம் வாணா சாமி, காஞ்சி போய் வந்துடுறோம் சாமி. வெயில்ல
2: ஏதாவது நீங்க உட்காருங்க, நான் எடுத்து வரேன்.
4: என்னடா ஏதோ ஸ்மெல் வருது, சாக்ஸ் ஏதாவது கட்டினேன்னு?
2: முதலாளி
4: இல்லையா?
2: ஆமா முதலாளி.
4: நேத்து ஏதாவது கேக் ஏதாவது எலிக்கு வச்சு ஏதாவது செத்து போச்சா? நல்லா பாத்தியா?
2: இல்ல முதலாளி, நீ தான் சாப்பிட்டீங்க எலிக்கு வச்சுத.
4: டேய் ஏதோ நாறு என்னைய களைச்சிட்டு இருக்க.
2: உங்களுக்கு அறிவு இருக்கா?
4: என்னடா
2: அவங்களை பாருங்களேன், எவ்வளவு அழகா. அது ஒரு கொண்டை, கொண்டையில ஒரு பூவு பாருங்க. அவங்க ஹேண்ட்பேக் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
4: இல்ல இல்ல, இவங்களை எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்.
2: ஆப்பிரிக்கா போயிருக்கீங்களா?
4: இல்ல.
2: டிவில ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா?
4: டிவிலயா?
2: என்ன
4: சாப்பிடுறாங்க? சில விஷயத்துல
2: முதலாளி, அந்த சாமி சாமின்னு வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கு முதலாளி எனக்கு.
4: டேய் அறிவழகா, இப்பயாவது உனக்கு அறிவு வந்துச்சு. இவங்க நாடோடி கும்பல்றா
2: முதலாளி. அதெல்லாம் இருக்காது, அவங்க கிட்ட டாலர் இருக்கு முதலாளி.
4: முட்டக்கண்ண நல்லா திறந்து பாரு, ரோடு ரோடா போய் சில்லறை எடுத்துட்டு வந்து கையில காசு வச்சிருக்காங்க. அது உனக்கு டாலரா தெரியுதா?
3: துண்டத்துல போய் மஞ்சள் கடல அசிங்கம் கழிச்சு வச்சு எடுத்து எடுத்து சாமி. இதெல்லாம் முதல்ல முதல்ல எடுத்து சாமி. எங்களை பார்த்தா என்ன பிச்சை மாதிரி தெரியுதா? நாங்களும் சுயமா பிசினஸ் பண்றோம்.
4: என்னமா பிசினஸ் பண்ற? எங்க சொல்லு, என்னென்ன பிசினஸ் பண்ற சொல்லு.
3: சாமிக்கு நம்ம பாட்டு எடுத்து பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகளா புரிப்போ சாமி. பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகளா புரிப்போம் சாமி. காடு பிடிப்போ, கவுதாரி பிடிப்போ, கொக்கு பிடிப்போ, காட்டு பூனை பிடிப்போ. எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி சாமி, எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி.
2: முதலாளி, எனக்கு ஒரு ஆசை முதலாளி.
4: என்னடா ஆசை?
2: அவங்க போட்டிருக்காங்கல்ல காஸ்டியூம்.
4: ஆமா,
2: அத உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கும் முதலாளி? சிரிப்பு சிரிப்பா வருது முதலாளி.
4: போவாங்க அங்கங்க கிடக்குற இரும்பெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அததான் பிசினஸ் மேக்னட் சொல்றாங்க.
2: மா
5: எனக்கு நம்ம வந்து அத்த விட்டு போறதுக்கு மனசே வரலடி.
6: நான் சொல்றேன்,
5: நம்ம உள்ள வரும்போது அந்த சாமி இருக்குல்ல, சாமி இந்த பவுடர் டப்பா மாதிரி சாமி பத்தியா, அந்த சாமி நம்மள ரொம்ப ஆசையா அன்பா பேசா. அத்த விட்டு போறது மனசே வரலடி.
6: நான் புட்டா இங்கே வாழ்க்கை எடுத்துட்டு போலயே, சீக்கிரம் துண்ணுட்டு வா, நம்ம அக்கௌண்ட்ல கேஷ் போடணும், பேங்க்குக்கு போடணும், துண்ணு துண்ணு துண்ணு.
7: முதலாளி பாத்தீங்களா, அவங்க பேங்க்ல காசு போட போறாங்களாம், அவங்களுக்குலாம் பேங்க் காசு போடுறாங்க. முதலாளி உங்க கூட இத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னால ஒரு ஒரு ரூபாய் சேமிக்க முடியல முதலாளி.
8: ஏய் அறிவுலகா, சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா. நீ பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா.
7: முதலாளி வயசுல நீங்க தான் பெரியவங்க, பேசாம நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க.
8: டேய் சும்மாடுறா, நான் போய் பேசி பாக்குறேன். உங்க வழக்கத்துல எல்லாம் பொண்ணு பாக்குறது எப்படி?
5: இத பத்தி பேசணும்லாம், எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, எங்க அண்ணாத்த, அவர்கிட்டதான் நீங்க பேசணும்.
8: ஆமா, அவர் யாரு?
5: அவரு எங்க அண்ணாத்த, எங்க அண்ணாத்த பேரு டோங்கிரி. அவரு சொல்றதுல எல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா?
8: என்னம்மா நீ வேற டோங்கிரி ஜாங்கிரின்னு, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடணும் போல இருக்கு.
7: முதலாளி அவங்க எதை சுடுற பத்தி சொன்னாங்கல்ல? ஆமா, நம்ம கடையில சில பொருட்கள் எல்லாம் சுடுறதுக்கு ஆள் வேணும் கேட்டுருந்தீங்களே.
5: சீக்கிரம் இங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்கண்ணா, நீ வானா.
8: உங்க அண்ணன் டோங்கிரியா?
5: ஆமா சாமி, எங்க அண்ணாத்த டோங்கிரி.
8: அறிவுலகா முதலாளி மச்சம் வந்துட்டான் பாரு.
7: முதலாளி ஒரே நாத்தமாகுது முதலாளி, நீ வேற அவன் மேல.
8: என்னையா டேபிள்ல பண்ணு வைக்கிறமா, இந்த சீல கண்ணு வைக்கிற? ஏய் அறிவுலகா, சரி விடு, நீ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு ரெடி பண்ண போ.
7: முதலாளி பால் தீந்து போச்சு, வெளில போய் வாங்கிட்டு வந்துறேன்.
8: சரி போ, சீக்கிரம் வாங்கிட்டு போ.
7: காசு என்ன கொடுங்க,
8: நீ போய் வாங்கிட்டு வாடா, போடா. ஆமாப்பா டோங்கிரி, உங்க சமுதாயத்துல பொண்ணு எடுக்கணும்னா என்ன பண்ணும்?
9: அதுவா சாமி, எங்க உலகமே தனி சாமி, கிடைச்சது தூங்குவோம், கிடைச்சதை சாப்பிடுவோம், நாங்க கும்பல் கும்பலா சுத்துவோம் சாமி, யாரு கூட கலக்க மாட்டேன் சாமி, எங்க உலகமே தனி உலகம் சாமி.
8: சரி சரி, கை கீழே போடு
9: சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எங்க இனத்துல பொண்ணு எடுக்கணும்னா நீங்க முதல்ல பொண்ணு குடுக்கணும் சாமி.
8: இந்த மூஞ்சிகளுக்கு பொண்ணு கொடுத்து வேற பொண்ணு எடுக்கணுமா? இது இந்த டின்னுகளை பார்த்தா கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம், இதுல பொண்ணு வேற கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா
9: சாமி? அப்படிலாம் சொல்லா சாமி, சூட்டு போடுவோம் சாமி.
8: இருப்பா இருப்பா டோங்கிரி, இப்ப நான் அவனை கூப்பிடுறேன். அவனை கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்தி பாத்தீங்கன்னா அச்சஸ்லா அவன் உங்க கூட்டத்தா மாதிரிதான் இருப்பான். இருங்க கூப்பிடுறேன். டேய் அறிவுலகா, டேய் அறிவுலகா,
7: நான் வந்துட்டேன்.
8: அவங்க சொல்ற சட்ட திட்டங்களுக்கும் உனக்கும் கரெக்டா சிங்க் ஆகுதுடா.
7: முதலாளி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த மூஞ்சிகளுக்கு நான் கேக்குதா? என் ட்ரீம் வேற, என் ட்ரீம் கேளு வேற, என் ட்ரீம்ல நீங்க மன்னவரி கொட்ட பாக்குறீங்களா? அதுல கிளம்ப சொல்லு முதலாளி.
9: என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம், என் தங்கச்சியை தெரியுமா சாமி?
3: மத்தியில இந்த சாமி நம்மள இன்னா எதுன்னு கேக்காமதோ இந்த ஜிலிஜிலி அறையில உட்கார வச்சு இந்த மேச மேல எல்லாம் உட்கார வச்சு நம்மள அழகு பார்த்த சாமிய ஒண்ணும் பண்ணிடாத அண்ணாத்த, விட்டு நம்ம போயிடலாம் அண்ணாத்த.
7: கெட்ட கெடுக்க ஏசி வேற
3: சாமி, கொஞ்சம் வாய மூடு. வந்ததுல இருந்து என்னவோ பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்பதான் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா அழகுக்கு நீ கால் தூசி. எங்களுக்கும் ஆசை பாசம் நல்ல மனசு எல்லாம் இருக்கு சாமி. என்ன இந்த பணத்துக்கு தானே ஆசைப்பட்டு எங்களை உள்ள விட்ட, குடி வச்சுக்கோ. அண்ணாத்த, நம்ம அக்கிக்கு நல்ல குணமுள்ள ஒரு பையனா பார்த்து நம்ம கட்டி வைக்கலாம் அண்ணாத்த. இந்த சோப்பு டப்பா வாங்க கண்ணனும் எங்கே இருக்கட்டும் அண்ணாத்த. வா நம்ம போலாம்.

0: முதலாளி, தொடப்பு குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேச பத்தியா அது? மூட்டை வேற விட்டு போச்சு பாரு முதலாளி.
1: டேய், காசு ஏதாவது இருக்கான்னு பாருறா.
0: இருந்தா நல்லதா இருக்கும் முதலாளி. அழுக்கு மூட்டை முதலாளி எல்லாம்.
1: டேய், தலைய சுத்தி தூக்கி போடுறா, போட.
0: ஐயோ,
1: டேய் அறிவழகா.
0: சொல்லு முதலாளி.
1: நீ இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டடா. அவங்களும் நம்மள போல மனுஷங்க தான்டா, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படி எல்லாம் பேசாதடா. நீ காலையில இருந்து நம்ம கெஃபேல வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் பாத்தியா, குடிக்காக பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க, அன்புக்கு ஏங்குற ஒருத்தங்க, இந்த மாதிரி மனுஷங்களால புறக்கணிக்கப்படுறவங்க ஒரு கூட்டம், இப்படி ஒவ்வொருத்தரும் அன்புக்கு ஏங்கி ஓடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ரா. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனுஷங்களை மதிக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்டா.
0: சரிங்க முதலாளி.
1: சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ற? கெஃபே மூடு, நாளைக்கு பாத்துக்கலாம். போ
0: அந்த 500 ரூபாய்.
1: அந்த 500 ரூபாய் உனக்கு இல்ல, அது ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு எடுத்து உண்டியல போடு. போ
2: முதலாளி. கத்து சொல்றாரு, திடீர்னு கத்துறாரு. இந்த முதலாளி புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. என்னால இந்த 500 ரூபாய வயிற்றுல போறாரு பார்த்தா, முதலாளி உண்டியல போட சொல்றாரு.
0: ரெடியா? எப்படி போலாம். இப்பதான் போறாங்க.
3: ஓகேவா தேவா?
0: அதான் எப்படி பாத்துக்கிறியா?
1: இதெல்லாம் கரெக்டா சொல்லு.
4: ஹாட் காஃபி இருக்கு?
0: ஹாட் இருக்கான்னு கேக்கணும். ஹாட் இருக்கான்னு கேக்கணும்.
1: ஹாட் இருக்கு?
0: ஹாட் இருக்கா?
5: தெரியுமா?

0: தானியேல் புஸ்தகம் 6:28
1: தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. பாருங்க, தருவியின் ராஜ்யபார காலத்திலும் ரெண்டு ராஜாக்கள் மத்தியிலையும் தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. நம்ம காரியத்தில் பாருங்க, ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும், ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும். தானியேல் காரியம் மட்டும் எப்படி இருந்ததுதான் ஜெயமா? காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரு நெருங்கி ஜீவிச்சாரு. ஆண்டவரு இயேசோரு அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு. அவரு கர்த்தருக்காகவே வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஜெயமா இருக்கணும்னு சொன்னா நம்மளும் ஆண்டவராக இயேசுகத்தோடு அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரை தேடணும், அவரை அண்டிக்கொள்ளணும். அவர் வாழ்க்கை அவரோடு நம்ம எப்போதும் கூட இருந்தா நம்ம வாழ்க்கையும் ஜெயமா இருக்கணும். ஏன்னா கர்த்தரிடத்துல பச்சைபாதமே இல்லைன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 10:34
1: அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும்,
0: தேவன் என்ன இல்ல, எப்படிப்பட்டவர் இல்ல, பச்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும். ஏன்னா தானியேல் காரியம் மட்டும் ஜெயமா இருந்தது, ஏன் நம்ம காரியம் ஜெயம் இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் தேவன் அவருக்கு மட்டும் அப்படி செய்யல, அது அவர்கிட்ட என்ன இல்ல, பச்சபாதமே இல்ல. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவரு நம்மளை படைச்சாரு, அவர் நம்மளை உருவாக்குனாரு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர்கிட்ட என்ன செய்யல, பச்சைபாதமே இல்லை. எங்க ஊர்ல ஒரு குடும்பம், எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அப்ப பஞ்சகாலம், பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் பயங்கரமான 1975 பயங்கரமான பஞ்சம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டில் 4 பிள்ளைங்க, அந்த அம்மா ஐயா 6 பேர் சோறை செஞ்சவொடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, சோறை அளந்து கரெக்டா, ஏன்னா பயங்கரமான பஞ்சம், பசி பயங்கரமா இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, சோறை ஒரு பிள்ளைகள் கூட கூட்டியோ குறைச்சியோ தர மாட்டாங்க, கரெக்டா 6 பேருக்கும் கரெக்டா அளந்து செய்வாங்க. ஏன்னா 4 பேர் அவங்க கூட பிள்ளைங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டி கொடுக்க மாட்டாங்க, குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. அப்ப மனிதராகிய நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கட்டாயம் கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம யாவரும் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் மாதிரி செய்ய மாட்டாரு. தேவனிடத்துல என்ன இல்ல, பச்சபாதமே இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் செய்வாரு, பச்சபாதமே இல்ல. வாசிக்க கேட்கலாமா? 1:4 12:12
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினால் ஆகும்.
0: உம்முடைய கரத்தினால் எவரை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்தவோ அவர் கர்த்தனால் ஆகும். அவர் யாரை மேன்மைப்படுத்த நினைக்கிறாரோ அவங்க மேன்மைப்படுத்துவார், அவர் யாரை பலப்படுத்த நினைக்கிறாரோ பலப்படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நான் தான் செஞ்சேன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்த நினைக்கிறாரோ அவர் மேன்மைப்படுத்த நினைச்சு யாருமே என்ன செய்ய முடியாது, தலை செய்ய முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகத்துல வாசிக்க கேட்டீங்கன்னா 42:2
1: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
0: அவரால் என்ன செய்ய முடியும், சகலத்தையும் செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் செய்ய நினைத்தது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அவர் செய்ய நினைச்சதை யாரும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மட்டும் தான் செய்வாரு, அதை மட்டும் தான் செய்வாரு. வியாதி மட்டும்தான் சுகமாக்காரு, நோய் மட்டும்தான் சுகமாக்காரு, ஆத்மா ரட்சிக்க மட்டும்தான் முடியும், அப்படி இல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம் தடைப்பட முடியாது, அவர் சகலத்தையும் செய்வார். கலங்காதீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கல, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலன்றீங்களா, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயமே இல்லையே, தானியில் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா இருந்தது, என் வாழ்க்கையில ஜெயம் இல்லையே சொல்லி கலங்குறீங்களா? தானியில் என்னெல்லாம் செய்தாருன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளும் அதை நினைச்சு அப்ப ஆண்டு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு தானியல் செய்து போல எனக்கும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுதான் நம்ம கேட்க போறோம். முதலாவது தானியல் என்ன செஞ்சார பாருங்க, தானியல் புஸ்தகம் 1:8
1: தானியேல்
0: தானியேல்
1: ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக் கொண்டு
0: தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
1: பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: பிரதானின் தலைவனிடத்தில் என்ன செஞ்சாராம் வேண்டிக் கொண்ட பாருங்க, ராஜாவுடைய போஜனம் சாப்பிடறாரு. அந்த காலத்துல நீங்க லேபி கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 11 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அதுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கறியெல்லாம் ராஜா சாப்பிடுவாங்க. அதனால ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது எங்க தீர்மானம் பண்ணாரு, தங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணினார். நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும், உலக காரியத்துல தீட்டுப்படுத்த மாட்டேன், உலக காரியத்தோடு வாழ மாட்டேன், உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன், உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நம்ம இதயத்துல தீர்மானம் பண்ணினால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், உலக காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இல்ல நம்ம எப்படியானாலும் வாழ்வேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும், இதயத்தை தீட்டுப்படுத்துறோம். நம்ம இதயத்துல ஒரு தீர்மானம் வேணும், நான் உலக காரியத்தோடு ஒத்து போக மாட்டேன், உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நான் பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணினா நிச்சயமா நம்மளால மாற முடியும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்வுமானா தானியின் காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ அப்ப நம்ம காரியத்தில் தேவன் என்ன செய்வாரு, ஜெயத்தை கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணிடுறாரு, என்ன பண்ணார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 17:3
1: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: தீர்மானம் பண்ணி வாய் மீறக்கூடாது, ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேசி என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு இதயத்தில் தீர்மானம் பண்ணிடுறார். இன்னொரு வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: அவர் உள்ள தீர்மானம் பண்ணியிருக்கிறார், என் வாய் மீறக்கூடாது, ஆண்டு பிரியமில்லாத வார்த்தை நான் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 12:36-37, ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து கத்துட்டு வரனால என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 12:36-37, நம்ம என்னென்ன பேசுறோமோ அந்த பேச்சு தகுந்த ஒரு நாள் கத்துட்ட கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது அப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரு.
1: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார். அல்லது
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார்.
0: குற்றவாளி என்று தீர்ப்பு, அதனால அதை அறிந்த தாவீது தான் சொல்றாரு. அவளுக்கு ஒரு அவர்களுடைய ஒரு தீர்மானம் பண்ண, என்ன தீர்மானம் பண்ணாரு, வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: வாய் மீறக்கூடாது, வீணா பேசக்கூடாது, வீணா சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாரு. தானியில் வந்து தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணாரு. தாவீது தன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணாரு. யோவு என்ன செஞ்சாராம் பாருங்க, யோவின் புஸ்தகம் 31:1
1: நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி.
0: ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணைய நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி பாத்தீங்களா. யோபு ஒரு தீர்மானம் பண்ணாரு, ஒரு பொண்ணை கூட என் கண்ணில் நான் வேஸ்ட்டாக பார்க்க மாட்டேன், கண் அவங்க எந்த அழகாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலும் சரி பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். பண்ணிட்டு சொல்றாரு, நான் தீர்மானம் பண்ணினேன், நான் வந்து ஒரு கண்ணியமால் நினைப்பா இருப்பது எப்படி, தீர்மானம் பண்ண பிறகு மற்ற கண்ணியை நினைச்சுக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. யோபு ஒரு தீர்மானம் பண்ணாரு. தாரியில் சொல்றாரு, நான் வந்து என் இறுதித்த ராஜாவுடைய போஜனத்தினாலோ பானத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம், இறுதியில் தீர்மானம் பண்ணாரு. தாவீது என்ன செஞ்சாரு, நான் வந்து என் வாய் வீராதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்றாரு. இங்க சொல்றாரு யோவு சொல்றாரு, நான் எனக்கு என் கண்ணு வந்து மற்ற ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன், பண்ணிட்டு அப்படி பார்க்க மாட்டேன்னு பண்ணினேன்னா எப்படி ஒரு கண்ணி மேல் நினைப்பாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண. நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தன் அல்லது போல நீங்களும் உலகத்தன் அல்ல. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17:16.
1: நான் உலகத்தான் அல்லாதது போல,
0: நான் உலகத்தான் அல்லாதது போல
1: அவர்களும் உலகத்தார் அல்ல.
0: அவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் பிள்ளைகள் யாரால இருக்குமோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தாரை போல வாழவே கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தான் அல்ல. உலக காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம் ஒவ்வொரு நாளும் இறுதியில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னா உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்த விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளது நல்லா கவனிங்க, அது தானியல் சொன்னார் இல்லையா, ராஜா போஜனத்தினாலும் அவருடைய பாடத்தெல்லாம் தீட்டுப்படுத்த மாட்டார் அந்த மாதிரி காரியம் இங்க சொல்றாரு. தீட்டு உள்ளதோ
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பான காரியம், அருவறுப்பான அருவறுப்பையும்
1: பொய்யையும்,
0: பொய் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், உண்மை மாதிரி பேசுவாங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்போ பொய்யும்
1: நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: ஒன்று எங்க பிரவேசிக்க முடியாது, எங்க பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது. பொய் அருவறுப்பான காரியம் தீட்டுள்ளது எல்லாம் பிரவேசிக்க முடியாது. இன்னும் வேற எதெல்லாம் தீட்டாம் பாருங்க, எப்ரேயர் புஸ்தகம் 12:15.
1: ஒருவனும்,
0: ஒருவனும்
1: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு,
0: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாருடைய கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாக்குறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும்.
0: பாத்தீங்களா, நம்ம கசப்பு நமக்குள்ள நம்ம இருதயத்துல தீட்டாவது. நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், அவங்க என்ன எங்களோட பெரியவங்களா, அவங்க கூட நாம் போய் பேசுறதுக்கு, நான் எங்க வீட்டுல எப்படிப்பட்டவங்க, எங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, அவங்க கூட போய் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை என்ன செய்யறாமா, அது கசப்பான வேறு எழுந்து கசப்பான மக்கள் வந்து அது என்ன, இது நமக்குள்ள தீட்டாயிருது. ஹலேலூயா. யாரெல்லாம் நீங்க பேசாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறீங்களோ, அது கர்த்தரி பார்வையில தப்பானது. அதுதான் சொல்றாரு இன்னொரு தடவை.
1: ஒருவனும்,
0: ஒருவரும்
1: தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு,
0: நம்ம வந்து தேவனுடைய கிருபை இழந்து போக கூடாதுன்னா என்ன செய்யணும்,
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பு யாரு மேலே மக்கள் என்ன இருக்க கூடாது, கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதுனா,
0: கலக்கம் உண்டா கசப்பு, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, யாரா இருந்தாலும் பிடிக்காத கசப்புற மக்களை வராதபடிக்கு, அதனால கலக்கம் உண்டாகி
1: அநேகர் தீட்டுப்படாதபடி,
0: அநேக தீட்டுப்படாதபடிக்கு கசப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தீட்டு வந்துடும். யார் மேல கசப்பு, யாரை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறோம், யாரை பார்த்தா அற்பமா நினைக்கிறோம், யாரை பார்த்தா நம்ம அற்பமா நினைக்கிறதால ஒண்ணுமே இல்லை அறிமையானவர்களே. கத்தரால கத்தர் வந்து நம்ம மற்றவங்களை அற்பமா நினைச்சு மனிதன் முகத்தை பார்க்க, கத்தர் எங்க பாக்குறாரு, உங்க இதயத்தை பாக்குறாரு, மனசை பார்த்து அற்பமா நினைக்கிறது திருப்பிட்டு போறது எல்லாம் மன கத்துட்டே நம்ம உள்ளத்தை தீட்டு வந்துடும். எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், உலகத்துல எல்லாம் பண்ணலாம், நமக்குள்ள கஷ்டப்பா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொரு தோசை வாசி எல்லாரும் புரிஞ்சுட்டு, நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வெறுப்பு உள்ளத்துல இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. வாசி.
1: ஒருவனும்,
0: ஒருவரும்
1: தேவனுடைய கிருபையை,
0: உங்களுக்கு கசப்பு இருந்தாவே தேவனுடைய கிருபைய
1: இழந்து போகாத படிக்கும்,
0: கசப்பு இருந்தா என்ன செய்யும், முதல் என்ன செஞ்சிடும், தேவனுடைய கிருபைய இழந்து போகாத படிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாகிறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்,
0: அநேகர் தீட்டுப்படாத படிக்கு தீட்டு வந்துடும். தீட்டு இல்லாம எங்க போக முடியாது, பரலோகம் முடியாது. தீட்டுள்ளதும் அருவறுப்பான காரியமும் பொய்ய நடப்பீர் யாவரும் என்ன செய்ய முடியாது. எங்க எங்க போக முடியாது? பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27.
1: தீட்டுள்ளதும் அருவறுப்பையும்
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அதுக்கு என்ன சொல்றாரு? சீப்போஸ்டல பேரதப்பட்டவங்க தான் அது பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கும் ஆண்டவருக்கும் தடையறாத வழிக்கு இப்பயே நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவறுப்பான காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவறுப்பான காரியம், பொய் நம்ம எதை சொல்றோம், பொய் சொல்றோமா, பேசலாம் பொய் சொல்றோமா, அதான் ஆண்டவர் சொல்ற உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. மிஞ்சினால என்னவா தீமாசிங்க. மத்தியும் சுவிசேஷம் 5:37. சும்மா பொய் பொய் பொய் நிறைய பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யத்தான் இருக்கும். அவங்க சொல்றப்ப பாரு இப்ப வேண்டே பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாரு. பேசலாம் பொய்யத்தான் இருக்கும். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பிடுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள மே அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதி சுகமாக்கும் எஸ்பா, நோய் சுகமாக்கும் எஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் எஸ்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க கவலை மாத்துங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழிற்சிற மக்களை ஆசிரிங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்புல உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்புலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான் சந்தோஷத்தை தாரும் அக்கின் மாதிரி காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பதை செஞ்ச ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே அந்த கரிசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்,
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்போ அடைக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசை என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்போம். உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன சொல்ற, நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம், 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாவரமாக கொண்டா,
0: உனக்கு தாவரமாக கொண்டா,
1: ஆகியால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது,
0: ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அண்டுக்காது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அண்டுக்காது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாரு, ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வார். நம்ம எந்த பொல்லாப்பு நேரிடும் வாதை நம்ம கூட, எத்தனை மந்திரம் செய்வனு எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்,
0: கர்த்தரின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு, நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்களில் எவ்வளவு பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனையை கொண்டு வர பார்க்கறான். நம்ம அது நிமிஷத்துக்கு சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், என் நீர் தான்ண்டவர், எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாயினால் அறிக்கிட்டு சொல்லணும். யார் யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமா இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்ததுக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24-26.
1: கல்மலையும்,
0: கண்மலையும்,
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதா இருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: அந்த கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசேன் நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்னச்சு கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறா. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர்தானே என் அடைக்கலம், நீர்தானே என் பல்லன், நீர்தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழிவு வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்ப வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு போனாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மள அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோச நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யார் அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்கள் முழுமையாக அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு என் எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ, முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரந்தடை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயரந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62 5:6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால நான் என்ன சொன்னேன், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை மாட்டேன், உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல, உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்றது மாத்திரல, இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்,
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தருக்கு கிருபை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். சொல்றாரு நான் பச்சான ஒளி மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒருத்தரும் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயர்ந்த அடைய துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயர்ந்த அடையத்தில் வைக்கிறார். அடைக்கலமா தெரியல என்ன செய்யறாரா, உயர்ந்த அடையத்தில் வைக்கிறார். அது மாத்திர கத்து நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருப கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்திர பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்குறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்தும் கீழ்ப்படிந்தும் சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணுங்க, நாம் மையப்படட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வேண்டி கொடுத்துருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சன்னங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா, இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியாது கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. திக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்திடலும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மீ நோக்கி கெஞ்சிரும், கத்திடத்தில் மனமகிழ்ச்சி ஆறு, ஒரு இருதயத்தில் வேண்டில் ஒன்று கருளி செய்வே, ஒரு வழியை கத்திடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா, எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருவை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணேஸ்பா கற்பத்தின் கத்ரால கடிக்கு சுகந்தரின்னு சொன்னீரே. கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பாய்க்கு தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கத்தாவே முடிவிறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் விபத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா விபத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதிகள் நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்கணும். நீங்களும் எங்களோட எல்லாம் ஜெபிக்கணுங்க.
1: ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்தில் வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்கள் சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்பனே, நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குருமருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்கு காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படி காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அதிகாரத்தில் அவருக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டு
3: ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம், இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக, ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக, ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக, தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும் பாதுகாக்கணும் ஆண்டவரே, உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும், நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும், நிறைய நம்ம திருச்சபையெல்லாம் திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சப்பணும்.
4: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா, தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, இதனால திருச்சபைகள் திறக்கப்பட ஒவ்வொரு போதகர் மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமைத்து பயன்படுத்துவீராக, ஊழியக்காரர்களை வல்லமைத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க திருச்சபை வளர்ந்து பெருகணும் ஏசப்பா, எங்க திருச்சபையில் ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே, எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக, மனம் இறங்குங்க ஏசப்பா, நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே, என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும், மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா, தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து, இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர் சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா, அப்படி செய்யப்படுது நன்றி ஆண்டவரே, அப்ப எல்லா துதிகனமாக செலுத்துகிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம், 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்ம எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே,
0: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே. பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடைய மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்க அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு. ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு. மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு பிறந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை. ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடு எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவார்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணுமா பாருங்க, யோபான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன்

0: ஆவியா இருக்கிறார்,
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க. எண்டித்தேமேத்தின் புஸ்தகம் 1:4
0: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: அவர் எப்படி ஆராதிக்கணுமா? சுத்த மனசாட்சியோடு, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூரம் ஆராதிக்கிற இல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறேன், தேவன் எங்க பாக்கிறாரு? நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசாட்சியோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம் கடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு? பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
0: அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி
1: நீ
0: பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு
0: ஆராதனை செய்ய
1: என்
0: ஜனங்களை அனுப்பிவிடு.
1: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம்? ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும்? சுத்த மனசாட்சியோடு தேவன் ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29:2
0: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தரை தொழுது கொள்ளும். கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலம். முத பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலம். ரெண்டாவது, கர்த்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்கார். மூன்றாவது, கர்த்தரை சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். 4வதாக 91:14
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை
0: உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
1: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி வைப்பாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். 4வதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும். தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த அடைத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிறார் பாருங்க, கொலோசியர் 1:9 பாருங்க, அவர் எப்படி செபிக்கிறார். நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
0: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
1: அறியற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதை சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால அவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன? ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான். ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள்
0: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
1: முதல்ல வந்து என்ன, எப்படி அறிஞ்சிக்க முடியும்? ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது, எப்ப அறிஞ்சிக்கணும்? பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே, நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு முடிய ஆவி வைங்க, உயிரடை வேண்டும் ஆண்டவரே. நம்ம உயிரடையணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்.
0: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்,
1: ஞானத்தையும் உணர்வு அருள் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்,
1: ஆலோசனையும் பலத்தையும் அருள் ஆவியும்,
0: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
1: அறிவையும் கர்த்தர் பயப்படுற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
0: கர்த்தருடைய ஆவியானவர்,
1: கர்த்தருடைய ஆவியானவர்
0: அவர் மேல் தங்கியிருப்பார்,
1: அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை உணர்வுலாவி, பலத்தை ஆலோசனை அருளாவி, அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். மொதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறியறவர் தான் கேட்கிறாரு. பரிசுத்தவர் வந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோபான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் 39வது வசனம்.
0: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
0: அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
1: அவைகளால் உங்கள் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
1: என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றேன், நாம தறிஞ்சிருக்க இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்.
0: பழியை அல்ல,
1: பழி அல்ல,
0: இரக்கத்தையும்,
1: இரக்கத்தையும்,
0: தகன பலிகளை பார்க்கிலும்,
1: தகன பலிகளை பார்க்கிலும்,
0: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
1: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவது, அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பதில் அவர் என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். நம்மளால் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலாக நமக்கு இருக்கும். எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கர்த்தர் வார்த்தை செவி கொடுத்தா அவர் சனமாக மாற்றுவார் நம்மளை. அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்தி இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறிகிற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறிகிறன்னு தான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு குறிச்சு அம்மனுமா,
0: ஆண்டவரே கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ, தொழுது கொள்கின்றோமோ, அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தர் நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்னவென்றாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்கே வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம் பிள்ளைகளை. ஆண்டவரை கர்த்தத்தாமை ஆசீர்வதிக்கணும்னு செபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவளோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தான் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
1: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரே அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடியை ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசுத்தாவே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர் நிரப்புங்க, நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவர் மேல் நாவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேல ஊற்றி சொன்னீரு, எங்கள் வாலியுரிமை ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரு. அப்பா மூப்பு நாவி ஊற்றி சொப்பனம் பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரு, சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவரு. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றும் ஆண்டவரு. அக்கினி போடுங்க ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க, உன்னதாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரு. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்ரி, எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் படி கெஞ்சுகிற ஐயா, கெஞ்சுகிற ஐயா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன், சிறக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. யாவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம்மா இல்லாத குடும்பத்தில் சம்மா தரும். வாலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க, உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பம் ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே, செபிச்சவங்கதான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்களிடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்களிடத்துல பேச போறோம் ஆண்டவர? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேச முந்திக்கிற அந்த வாஞ்சை உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்குள்ள கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க, செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவர். எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும், தேவனோட பேசணும் ஆண்டவர். எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவர். அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஊற்றும் ஐயா. நீங்க வர போறீங்க ஆண்டவர். அப்பா அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாது அச்சுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க, உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அண்டி கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சை உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சை உண்டாக்குங்க. இப்படியே இருப்போமானால் வர போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க. செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் சொல்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெருவோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள், அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
1: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. யேசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்ல ஒரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே. எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலை பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டு உரே தகப்பன வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. ஆண்டு உரே தேசம் முழுவதிலும் ஆண்டு உரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பன. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டு உரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் நீர் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே, ஆமென்.
1: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது, அது மட்டும் பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது, அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை நாள் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவலை நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்த சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராக. தகப்பனே இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்த நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராக அப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. அன்றுவரே அப்பா சொந்த தகப்பனே அப்பா அன்றுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து அன்றுவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவர்களுக்கு தாரும். அன்றுவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. அன்றுவரே இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து அன்றுவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் அன்றுவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேணுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
1: ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றி ஓடுமே துதிக்கிறோம். மகத்துவ ராஜாவை துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா.
3: ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க ஆண்டவரே. இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும் ஆண்டவரே. உண்மை தவிர எங்களுக்கு யாரு இருக்கு ஆண்டவரே? நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க. விடுவிங்கிறாச்சா? ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செபிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் வாங்கி செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவட பாத்திருந்து கெஞ்சுறோம், யாருக்கு அந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராச்சா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, எண்ணிக்கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்தன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
5: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
6: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவாங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாம. ஹல்லேலூயா.
7: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

பிரதான ஆசாரியர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பூரணப்படுத்தினவர். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா?

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம்.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்,
1: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகி தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா தூங்காம விழிச்சிருக்கதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13 அதிகாரம் 3 வசனம்.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பழப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:18 வசனம்.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா,

0: நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திர மகனை என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் நம்ம பாசத்தவன்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாளே விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதம் திட்டமும் தெளிமா சொல்லி மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்வோம், மூணாலே விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பாசத்தவன்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவர்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்போ நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாமல் இருந்தேன்னு சொல்லி ரெண்டு நாள் செய்விப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ரெண்டு நாள் தான் ஆண்டவர்களை இருக்க முடியுது, மூணா நாள் நான் எப்படி என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிற கொஞ்சம் நாள் கழித்து உற்சாகப்படுத்தின ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கியிருக்கேன். காரணம் என்னென்னா, மனதில் என்ன இல்லை, உறுதி இல்லை. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும். இந்த மனதில் ஒரு உறுதி இல்லை. ரெண்டு நாள் உற்சாகமாக செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பு இல்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது ஒன்னு தீமேத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனம்.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: ஜபங்களையும்
1: வேண்டுதல்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்
0: எல்லா பக்தியோடும்
1: நல் ஒழுக்கத்தோடும்
0: நல் ஒழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல்
0: கலகம் இல்லாமல்
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
1: ராஜாக்களுக்காகவும்
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணி, எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் செய்ய பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரமில்லை யாருக்கும் ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அமைதியுடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும். எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயினில் போனாலும் பயம், அங்கே குண்டை போடுறாங்க குண்டை போடுற, நம்மளும் அமைதியில் வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரமுள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லைட்டா இந்த புதிய ஆண்டில் ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்கணும், ஒப்பு கொடுக்குறாண்டவர், நான் இதுவரைக்கும் என் செவ செய்வி அதிகமாக குறைவுதாண்டவர், எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில் இருக்கு, கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21 அதிகாரம் 1 வசனம்.
1: ராஜாவின் இருதயம்
0: கர்த்தரின் கையில்
1: நீர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் என்ன செய்கிறாரா, சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இன்னொரு வாரத்துக்கு தண்ணியில் என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதியத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இங்க தானியேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம்.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்.

0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவ,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவ. நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேவன் அருள் செய்வார். பசுத்தவன்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், செவ்வோ போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்கா செபிக்கணும், பசுத்தவன்களுக்காக செபிக்கணும். ஹலேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க, நம்ம முதல் பசுத்தவன்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா. ஒன்னு குறைந்த புஸ்தகம் 15:34
0: நீங்கள் பாவம் செய்யாமல்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
1: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
0: தெளிந்தவர்களாக இருங்கள்,
1: தெளிந்தவர்களாக இருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொன்னா நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா, நம்ம யாரை பற்றி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜா செபிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும், தெளிவாக்கும். 13:3
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
0: என் கண்களை தெளிவாக்கும்,
1: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன், என்ன சரி எனக்கே தெரியுறது இல்ல. பரிசு பாவுட இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கு என்ன காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க, உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்னை காத்துக்கணும் சொல்லி ஒப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் விசேஷம் 8:34
0: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
0: பாவம் செய்கிறவன் எவனும்,
1: பாவம் செய்ய எவனும்
0: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
1: பாத்தீங்களா, பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கத்திர வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது, நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யக்கு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவஞ்சரம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதை கத்தடி வேதம் சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற, நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1
0: ஆகையால்,
1: ஆகையால்
0: மேகம் போன்ற,
1: மேகம் போன்ற
0: இத்தனை திரளான சாட்சிகள்,
1: இத்தனை திரளான வேதத்துல பாருங்க எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
1: சூழ்ந்து கொண்டிருக்க
0: பாரமான யாவற்றையும்,
1: பாரமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு,
1: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும், எப்படி பாவம் எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாத விழிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க கூடிய இதை தாருமப்பா, என் பாவம் செய்யாத விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா? எசேக்கியேல் புத்தகம் 18:20
0: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
1: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற, நீ உயிர் உள்ளன்னு பேர் கொட்டிருந்த வெளிப்படத்துல சொல்ற பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
1: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு என் கண்கள் மரண நித்திரையாவடி என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவிச்சிங்க. நான் பாவம் செய்யாவுடைய என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி செவிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்போ இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்து பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள் உயிரடைவீர்கள்,
1: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போய் சொன்னி செத்து போய் சொன்னீங்களே, என் ஆத்துவனை எத்தனையோ நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடைவே. ஆண்டவரே 1 Cor 15:34
0: நீங்கள் பாவம் செய்யாமல்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
0: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
1: தெளிந்தவர்களாய் இருங்க. நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும், நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களாக்கணும், பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிக்க கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: விழித்துக் கொண்டு,
1: விழித்துக் கொண்டு
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
1: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிசா திருடாது விடிக்கணும்னு சொல்லி விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நாளும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களிடத்துல சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்க அண்டி கொள்ள சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக் கொள்ள ஆண்டவர. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வளதுரமும் இளவரையும் சாயாது விடிக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செய்யா செவிக்கிறோம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமையும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள, எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம், பிரச்சனையை மாத்த முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரை அதிகமா சீர்த்து உயர்த்துங்கப்பா, பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா, அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழில் சிற கொடுங்களை ஆசிரியங்க, அவாரம் சிற கொடுங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்க அப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா, தேவ கிருவை நானும் தாங்கட்டுமேப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா, ஆமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம், கொஞ்ச காலத்தோடு கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவன்னு செம்மீரப்பா, ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம், ஆசிரியத்தை உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக செலுத்துறோம், தேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமசிதாவே, ஆமே கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார் கலங்காதீங்க.
3: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் வீடுகள் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
1: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரையா, பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கர்த்தர் அங்கீகரித்து எங்க ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒவ்வொருத்தரையும் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஊழியக்காரர்கள் வளமையடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி கிரீசர பொல்லாத சாத்தன் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க நமக்கு அமைக்க செலுத்துகிறோம். ஏசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே ஆமே.
1: அரசியல் தலைவர்களுக்காக அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
5: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானமானவர் ஆண்டவரே. நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும் ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும்
6: ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா, எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க, எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
7: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவாங்கன்னா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலே சொல்லாமா? ஹல்லேலூயா.
8: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
9: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த விரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்தியில் நீர்

0: ஒரு வார்த்தையும் நோக்கமின்றி பேச திறக்கப்படும். மற்றும்
1: அல்லேலூயா, கர்த்தராகிய தேவன் சகல வல்லவராக ஆட்சி செய்கிறார். இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய கர்த்தரின் ராஜ்யமாக மாறி

இறுதி தீர்ப்பு நாளில் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூற்றும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்றாக சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் விசுவாசிகளும் சந்தேகிகளும் அனைவரும் ஒரே சிங்காசனத்தின் முன் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். எந்த பேரரசும் எந்த செல்வமும் எந்த அதிகாரமும் இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாளில் வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளியூட்டிய சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மகிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். கடல் தன் இறந்தவர்களை மீண்டும் கொடுக்கும், கல்லறைகள் திறக்கப்படும், மற்றும் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் ஊதுகையின் ஒலி வானில் முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் தனது முடிவை அடைந்திருக்கும். மற்றொரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது வெள்ளை சிங்காசனத்தின் முன் நீதியுள்ள முழுமையான நீதிபதியாக தோன்றுவார். ஒரு வார்த்தையும் நோக்கமின்றி பேசப்படாது. ஒரு உயிரும் அழைக்கப்படாமல் விடப்படாது. அந்த நாள் எல்லா பெயர்களும் சொல்லப்படும், எல்லா உண்மைகளும் வெளிப்படும், மற்றும் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும் நாளாகும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் அரண்மனைகளிலும் பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது, ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்மில் ஒவ்வொருவரும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்பில் பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒலி ஒலிக்கத் தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. பைபிளில் எபிரேயர் 9:27 வசனத்தில் செய்யும் கூறப்பட்டுள்ளது, மனிதர்கள் ஒருமுறை மட்டும் மரிக்க வேண்டும், அதன் பிறகு நியாயம் வரும். அந்த நாளில் எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது, எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாமல் விடப்படாது. வாழ்வோரும் இறந்தோரும் படைப்பாளரின் முன்னிலையில் வர அழைக்கும் அந்த குரலை எதிர்கொண்டு முழு வானமும் அமைதியாகும். கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்கள். நகரங்களின் சத்தம் நிற்கும், எல்லைகள் மறையும், வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை அரியணையின் முன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அங்கு எந்த சிறப்புரிமையும் பட்டமும் நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அழைப்பு எதிர்க்க முடியாததாக இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பதை கடவுள் துவக்கமாக கருதுகிறார். அந்த தருணத்தில் காணாதது உண்மையாக மாறும், தொலைவாக இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் பெயரை நித்தியம் உச்சரிக்கும் ஒலியை கேட்கும். ஆன்மா தன் படைப்பாளியின் குரலை உணர்ந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய ஒன்றுகூடலுக்கு சாட்சியாக இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனால் தீர்ப்பு தொடங்குவதற்கு முன் விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். யோவான் தூதர் சொற்கள் அடக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை கண்டார். நான் ஒரு பெரிய வெள்ளை அரியணையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் கண்டேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிவிட்டன. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்தும் ஒன்றும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. இதில் இருப்பவர் முன் தேவ தூதர்களுக்கே தங்கள் முகத்தை மூட வேண்டியதாகிறது. அந்த நாளில் இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை அனைவரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழிவாங்குதலை அல்ல உண்மையையே காட்டுவார். அவரது முன்னிலையில் உள்ளவர்களின் உள்ளங்களில் மறைந்திருப்பவை வெளிப்படும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும்.
அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் அனைவரும் பக்கத்தில் பக்கம் நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்கே எதிர்கொள்ளப்படும். அந்த ஒளி எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாம், மோசே, தாவீது ஆகியோரின் தேவன். இப்போது அவர் பூமியின் முழுமையான நீதிபதியாக வெளிப்படுகிறார். இந்த பார்வையின் முன் எந்த மனித வாதமும் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேஷமும் அரியணையின் பிரகாசத்திற்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும். மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாமல் இருக்காது. லூக்கா 12:2, மூடிய வானத்தின் அமைதி நிலைபெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இறந்தவர்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், வார்த்தைகள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. ஈவன் நாம் நினைவில் கொள்ள தேவையில்லை என்று கருதும் சிறியவற்றையும். தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் வெளிப்படையாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியுங்கள். ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்தில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் ஒவ்வொரு அவமதிப்பு வார்த்தையும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்கள் தடங்களை விட்டுள்ளன. இயேசு கூறினார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது உயிரின் புத்தகம். அங்கேதான் கருணையை பெற்றவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். இந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் உயிரின் புத்தகம். அதில் செயல்கள் பதிவு செய்யப்படவில்லை, பெயர்களே பதிவு செய்யப்படுகின்றன. அதில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பேரும் மீட்கப்பட்ட ஒரு கதையையும் கிருபையால் சென்றடையப்பட்ட ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் உயிரின் புத்தகத்தில் பெயர்கள் உள்ள தனது சக பணியாளர்களை பற்றி பேசுகிறார். கடவுளால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி எதுவும் இல்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் விளைவு அல்ல, இரக்கத்தின் விளைவு. இது கிறிஸ்துவின் அன்பிற்கு தங்களை ஒப்படைத்தவர்களின் பெயர்களையும் இரட்சிப்பு என்பது ஒரு வெற்றி கிண்ணம் அல்ல, மன்னிப்பே என்பதை புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவனின் பெயரை நான் உயிரின் புத்தகத்திலிருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாகும். இது விசுவாசம் உலகை மீறி பெற்ற வெற்றியின் பதிவாகும். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கோடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாளில் இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நித்திய வாழ்வை தீர்மானிக்கும். அந்த நேரத்தில் நீதிமான் நீதிபதி இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். ஒருவர் ஒருவர் பிரிப்பார், மேய்ப்பன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. வசனம் 32, அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம் இதுவே. மேய்ப்பன் தனது ஆடுகளை அறிவான். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை

இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்தில் தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது என்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கிடையிலானது மட்டுமல்ல, அவர்களின் விதிகளுக்கிடையிலானதும் ஆகும். ஒருபுறம் நித்திய வாழ்வுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்தில் உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் கடவுள் தன் முடிவற்ற நீதியில் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு பரலோக விசாரணையாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 இது பரலோக உயிர்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சி தருகிறார்கள் என்பதை குறிக்கிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நற்காரியமும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காமல் சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுகமான ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானகம் சிறந்த பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதேபோல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12 இவை தேவனின் சர்வ ஞானத்தின் வெளிப்பாடு, எதுவும் தப்புவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, தேவன் நற்கிரியை தீக்கிரியையான மறைபொருள்கள் அனைத்தையும் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செயல்களுக்கும் மேலானவை உள்ளன, அவை நோக்கங்களையும் பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பது மட்டுமல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். மற்றும் இறுதியாக 3வது சாட்சி, அது மனசாட்சிதான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்களில் மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டவோ தங்களை தாங்களே பாதுகாப்பதோ செய்கின்றன என்றும் எழுதியுள்ளார். அந்த நாளில் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்பொழுது இந்த சாட்சிகள், தேவ தூதர்கள் பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவார்கள். அந்த மகா நாளில் தனிநபர்கள் மட்டுமல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு கூறினார், எல்லா ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32 ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடிக்களை விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்கள் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்தில் மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டியை ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16 அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பெயரில்லாமல் வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவார்கள். மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில் மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள் மற்றும் தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில் அளக்கப்படும். எந்த உத்தரவும், எந்த போரும், எந்த அதிகார செயலும் பதிலில்லாமல் இருக்காது. தேவன் ஜாதிகளுக்கு நீதியை வழங்குவார், அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்பதை காட்டுவார். இந்த தருணத்தை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன் என்று அறிவிக்கிறது. இது தீர்க்கதரிசியின் நிறைவேற்றமும் மனித அகந்தையின் முடிவும் ஆகும். வெள்ளை ஆசனத்தின் முன் பெரியவர்களும் அதிகாரிகளும் தேவனின் தூய்மைப்படுத்தும் நெருப்பு பட்டங்களை பார்க்காது என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார், மற்றும் அதுவே அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள்

நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாள் அதை வெளிப்படுத்தும், அது நெருப்பில் வெளிப்படும். முதல் கொரிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்பில் தேவனின் நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூய்மையானதை அசுத்தமானதிலிருந்து, அன்புக்காக செய்யப்பட்டதை வீணாக செய்யப்பட்டதிலிருந்து பிரிக்கிறது. எதுவும் தப்பிக்காது. உள்ளார்ந்த நோக்கங்கள், தூண்டுதல்கள் மற்றும் இரகசியங்கள் உண்மையின் ஜுவாலையால் தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் நெருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் கண்களில் பெரிய செயல்களை செய்திருக்கலாம், ஆனால் அவை தேவனுக்கு முன்பு வீணானவை. மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள், ஒருபோதும் பாராட்டுகளை பெறாமல். நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மற்றும் மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டை அளவிடாது, அது சாராம்சத்தை அளவிடும். அது யார் பாறையில் கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14, நெருப்பு விசுவாசிகளை அழிக்க வரவில்லை, அவர்களை வெகுமதிக்காக வருகிறது. அது நித்தியத்தின் வடிகட்டி, விசுவாசத்தின் சோதனை. மற்றும் தீயில் எரிவது முடிந்த பின் மீதமிருப்பது தூய தங்கம் போலிருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமாக இருக்காது, ஆனால் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்த போது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப தக்க பலனை பெறும்படி. 2 கொரிந்தியர் 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாளில் ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும், தியாகத்தின் விலையையும், நிலைத்திருப்பின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்கே ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். ஜெசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். என் பேரில் யாராவது ஒரு குளிர்ந்த தண்ணீர் கோப்பை மட்டும் கொடுத்தாலும் அவன் வெகுமதியை இழக்க மாட்டான். 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வரை விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமும், நீதியின் கிரீடமும், நித்திய ஜீவனின் கிரீடமும் வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10, அவர்கள் செய்த அனைத்தையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நன்றாக நல்லதும் விசுவாசமானதுமான ஊழியக்காரனே. ஆனால் நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, இறுதி தீர்ப்பு தேவனால் தானாக அறிவிக்கப்படும் போது, தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது பரலோகம் அமைதியால் நிரம்பி தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15, இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத ஒரு கட்டம். பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமானவையாக மாறுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்க்கையில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனால் நீதிமானும் அநீதிமானும், ஒளியும் இருளும் இடையே நிரந்தரமாக பிரியும் ஒரு சின்னம். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். 25:41, ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
அந்த தருணத்தில எல்லா சந்தேகங்களும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும் அவரது இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது மகிமையான ஒன்றின் தொடக்கம். தீயை அழித்து மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21:1. வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகம் என்றும் மறைந்து போகும். தேவன் தாமாகவே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். ஏனெனில் தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:1. காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்த அனைத்தையும் தெய்வீகமான பரிபூரணத்தால் மீண்டும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாமல், போர் இல்லாமல், விடைபெறல் இல்லாமல். ஆரம்பத்தில் ஒளி உண்டாகுக என்று கூறிய படைப்பாளர் இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று கூறுகிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே அனைத்தையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களுடன் வாசிப்பார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவர் தாமே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகாமுகமாக வாழ்வார்கள். காலம் இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமாக இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணிவிக்கும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவாக இருக்காது, அது வீடாகும். தூதர்களும் பரிசுத்தர்களும் பாடும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்கள் பாடலுடன் நித்திய காலம் தொடங்கும். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றம். ஆனால் அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கத்தை தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை ஊதும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம். இப்பொழுதுதான் இரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். அருளின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்திருக்கிறது. ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களை இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனால் ராஜா திரும்பும் போது தாம் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நியாய தீர்ப்பிற்கு தயாராகுவது பயத்தில் அல்ல, நம்பிக்கையில் தான். தண்டனை தீர்ப்பு சிலுவையில் தான் மாறுகிறது. மனந்திரும்புதலில் தான் கடந்த காலம் தனது அதிகாரத்தை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான். அவன் நியாய தீர்ப்பிற்கு வருவதில்லை, ஆனால் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்துவிட்டான். யோவான் 5:24. தன் வாழ்க்கையை கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ளை ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நியாயம் வழங்குபவர் அவரை அன்பால் மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரம் இருக்கும்போது தீர்மானிக்க வேண்டும். கஹளத்தின் ஒலி நாம் நினைப்பதை விட அருகில் உள்ளது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்கின்றன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுகையாக இருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் காணும் அவருக்கு முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகளில் நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்தபோது வெள்ளை ஆசனம் வெளிப்படும். அப்பொழுது மனம் திரும்புவதற்கான நேரம் இருக்காது. ஆனால் இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது, ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்கவே வந்தார்.
ஒரு நாள் உலகை நியாயம் செய்வார் என்பவர் இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக் கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றிணைந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பை பயப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை. ஏனெனில் இயேசுவின் இரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர்தாமே கூறினார், நான் உயிர் தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் தோ ஹி டைஸ் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போது எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்தில் என்றும் ஒலிக்கப் போகிறது. அதனால் இந்த செய்தி உன் இதயத்தை தொற்றிருந்தால் உன் மனதை கடினப்படுத்தாதே. பரிசுத்த ஆவி இன்று உன்னை அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தராகிய இயேசுவே, உமது திரும்பி வருகையின் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமீன்.

எருசலேம் மாநகரம் முழுவதும் நிசப்தமான அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த ஒரு கார் இருள் சூழ்ந்த நள்ளிரவு நேரத்தில் மேலே விரிந்து கிடக்கும் அந்த பரந்த கருநீல வானமானது மனித வரலாற்றில் இதற்கு முன்னால் எவருமே பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான மற்றும் மிகவும் வியக்கத்தக்க முறையில் திடீரென்று மிரட்டும் வகையில் இரண்டு கூறுகளாக பிளந்து பிரிகிறது. இந்த அதிசய நிகழ்வானது அங்கிருந்த அனைவரையும் பெரும் திகைப்பிலும் சொல்லொணா ஆச்சரியத்திலும் வாழ்த்தும் வகையில் அமைந்திருந்தது. ஏனெனில் அந்த வானம் பிளக்கப்பட்ட விதம் அத்தனை சக்தி வாய்ந்ததாகவும் கண்களால் நம்ப முடியாத ஒரு விவரிக்க இயலாத காட்சியாகவும் அங்கு காட்சியளித்தது. இது 21 ஆம் நூற்றாண்டு இஸ்ரேல் பஸ்தீனும் அரபு நாடுகளின் கூட்டணியுமாகிய ஒரு வன்முறையுடனும் நீடித்தும் நடைபெறும் மோதலில் சிக்கியுள்ளது. அலாரம் மணி இடைவிடாது ஒலிக்கிறது. ட்ரோன்கள் நகரங்கள் மீது பறக்கின்றன. ஏங்கும் பிரார்த்தனைகள் ஏவுகணைகளின் இறைச்சலுடன் கலக்கின்றன. முழு உலகமும் மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறது. அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் கூடுகின்றனர். ஆனால் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அந்த குழப்பத்தின் நடுவிலேயே நம்பிக்கை மங்கும் போதே அதிசயமாகவும் ஆழமாக பதட்டமூட்டும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. இது ஒரு நிலாவில்லாத இரவு. மேகங்கள் அடர்த்தியாகவும் புயலாகவும் நகரத்தின் மீது சுழன்று தெரியாத உருவங்களை மறைப்பது போல் தோன்றுகின்றன. மின்னல் வானில் பிழிந்து ஒளிர்கிறது. ஆனால் ஒரு துளி மழையும் விழவில்லை. மியா ஷேரிம் என்ற உல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் பகுதியில் உள்ள அழகான ஆனால் எளிமையான ஒரு வீட்டில் மிரியம் அபாத் தாய் பேருக்காக வலியுடன் போராடுகிறார். அவருக்கு வயதான கையிருப்பு இருந்தாலும் ஞானம் நிறைந்த ஒரு மத்த பெண் உதவுகிறார். அவருடைய கணவர் செவிடி பெண்ணூர், ஆழமான மரியாதை பெற்ற ஒரு ரபி மற்றும் யூதா குலத்தின் நேரடி வாரிசு தீவிரமான பக்தியுடன் பிரார்த்தனை செய்கிறார். அவர் சங்கீதங்களை அவ்வளவு உணர்வோடு ஓதுகிறார். அது வானமும் பூமியும் இடையே உள்ள திரையை கிழிக்க முயற்சிப்பது போல தோன்றுகிறது. அந்த புனிதமும் மர்மமுமாக இருக்கும் சூழலில் தான் மிரியம் அபாத் தன் மகனை உலகிற்கு கொண்டு வருகிறார். பிறக்கும் போது அந்த குழந்தை அழவில்லை. அதற்கு பதிலாக அவன் கண்களை திறக்கிறான். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் மயங்கி போகிறார்கள். அவர்கள் இதுவரை அத்தகைய பார்வையை பார்த்ததில்லை. அவ்வளவு இனிமை, அமைதி, ஆழமான மயக்கத்தை தரும் பார்வை. அவனது அழகு மூச்சை பிடிக்க வைக்கும் அளவுக்கு உள்ளது. அவனது முகம் வானமே செதுக்கியது போல தெரிகிறது. அவனை பார்த்தவுடன் விளக்க முடியாத அமைதி அறையில் பரவுகிறது. அந்த குழந்தைக்கு அடியேல் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இது எபிரேய மொழியில் கடவுள், நீதிமான் என்று பொருள். சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் இது எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவனது பிறப்பு யாராலும் கவனிக்கப்படவில்லை. ஆனால் ஆன்மீக உலகில் இந்த இரவு மனித குலம் அறிந்த மிகப்பெரிய ஏமாற்றின் தொடக்கமாகும். ஏனெனில் முடிவில்லா போர் சாம்பலில் தோரா பயப்படும் குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தை ஒரு இரட்சகர் அல்ல, பதிலாக ஒரு அபகரிப்பாளர். அடியேல் ஆழமான ஞானம் சூழ்ந்த சூழலில் வளர்ந்தான். அவன் 10 வயதுக்கு முன்பே எபிரேய, அரமேய, கிரேக்கம், ஆங்கிலம், ஸ்பானிஷ், அரபி மற்றும் பல்வேறு மொழிகளை முழுமையாக கற்றுக்கொண்டான். மிக இளம் வயதிலிருந்தே அவன் தால்மூத், கபாலா நூல்கள் மற்றும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளின் பண்டைய உரைகளை ஆழமாக ஆராய்ந்து வந்தான். நவீன யூத மதத்தின் மிக முக்கியமான அறிஞர்களால் அவன் கற்றுக் கொடுக்கப்படுகிறான். மேலும் அவனை முன்னெப்போதும் இல்லாத ஒரு அதிசயமாக கருதும் சிறப்பு வட்டாரங்கள் கவனமாக பாதுகாக்கின்றன. அவனது இளம் வயதிலிருந்தே அடியேல் எங்கு சென்றாலும் அனைவரிடமும் வியப்பை ஏற்படுத்துகிறான். அவனது புத்திசாலித்தனம் மனிதருக்கு அப்பாற்பட்டதாக தெரிகிறது. அவனது கவர்ச்சி கிட்டத்தட்ட மயக்கும் தாக்கத்தை கொண்டது. மேலும் முற்றிலும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவர்களையும் ஒற்றுமைப்படுத்தும் ஒரு விசித்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த திறனை அவன் கொண்டிருக்கிறான். அவனது வெறும் இருப்பே கூட இணைக்க முடியாதவர்களை ஒன்றிணைக்கிறது. அவன் அதை எப்படி செய்கிறான் என்று யாரும் விளக்க முடியவில்லை. அவர்கள் அறிந்திருப்பது ஒன்றே, அவனை முன்னிலையில் பார்க்கும்போது புறக்கணிக்க முடியாத ஒரு ஆழமான வியப்பு எழுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனது பெற்றோர் அவனை பக்தியுடன் மேற்கு சுவருக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவரது பெற்றோர் அவனை தூய்மையின் முன்னுதாரணமாகவும் தோராவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இளைஞனாகவும் அறிமுகப்படுத்துகிறார்கள். நவீன சன்ஹெட்ரினின் மூதாட்டிகள் அவனை ஒரு புனித தீப்பொறியை உணர்ந்தது போல் மிகுந்த மரியாதையுடன் பார்வையிடுகிறார்கள்.
அவன் 13வது வயதில் தனது பார்மிட்ஸ்வாவை கொண்டாடும் போது திரளான மக்களின் முன்னிலையில் தோராவை வாசிக்க நிற்கிறான். அவனது வார்த்தைகள் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவை என்பதால் கடுமையான இதயங்களை கொண்டவர்களுக்கு கூட கண்ணீர் வரச் செய்கின்றன. ஆனால் அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே வானம் முழுவதும் தெளிவாக இருந்தாலும் ஒரு இடியோசை வானத்தை அதிரச் செய்கிறது. சிலர் இதை வானத்திலிருந்து வந்த ஒரு அறிகுறியாகவும் தெய்வீக ஒப்புதலின் சைகையாகவும் பொருள்படுத்துகிறார்கள். ஆனால் இது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஒரு எச்சரிக்கை. வரவிருக்கும் தீர்ப்பின் எதிரொலி என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வாறு நாட்கள் கடந்து செல்கின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கிடையிலான மோதல் கட்டுப்படுத்த முடியாத கோபத்துடன் அதிகரிக்கிறது. பண்பாட்டு பதற்றங்கள் தொடர்கின்றன, எல்லைகள் எரிகின்றன மற்றும் தூதரகம் இறந்தது போல் தெரிகிறது. இந்த விரோதமான சூழ்நிலையில் எருசலேமின் மிகச் செல்வாக்குள்ள ரபாய்கள் தங்கள் குரலை எழுப்புகிறார்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட 3வது கோவிலின் கட்டிடத்தை கோருகிறார்கள். ஆழமான நம்பிக்கையுடன், கண்களில் கண்ணீருடன், அவர்கள் சாலமோனும் செருபபெல்லும் கட்டியிருந்த முதல் 2 கோவில்கள் இருந்த புனித இடமான கோவில் மலைக்கு நுழைய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் உலகத்தின் பதில் உடனடியாகவும் வன்முறையுடனும் வருகிறது. பெரும் கலவரங்கள் வெடிக்கின்றன. புனித மலை மீண்டும் ஒரு போர் நிலமாக மாறுகிறது. அது அரசியல் மட்டுமல்லாமல் ஆன்மீக போர் என்பதற்கும் ஒரு சின்னமாகிறது. அந்த நேரத்தில் அடியல் அந்த குழப்பத்தையும் இரத்த பாய்ச்சலையும் பார்த்து தன்னுள் இரகசியமாக, 3வது கோவிலை நான் தான் கட்டப்போகிறேன், நான் சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அந்த எண்ணம் அவனுள் தீ போல எரிந்தபடி அவன் தன் உயர்வுக்கான திட்டங்களை தீட்டத் தொடங்குகிறான். அவன் எடுத்த முதல் படி இஸ்ரேல் இராணுவத்தில் சேர்வதுதான். அவன் அங்கு பல ஆண்டுகள் பணியாற்றினான். தனது தந்திர அறிவால், போர் நேரத்தில் அமைதியால் மற்றும் உள்ளார்ந்த கவர்ச்சியால் விரைவில் தனித்துவம் பெற்றான். அவனை அவன் மேலாளர்களும் அவன் படைவீரர்களும் மதிக்கிறார்கள். அவன் பலமுறை விருதுகள் பெற்றான். அவன் பெயர் இராணுவ முகாமை தாண்டி அதிகாரத்தின் வளாகங்களுக்குள் ஒலிக்கத் தொடங்கியது. அடியல் பல ஆண்டுகளாக கவனமாக வளர்த்த புகழ் அவனுக்கு தேசிய அரசியல் அரங்கின் கதவுகளை திறக்கிறது. 30வது வயதில் அவன் இஸ்ரேலின் அரசியல் அமைப்பில் இளம் உறுப்பினராக ஆகிறான். இன்னும் நாட்டை வழிநடத்தவில்லை என்றாலும் அதிகாரத்தில் உள்ள மிகச் செல்வாக்கு வாய்ந்த நபர்களிடையே அவன் தண்ணீரில் மீன் போல் சுலபமாக நகர்கிறான். அனைவரும் அவனை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். ஆனால் ஆன்மீக உலகில் உலகை அதிர வைக்கும் மற்றும் வரலாற்றின் ஓட்டத்தை எப்போதும் மாற்றும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. தேவாலயத்தின் பரவல். ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கான விசுவாசமான கிறிஸ்தவர்கள் பூமியின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விடுகிறார்கள். முழு குடும்பங்கள் பிளந்து விடுகின்றன. விமானங்கள் ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்றன. கார்கள் கட்டுப்பாடின்றி மோதி விடுகின்றன. அலுவலகங்களும் பள்ளிகளும் காலியாக விடப்படுகின்றன. உலகம் முன்பு காணாத குழப்பத்தில் மூழ்குகிறது. தெருக்களில் நம்பிக்கையற்ற நிலை பிடித்து விடுகிறது. அறிவியலுக்கு எந்த விளக்கமும் இல்லை. அரசுகள் அமைதியாக இருக்கின்றன. ஊடகங்கள் ஊகிக்கின்றன. ஆனால் நடந்தது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு தெய்வீகமான திரை கிழிக்கப்பட்டது போல மனித குலம் பின்னால் விட்டுவிடப்பட்டது. இதுவரை மோதலுக்கு மத்தியில் தாங்கி நிற்க முடிந்த இஸ்ரேல் இப்போது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மக்கள் திகைப்பில் உள்ளனர். ரப்பிகள் விடை தேடுகின்றனர். அரசியல்வாதிகள் வீண் விவாதம் செய்கின்றனர். மக்கள் வழிகாட்டலை தேடினாலும் எந்த குரலும் இந்த புயலை அடக்கவில்லை. இந்த குழப்பமும் வேதனையும் நிறைந்த சூழ்நிலையில்தான் அடியேல் தனது முழு மகிமையுடன் தோன்றுகிறார். தனது வழக்கமான கவர்ச்சியும் அதிசயமான பேச்சு திறனும் கொண்டு அவர் நாட்டை நோக்கி அமைதி, நம்பிக்கை மற்றும் மறுசீரமைப்பின் வார்த்தைகளை உரைத்தார். அவரது சூழும் அமைதியான செய்தி யூத மக்களை மயக்கிவிட்டது. ஒரு சில நாட்களிலேயே மாற்று வழி எதுவும் இல்லாமல் அவர் இஸ்ரேலின் உச்சத் தலைவர் என அறிவிக்கப்பட்டார். கூட்டங்கள் அவரை உற்சாகமாக வரவேற்கின்றன. செய்தி ஒளிபரப்புகள் அவரை இந்த தருணத்தின் மனிதர் என அறிவிக்கின்றன. ஆனால் அந்த பிரகாசமான புன்னகையின் பின்னால் பெரிய ஏமாற்றத்தின் தொடக்கம் மறைந்துள்ளது. அடியேலுடன் சேர்ந்து இன்னொரு பாத்திரம் தோன்றுகிறார்.
ஒரு வயதான மனிதர், தீவிரமான முகமும் வெள்ளை தாடியுமுடையவர், ரப்பி வட்டங்களில் தெய்வீக அறிவும் கூட்டங்களை ஈர்க்கும் திறனும் கொண்ட தோரா அறிஞராக அறியப்படுகிறார். அவரது பெயர் அசரியா பென்ஷவுல். மக்களின் பார்வையில் அவர் ஒரு ஆன்மீக ஒளிக்கோடு மதிக்கப்படும் ஆலோசகர். ஆனால் உண்மையில் அவர் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி. இஸ்ரேலின் இதயத்தை அடியேலை அபிஷேகிக்கப்பட்டவராக ஏற்க தயார்படுத்தும் கருவி. அசரியா அடியேலை பொதுமக்களுக்கு ஆதரிக்க தயங்கவில்லை. அவர் அடியேலை தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதராகவும் தீர்க்கதரிசிகள் வாக்குறுதி அளித்த சமாதான தூதராகவும் அறிமுகப்படுத்துகிறார். உணர்ச்சி மிகுந்த உரைகளும் வேதாகமத்தை நுணுக்கமாக மாற்றும் முயற்சிகளும் மூலம் அடியேல் தான் அவர்களின் சிரமமான காலத்திற்கு கடவுளின் பதிலாக இருப்பதாக அவர் நாட்டை நம்ப வைக்க தொடங்குகிறார். அடியேல் தலைமையை ஏற்கும் உடனே அவர் பெரிய சாதனைகளை செய்ய தொடங்குகிறார். அவரது பார்வை உடனே நாட்டின் இதயமான திருக்கோயில் மலைக்கு திரும்புகிறது. அருமையான புத்திசாலித்தனமும் குறைபாடற்ற தூதர் பணியும் கொண்டு அவர் அண்டை நாடுகளின் அரபு தலைவர்களுடன் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புகளை ஏற்பாடு செய்கிறார். முதலில் கோயிலை மீண்டும் கட்டுவதற்காக மலைக்கான கட்டுப்பாட்டை ஒப்படைக்கும் முன்மொழிவு கடுமையாக நிராகரிக்கப்பட்டது. அந்த இடம் இஸ்லாமிய உலகத்திற்கு மிகவும் புனிதமானது. அந்த புண்கள் ஆழமாக இருந்தன. இந்த மோதல் தீர்க்க முடியாததாக தோன்றியது. ஆனால் அடியேல் ஒருபோதும் பின்னடையவில்லை. அவர் சமாதானத்தை வாக்குறுதி அளிக்கிறார். அவர் நிலைத்தன்மையை வாக்குறுதி அளிக்கிறார். பங்கிடப்பட்ட வளமான எதிர்காலத்தை அவர் வாக்குறுதி அளிக்கிறார். அவரது வார்த்தைகள் தேனினும் இனிமையானவை. அவருடைய தாக்கம் எதிர்க்க முடியாதது. சர்வதேச அழுத்தமும் புதிய பிராந்திய உடன்படிக்கையின் வாக்குறுதியும் காரணமாக அரபு தலைவர்கள் இஸ்ரேலுடன் வரலாற்று சிறப்புமிக்க சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். இதனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக முதன்முறையாக இஸ்ரேலுக்கு புனித மலையில் தனது கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்படுகிறது. கூட்டங்கள் கொண்டாடுகின்றன, ரப்பிகள் நடனமாடுகின்றனர், மீடியா ஒரு புதிய பொற்காலத்தை அறிவிக்கிறது. ஆனால் ஆன்மீக உலகில் தீர்ப்பின் கம்பிகள் முழங்கத் தொடங்குகின்றன. ஏனெனில் மனிதனுக்கான சமாதானம் வானத்திற்கு வெறும் மகா துன்பத்தின் முன்னோட்டமே ஆகும். இப்போது 3வது கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைத்துள்ள நிலையில் உலகின் கண்முன்னே இதுவரை யாரும் கற்பனை செய்யாத ஒரு காட்சி உருவாக தொடங்குகிறது. அனைத்து நாடுகளின் கேமராக்கள் எருசலேமில் கவனம் செலுத்துகின்றன. ஹெலிகாப்டர்கள் கோயில் மலையின் மீது மிதக்கின்றன. பண்பு பதட்டம் உணரக்கூடியதாகவும் அதிசயம் தவிர்க்க முடியாததாகவும் உள்ளது. பெரிய இயந்திரங்கள், சிப்பாய்கள் மற்றும் நிபுணத்துவம் பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களால் பாதுகாக்கப்பட்டு புனித மலையில் நுழைகின்றன. பாடல்கள், கண்ணீர் மற்றும் தீவிர கண்காணிப்புகளுக்கு நடுவில் தூசி எழுகிறது. இரும்பு இருமுறும் வரலாறு நடுங்குகிறது. அப்போது யாரும் எதிர்பாராத ஒன்று நிகழ்கிறது. மில்லியன் கணக்கானோர் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க, நூற்றாண்டுகளாக அந்த இடத்தில் இருந்த மசூதிகள், ரோக் குபுரம் மற்றும் அல் அக்ஸா அறுவை சிகிச்சை போன்ற துல்லியத்துடன் ஒன்றொன்றாக இடிக்கப்படுகின்றன. எந்த கிளர்ச்சியும் இல்லை, எந்த போரும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. பார்க்க முடியாத ஒரு கை எல்லா எதிர்ப்பையும் மௌனமாக்கியது போல். பல தலைமுறைகளாக சாத்தியமற்றதாக கருதப்பட்டது இப்போது சில மணி நேரங்களில் நிகழ்கிறது. உலகம் அதிர்ச்சியில் உறைகிறது. உலகத் தலைவர்கள் மௌனமாக இருக்கின்றனர். சமூக ஊடகம் வெடிக்கிறது. யாராலும் அவரை தடுக்க முடியவில்லை. ஏனெனில் யாராலும் முடியாது. அடியேல் அதை செய்துவிட்டார். சமீபத்திய வரலாற்றில் எந்த மனிதனும் உலகளாவிய பேரழிவை ஏற்படுத்தாமல் இத்தகைய சாதனையை அடைந்ததில்லை. அவரது உருவம் உயர்கிறது. அவரது பெயர் மொழிகளையும் எல்லைகளையும் தாண்டுகிறது. இஸ்ரேல் அவரை பாராட்டுகிறது. நாடுகள் அவரை மதிக்கின்றன. அவரது எதிரிகள் கூட அவரை மதிக்கின்றனர். பழையதை இயந்திரங்கள் அகற்றும் போது ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக தொடங்குகிறது. அது எருசலேமின் 3வது கோவில். தினம் தினம் அடித்தளங்கள் பார்வைக்கு தெரியாத கைகள் வேகமாக வேலை செய்யும் போல் உயர்த்தப்படுகின்றன. வாசலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அபூர்வமான துல்லியத்துடன் பணியாற்றுகின்றனர். எல்லாம் தர்க்கத்திற்கு எதிராக ஒரு வேகத்தில் முன்னேறுகிறது.
சில மாதங்களில் அந்த கட்டிடம் முடிவடைகிறது. உயரமாகவும் மகத்தானதாகவும் களிம்பற்றதாகவும் தங்கம், வெள்ளைக்கல் மற்றும் புனித சின்னங்களால் மூடப்பட்டதாகவும் உள்ளது. இது சாலமோனின் கோவிலின் நவீன நகல். மனித கைகளால் மட்டுமல்ல, தலைமுறைகளை தாண்டிய பேராசையால் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. அதன் திறப்பு நாள் வந்து சேருகிறது. மக்கள் கூட்டம் எருசலேமில் திரண்டுள்ளது. தெருக்கள் மகிழ்ச்சியில் களிக்கின்றன. ரப்பிகள் நடுங்கும் குரலில் சங்கீதங்களை பாடுகின்றனர். பழைய லேவிய மரபின்படி விலங்குகள் பலியிடப்படுகின்றன. தூபம் வானத்திற்கு எழுகிறது. கொம்புகள் ஒலிக்கின்றன. இஸ்ரவேல் முழுவதும் கொண்டாட்டத்தில் வெடிக்கிறது. அங்கே நடனம் உள்ளது, அங்கே கண்ணீர் உள்ளது, அங்கே தீ உள்ளது, அங்கே கொண்டாட்டம் உள்ளது. ஜாதியின் கண்கள் அனைத்தும் அடியேலை நோக்கி இருக்கின்றன. அவர்கள் அவரை ஏசாயா, செகரியா, எசேக்கியேல் ஆகியோரின் உயிருள்ள நிறைவேற்றமாக பார்க்கின்றனர். அவர்கள் அவரை வாக்குறுதி அளிக்கப்பட்ட மெசியாவாக போற்றுகின்றனர். குழந்தைகள் அவரை ஆசீர்வதிக்கின்றனர். மூதாட்டிகள் அழுகின்றனர். பெண்கள் அவரை மீட்பவராக அழைக்கின்றனர். கூட்டத்திலிருந்து ஒருமித்த கூச்சல் எழுகிறது. மெசியா வந்துவிட்டார். கடவுள் தமது ஆலயத்தை மீண்டும் நிறுவினார். உணர்வும் பாடலும் நிரம்பிய வானின் கீழ் அடியேல் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரவேலின் மெசியாவாக அறிவிக்கப்படுகிறார். மக்கள் அவரை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். மீடியா அவரை கொண்டாடுகிறது. மத அதிகாரிகள் அவரை போற்றுகின்றனர். அந்த விழாவின் நடுவில் வயதான ரபாய், மதிப்பிற்குரிய ஆசான், பொய்யான தீர்க்கதரிசி அசரியா பென் சவுல் என்பவரின் உருவம் எழுகிறது. அதிருமானால் உறுதியான குரலில் அசரியா கூட்டத்தின் முன் தன் கையை உயர்த்தி மிகுந்த மரியாதையுடன் அறிவிக்கிறார், இவரே இஸ்ரவேலின் உண்மையான மெசியா, எல்லா தீர்க்கதரிசிகளின் இறுதி நிறைவேற்றம், நாசரேத் இயேசு ஒரு போலி. அவர் வேத வாக்கியங்களை நிறைவேற்றவில்லை. அவர் நிராகரிக்கப்பட்டார். அது அவசியம் இருந்ததால் தான். ஆனால் அடியேலே வாக்குறுதியானது மனித உருவில் வந்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியின் கூச்சல் அந்த சதுக்கத்தை கிழிக்கிறது. கூட்டம் கைத்தட்டலிலும் கண்ணீரிலும் வெடிக்கிறது. பலர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்கிறார்கள். மற்றவர்கள் மண்டியிடுகிறார்கள். ரப்பிகள் ஒருவருக்கொருவர் புன்னகைக்கிறார்கள். யூத மக்கள் மகிழ்ச்சியும் தங்களது நியாயம் நிரூபிக்கப்பட்டதன் உணர்வும் கலந்த நிலையில் தங்களுக்குள்ளாக சொல்கிறார்கள், நாம் எப்போதும் இதை தெரிந்து கொண்டிருந்தோம், இயேசு ஒரு போலி மெசியா. இப்போது காலம் நம்மை சரியாக நிரூபித்து விட்டது. அடியேல்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த வார்த்தைகள் உணர்வுகளால் மூடப்பட்டிருந்தாலும் அவற்றின் எதிரொலி வானங்களில் துஷ்ட வாக்காக ஒலிக்கிறது. இஸ்ரவேல் கொண்டாடும் போது உலகம் அதிசயத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சர்வதேச தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஊடகங்கள் அனைவரும் சாத்தியமற்றதை சாதித்த மனிதருக்கு தலைவணங்குகிறார்கள். மதங்களை ஒன்றிணைத்தவர், மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வந்தவர், யுத்தமின்றி எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டியவர். உலகின் கவனம் முழுவதும் அவர் மீது திரும்பியுள்ளது. ஐரோப்பாவின் அரசியல் தலைநகரான பிரஸல்ஸிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பு வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம், அந்த தருணத்தின் மனிதர், எருசலேமின் அமைதியாளர் அடியேலுக்காக தனது கதவுகளை திறக்கிறது. அவர் அரசு மரியாதையுடன் வரவேற்கப்படுகிறார். நாடுகளின் கொடிகள் அவரது பாதையில் வரிசையாக நிற்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள கேமராக்கள் நேரலை ஒளிபரப்புகின்றன. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் பெரிய மண்டபத்தில் தூதர்கள், ஜனாதிபதிகள், அரசர்கள் மற்றும் நாடுகளின் தலைவர்கள் அவரை எதிர்பார்ப்புடன் பார்க்கின்றனர். அவர் மேடையில் ஏறும்போது கிசு கிசு அமைதியாகிறது. அமைதி பக்தியாக மாறுகிறது. அடியேல் தனது பார்வையை உயர்த்துகிறார். அவரது தோற்றம் அதிகாரம், அமைதி மற்றும் விதியை வெளிப்படுத்துகிறது. பின்னர் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவரது குரல் அந்த அறையை மட்டுமல்ல, இதயங்களையும் ஊடுருவும் போல் தோன்றுகிறது. உலகின் மதிப்பிற்குரிய தலைவர்களே, மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இங்கு கூடியுள்ளோம். துயரால் பாதிக்கப்படாத நாடு எதுவும் இல்லை. பூமியை அதிர்ச்சியடைய வைத்த பெரும் காணாமல் போன நிகழ்வுகளை நாம் புறக்கணிக்க முடியாது. மக்கள் இல்லாத தாய்மார்கள், காலியான அலுவலகங்கள், பைலட்டுகள் இல்லாத விமானங்கள், ஒரு கணத்தில் நின்றுவிட்ட தெருக்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பறிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் மக்கள் பதில்கள் தேடுகிறார்கள் என்பதை எனக்கு தெரியும். நீங்களும் அவற்றை தேடுகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அவர் ஒரு நிமிடம் நிற்கிறார். பதற்றம் உணரக்கூடியதாக உள்ளது. இன்று எல்லோரும் கேட்க தயாராக இல்லாத ஒரு உண்மையை உங்களுடன் பகிர்வதற்காக நான் வந்துள்ளேன். நடந்தது ஒரு தண்டனை அல்ல, போர் நடவடிக்கையும் அல்ல.
அது ஒரு உயர்ந்த தலையீடு. நூற்றாண்டுகளாக மனித இனத்தின் வளர்ச்சியை கண்காணித்து வந்த விண்வெளி உயிரினங்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கிரக தூய்மை நடவடிக்கை. நமது இனத்தின் ஆன்மீக மற்றும் உலகளாவிய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்களை அவர்களது பார்வையில் அவர்கள் அகற்றியுள்ளனர். உலகம் நடுங்குகிறது. நீங்கள் கடத்தல் என்று அழைப்பது உதவியுடன் நிகழ்ந்த இடமாற்றம் மட்டுமே. அழிந்தவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு, புதிய நிலைக்கு, நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு பெரிய நோக்கத்திற்காக, சரியான நேரத்தில் வெளிப்படும் ஒரு காரணத்திற்காக தனியாக வைக்கப்பட்டவர்கள். அந்த அறையில் உள்ள முகங்கள் ஆச்சரியம், குழப்பம் மற்றும் கவர்ச்சி ஆகியவற்றுக்கிடையே அலைபாய்கின்றன. அடியல் தயங்காமல் தொடர்கிறார், ஆனால் நாம் தனியாக இல்லை, நம்மை விட்டுவிட்டு செல்லப்படவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம், மீட்பு, ஒற்றுமை மற்றும் மறுசீரமைப்புக்கான காலம். போர்கள் முடிவடையும், வெறுப்பு முற்றிலும் அழிக்கப்படும். மதங்கள் அனைத்தும் ஒரே செய்தியின் கீழ் ஒன்றிணைய முடியும், அமைதி. ஒரு புதிய உலகம் பிறக்கிறது. அந்த பிறப்பை ஒளிக்கு திசை திருப்ப நான் உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து வழிநடத்த உறுதி பூண்டுள்ளேன். அவரது வார்த்தைகள் தங்க நதி போல் ஓடுகின்றன. கேமராக்கள் அவரை நெருக்கமாக காட்டுகின்றன. உலகம் கேட்கிறது. சிலர் அழுகிறார்கள், சிலர் கைதட்டுகிறார்கள். ஐரோப்பாவின் இதயத்தில் அடியல் பயத்தை மட்டும் சமாதானப்படுத்தவில்லை, அதை மறுபரிசீலனையும் செய்கிறார். நான் உங்களுக்கு ஒரு புதிய உலக ஒழுங்கை வழங்குகிறேன். எந்த நாடும் புறக்கணிக்கப்படாதது, நீதியானது, உண்மையானது. பொருளாதாரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும், எல்லைகள் சுவர்களாக அல்ல பாலமாக இருக்கும். என்னை நம்புங்கள், உங்களை ஆள் அல்ல வழிநடத்த மட்டுமே. அதிகம் முன்பே இல்லாத ஒரு செயலில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் ஒருவர் பிறருக்கு பிறகு எழுந்து தங்களது ஆதரவை அறிவிக்கின்றனர். அவர்கள் அவரை வழிகாட்டி சீர்திருத்தம் செய்பவர், புதிய மனிதகுலத்தின் தந்தை என்று அழைக்கின்றனர். ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக அடியல் வரலாற்றில் முதல் உலகளாவிய ஆளுநராக அறிவிக்கப்படுகிறார். இப்போது அவர் இஸ்ரேலை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, இப்போது அவர் உலகின் அனைத்து நாடுகளையும் வழிநடத்துகிறார். மனித உருவில் ஒரு கடவுளாக அவர் அதிசயங்களை செய்ய தொடங்குகிறார். ஒரு சில மாதங்களில் ஒருபோதும் சாத்தியமில்லை என்று தோன்றிய அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான மோதல் கலைந்து விடுகிறது. கிழக்கு ஆசியாவில் பதற்றங்கள் குறைகின்றன. நூற்றாண்டுகளாக இரத்தமே பிரதான மொழியாக இருந்த மத்திய கிழக்கில் அமைதி எதிர்பாராத தோட்டமாக மலர்கிறது. எல்லைகள் திறக்கப்படுகின்றன. உலகளாவிய பொருளாதாரம் நிலை பெறுகிறது. பசிப்பாடு குறைகிறது. வறுமை குறைய அடியல் ஊக்குவிக்கும் டிஜிட்டல் சமத்துவ அடிப்படையிலான புதிய பொருளாதார முறை நிதி ஊழலை முற்றிலும் ஒழிப்பதாக உறுதியளிக்கிறது. அதன் தொழில்நுட்பம் அரசுகள், வங்கிகள் மற்றும் குடிமக்களை ஒருங்கிணைந்த ஒரு வலையமைப்பாக இணைக்கிறது. இது வேகமானது, இது புத்திசாலியானது, மேலும் இது எதிர்க்க முடியாதது. உலகம் புதிதாக பிறந்தது போல உணர்கிறது. நாடுகள் அவரது தலைமையை கொண்டாடுகின்றன. அவரது உரைகளை கேட்க மக்கள் கூட்டமாக சதுக்கங்களை நிரப்புகின்றனர். பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கலாச்சார மையங்கள் அவரது கொள்கைகளை புதிய யுகத்தின் போதனையாக கற்றுக் கொடுக்கின்றன. முழு பூமியும் ஒரு புதிய ஒளிக்காக விழித்தெழுந்தது போல தெரிகிறது. ஆனால் அவர் அரசியலில் செய்வதை விட அவர் நம்பிக்கையுடன் சாதிப்பதுதான் மிக ஆச்சரியமானது. வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து மதங்களும் ஒருமித்த கருத்தில் உள்ளன. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய எல்லா பகுதியிலிருந்தும் ஆன்மீக தலைவர்கள் ஒரு முன்னெப்போதும் இல்லாத விஷயத்தில் ஒற்றுமை கொண்டுள்ளனர். அடில்தான் அவர்கள் எதிர்பார்த்தவர். ஒவ்வொரு மதமும் அவரில் தங்களது மிக புனிதமான தீர்க்க தரிசனத்தின் பிரதிபலிப்பை காண்கிறது. முஸ்லிம்கள் அவரை மக்தி என்று அழைக்கின்றனர். இறுதி காலங்களில் நீதியை நிறுவ வருவார் என்று மறைந்த வழிகாட்டி. இஸ்லாமிய சமுதாயங்கள் மினார்களில் இருந்து அவரை போற்றுகின்றன. ஒவ்வொரு தொழுகையிலும் அவருக்கு ஆசீர்வதிக்கின்றன. இந்து மதம் அவரை கல்கி என அங்கீகரிக்கிறது. விஷ்ணுவின் இறுதி அவதாரம், இருளை அழித்து சத்தியத்தை நிறுவ வந்தவர். இந்தியாவில் கோடிக்கணக்கானோர் அவரை பிரபஞ்ச மறுசீரமைப்பின் உருவாக கொண்டாடுகின்றனர். பௌத்தம் அவரை மைத்ரேயராக அடையாளம் காண்கிறது. எதிர்கால புத்தர் உலகளாவிய கருணையின் பாதையை போதிக்க வருவார். கோயில்கள் மற்றும் மடங்களில் அவரது முகம் தங்க ஓவியங்களில் வரையப்பட்டு தூபம் சூழ்ந்துள்ளது.
மர்ம குழுக்கள் மற்றும் நியூ ஏஜ் இயக்கங்கள் கூட அவரை மகா ஒளியூட்டியாக, உச்ச சிந்தனையின் தாங்கியாக மதிக்கின்றன. அவர்கள் பிரபஞ்ச அதிர்வுகள், நட்சத்திர சீரமைப்புகள், மீண்டும் பெற்ற சக்திகள் ஆகியவை அனைத்தும் அவரால் ஏற்பட்டவை என்று பேசுகின்றனர். சினாகோக்கள் அவரை மெசியா என அழைக்கின்றன. மசூதிகள் தூதர் என, கோயில்கள் அவதார் என, இவை அனைத்தும் தாங்கள் சரிதான் என்று நம்புகின்றன. வழிபாட்டு சுதந்திரம் உலகளவில் அறிவிக்கப்படுகிறது. அவரது ஆட்சியில் அனைத்து மதங்களும் துன்புறுத்தல் இல்லாமல் தங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள முடிகிறது. மனிதகுலம் தாங்கள் உச்சநிலையை எட்டிவிட்டதாக நம்புகிறது. அறிவியல் முன்னேறுகிறது. நோய்கள் குறைந்து வருகின்றன. மோதல்கள் மறைந்து வருகின்றன. நகரங்கள் மேலும் அழகாக மாறுகின்றன. இந்த பூமி இதுவரை காணாத செழிப்பின் காலத்தில் நுழைகிறது. ஆனால் அந்த அமைதி அவ்வளவு பிரகாசமானது, அனைத்தையும் சூழ்ந்தது, மிக சிறப்பானது, உடைந்து போகப் போகிறது. அப்போது யாரும் நினைக்காத ஒன்று நடக்கிறது. உலக சுற்றுப்பயணத்தின் போது அடியல் ஐரோப்பாவின் மிக பரபரப்பான மயச்சதுக்கங்களில் ஒன்றில் வெளிப்புற உரை வழங்க முடிவு செய்கிறார். வழக்கம்போல் கூட்டம் திரளுகிறது, கொடி அலைகிறது, குழந்தைகள் அவரை வரவேற்கின்றனர், தலைவர்கள் அவருடன் செல்கின்றனர். மூடுபனி கொண்ட கொண்டாட்ட சூழல், மனிதகுலம் தன் சொந்த சொர்க்கத்தை வென்றுவிட்டது போல. ஆனால் திடீரென ஒரு துப்பாக்கி சத்தம், ஒரே ஒரு பெரும் இடியுடன் கூடிய சத்தம் காற்றை வெட்டுகிறது. அடியல் தரையில் விழுகிறார். குழப்பம் வெடிக்கிறது. அவரது உடல் அசையாமல் கிடக்கிறது. இரத்தம் மரப்பிளத்தில் புள்ளிகள் போடுகிறது. கேமராக்கள் குலுங்குகின்றன. நெட்வொர்க்குகள் வெடிக்கின்றன. சைரன்கள் ஒலிக்கின்றன. மனிதகுலம் அமைதியாகிறது. அடியல் கொல்லப்பட்டுள்ளார், இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத ஒரு துப்பாக்கி சுட்டவர் சாத்தியமற்றதை சாதித்துள்ளார். உலகம் சிதறுகிறது. தெருக்கள் முழுவதும் துக்கம் நிறைந்துள்ளன. மில்லியன்கள் உலகம் முழுவதும் அழுகின்றனர். விழிப்பூட்டல்கள், ஊர்வலங்கள், மரியாதைகள் நடைபெறுகின்றன. எருசலேமில் ரப்பிகள் தங்களை சாம்பலால் மூடிக்கொள்கிறார்கள். யூத மக்கள் தேசிய கலக்கம் ஒன்றில் நுழைகின்றனர். ஆலயம் தனது கதவுகளை மூடுகிறது. விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. ஷோபாரின் ஒலி ஒரு புலம்பலின் பிரதித்வனியாக மாறுகிறது. மற்றும் இந்த துக்கத்தின் நடுவில் சில ரப்பிகள் கண்ணீருடன் மென்மையாக முணுமுணுக்குகிறார்கள். அவர்களில் ஒருவர் அவரது குரல் உடைந்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தை உரக்க வாசிக்கிறார். அவர்கள் இறுதியாக நிறைவேறியதாக நம்புகிறார்கள். அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மெசியா வெட்டப்பட்டு விடுவார். அவர்தான் ஒருவர் அழுகிறார், மெசியா இறந்துவிட்டார். அடியல் தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்ட அபிஷேக பெற்றவர் என்று நம்பி குழப்பமும் துக்கமும் பொய்யான உறுதியுடன் கலக்கின்றன. உலகம் முழுவதும் தன்னால் அறியப்படாமல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போலி எனப்படும் மனிதனை நினைத்து துக்கத்தில் நின்று விடுகிறது. அவரது உடல் கண்ணாடி சாவடியில் வைக்கப்படுகிறது. உலகளாவிய பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது. செய்தி ஊடகங்கள் அவரது இறுதி சடங்கை நேரலை ஒளிபரப்புகின்றன. மதங்கள் தங்கள் சடங்குகளை நிறுத்துகின்றன. நகரங்கள் அமைதியாகின்றன. புதிய குழப்பம் உறுதியானதாக தோன்றி அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்துகிறது. ஆனால் 3வது நாளில் ஏதோ ஒன்று நடக்கிறது. இறுதிச் சடங்கின் நடுவில் அடியேலின் உடல் நகரத் தொடங்குகிறது. கேமராக்கள் பதற்றத்துடன் கவனம் செலுத்துகின்றன. உலகம் நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவரது தோல் ஒளிர்கிறது. அவரது கண்கள் திறக்கின்றன. அடியேல் சாவடியில் இருந்து உயிருடன் மாற்றமடைந்தவனாக எழுகின்றான். அதிர்ச்சி முழக்கம் 5 கண்டங்களிலும் கேட்கப்படுகிறது. கூட்டங்கள் முழுவதும் மண்டியிட்டு விழுகின்றனர். சிலர் மயங்கி விழுகின்றனர். மற்றவர்கள் ஓடிச் செல்கின்றனர். ஆனால் பெரும்பாலானோர் அவரை வழிபடுகின்றனர். அவரது முகம் இனி பழையதல்ல. அவரில் வேறொரு விஷயம் உள்ளது. இருண்ட ஒளி, பயமுறுத்தும் அதிகாரம், மனிதரல்ல, தெய்வமுமல்லாத, ஆனால் ஆழமான அதிமனித இருப்பு, பொய்யான தீர்க்கதரிசி அசரியா பின் சவுல், சக்தி வாய்ந்த குரலும் தீப்பொறி பார்வையுடன் மீண்டும் தோன்றுகிறார். அவர் தமது கைகளை ஜாதிகளுக்கு முன் உயர்த்தி, இவர் வெறும் மெசியா அல்ல, இவர் உடல் பெற்ற கடவுள், நம்மிடையே உயர்ந்தவராக இருக்கிறார், மரணத்தை வென்றவர், அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார், அவரை வழிபடுங்கள் என்று கூச்சலிடுகிறார். உலகம் அதனை ஏற்கிறது. அந்த நாளிலே மத சுதந்திரம் ரத்து செய்யப்படுகிறது. அடியலை ஒரே கடவுளாக ஏற்காத எந்த நம்பிக்கையும் சட்டவிரோதமாக அறிவிக்கப்படுகிறது. உலகளாவிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. ஒரே ஒரு வழிபாட்டு முறை, ஒரே ஒரு உருவம், ஒரே ஒரு பெயர் மட்டுமே இருக்கும்.
ஆனால் மிக அதிர்ச்சிகரமான ஒன்று நடக்கப் போகிறது. இந்த உலகளாவிய மகிழ்ச்சியின் நடுவில் அடியேல் தனது பார்வையை எருசலேமில் உள்ள மூன்றாவது ஆலயத்தை நோக்கி திருப்புகிறார். அந்த கட்டடத்தை நூற்றாண்டுகளாக யூதர்கள் மீண்டும் கட்டும் என்று நம்பிய அந்த இடத்தை அவர்தானே தந்திரத்தாலும் தூய்மையாலும் எழுப்பச் செய்தார். மீட்பின் சின்னமாக மறுபிறவி பெற்ற அந்த ஆலயம் இப்போது அவமதிக்கப்பட உள்ளது. சர்வதேச பாதுகாப்பு படையுடன் மற்றும் உலகம் முழுவதும் நேரலை ஒளிபரப்பும் கேமராக்களுடன் அடியேல் அந்த புனித இடத்தின் வாயில்களில் நுழைகிறார். பழமையான சடங்குகளுக்கு இன்னும் விசுவாசமாக இருக்கும் ஆசாரியர்கள் தைரியமாக தலையிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகின் கண்முன்னே குளிர்ந்த இரத்தத்துடன் கொலை செய்யப்படுகிறார்கள். தூபம் அணைந்து போகிறது, பலிகள் நிற்கின்றன, பலிபீடம் அகற்றப்படுகிறது, தொடர்ச்சியான பலி நிறுத்தப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி தானியேல் எச்சரித்தது போலவே ஒரு வாரத்திற்கு அந்த ஆளும்வன் பலருடன் உடன்படிக்கை செய்வான். ஆனால் அந்த வாரத்தின் நடுவில் அவன் பலிகளையும் காணிக்கைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவான். மேலும் ஆலயத்தில் அழிவை ஏற்படுத்தும் அருவறுப்பை நிறுவுவான். அந்த தருணத்தில் அடியேல் ஆலயத்தின் நடுவில் மிக உயர்ந்த தேவனின் நாமம் மட்டுமே இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்க உத்தரவிடுகிறார். கருப்பு சின்னங்களால் சூழப்பட்ட ஒரு பொன் சிங்காசனம், அவன் தெய்வீகத்தை கூறும் கல்வெட்டுகள், எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் அதில் அமர்கிறான். அந்த காட்சி பயமுறுத்துவதாக உள்ளது. பலர் அமைதியின் மனிதர் என்று அழைத்தவரே இப்போது பரிசுத்த இடத்தில் அமர்ந்து தன்னை மட்டுமே வணங்க தகுதியானவன் என்று அறிவிக்கிறார். இது அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்தது போலவே. அவன் தன்னை உயர்த்தி மக்கள் கடவுளாக அழைக்கும் அனைத்தையும் வணங்கும் பொருட்களையும் எதிர்க்கும் அவன் தேவாலயத்திலும் கூட அமர்ந்து தானே கடவுள் என்று கூறுவான். ஆனால் இன்னும் அதிகமான பயத்தை ஏற்படுத்தும் ஒன்று நடக்கப் போகிறது. அடியேல் தன்னுடைய சிலையை ஆலயத்தின் உள்ளே நிறுவ உத்தரவிடுகிறார். அது மிகப்பெரியது. அச்சுறுத்தும் வகையில் பொன்னாலும் தீயாலும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முகம் அவனுடைய முகத்துடன் ஒரே மாதிரியாகவும் அதன் முகபாவனை முழுமையாக அகந்தையோடு நிரம்பியதாகவும் உள்ளது. உலகின் கேமராக்கள் அதிசயத்துடன் கவனம் செலுத்துகின்றன. ஒரு கனவு கொள்கையில் இருந்து வந்தது போல தோன்றும் அந்த தருணத்தில் பொய்யான தீர்க்கதரிசியான அசரியா பெண் சவுல் தனது கைகளை வானத்திற்கு உயர்த்துகிறார். உடனே அந்த சிலை உயிர் பெறுகிறது. அந்த உருவம் பெரும் சத்தத்தில் பேசத் தொடங்குகிறது. அடியேலை வணங்கி தொழாத எவரையும் கொல்ல உத்தரவிடுகிறது. ஆலயத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. ஆயுதம் ஏந்திய காவலர்கள் அதை சுற்றி நிற்கின்றனர். வெளியில் கூடியிருந்த மக்கள் அந்த உருவத்திலிருந்து வரும் இரும்பு போன்ற உலகத்திற்கு பிறந்தது போல இல்லாத குரலை பயத்துடன் கேட்கின்றனர். அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் மக்களின் கண்கள் முழுமையாக திறக்கப்படுகின்றன. பூசாரிகள் பின்னோக்கி ஓடுகிறார்கள். ரப்பிகள் பயத்தில் கத்துகிறார்கள். பலர் தங்கள் உடைகளை கிழிக்கிறார்கள். அவன் நம்மை ஏமாற்றிவிட்டான் என்று அவர்கள் அழுகிறார்கள். இவன் மெசியா அல்ல, இவன் போலி, அழிவை ஏற்படுத்துபவன். ஆலயம் அழுகையும் நம்பிக்கை இழப்பும் நிறைந்து விடுகிறது. மூத்த தலைமுறையினர் அதிர்ச்சியுடன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்தியோகஸ் எபிபனீஸ் அதே இடத்தில் சியூசின் சிலையை வைத்த தலையின் போது ஏற்பட்ட கசப்பான கடந்த காலத்தை நினைவு கூர்கிறார்கள். அதே அருவறுப்பான செயல் என்று அவர்கள் மெல்லச் சொல்கிறார்கள். மீண்டும் வாடிப்போய் அவர்கள் துரிதமாக தோராவை ஆலோசிக்க ஓடுகிறார்கள். அவர்கள் பண்டைய சுருள்களை ஆராய்ந்து மறக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையை அவர்கள் கண்கள் கண்டுபிடிக்கின்றன. அவனிடமிருந்து படைகள் எழுந்து பரிசுத்த ஸ்தலத்தையும் கோட்டையையும் மாசுபடுத்தி தினசரி பலியை அகற்றிவிட்டு அழிவின் அருவறுப்பை நிறுவுவார்கள். அப்போது ஒரு வயதான ரபாய் நடுங்கி கண்ணீரால் அவரது குரல் உடைந்து, இயேசுவும் இதை பற்றி பேசினார். அவர் எங்களை எச்சரித்தார். அவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கும் அழிவின் அருவறுப்பை தீர்க்கதரிசி தானியேல் மூலம் சொல்லப்பட்டதை பார்க்கும் போது வாசிப்பவர் புரிந்து கொள்ளட்டும். அப்போது யூதேயாவில் இருப்பவர்கள் மலைகளுக்கு தப்பிச் செல்லட்டும் என்று உரக்கச் சொல்கிறார். அங்கு இருந்தவர்களில் அமைதி நிலவுகிறது. யாரும் ஏற்க மறுத்த இயேசுவை மிகுந்த ஞானம் கொண்டவர்கள் இப்போது அனைத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். இந்த வலி தாங்க முடியாதது. பாவம் அவர்களை முழுமையாக விழுங்குகிறது. இயேசுவே உண்மையான மெசியா என்று ஒருவர் அழுகிறார். ஆனால் நாங்கள் அவரை நிராகரித்தோம். உண்மையான மெசியாவை மனதார விரும்பிய விசுவாசமான மீதமுள்ள அந்த குழு அடியேலின் உருவத்திற்கு முன் தலைவணங்க மறுக்கின்றனர்.
இப்போது அவர்கள் உண்மையை அறிந்துள்ளனர். அவர்களின் மறுப்பே எதிர் கிறிஸ்துவின் கோபத்தை தூண்டுகிறது. அடியேல் வெளிப்படுத்தப்பட்ட மிருகமாக மாறி தன்னை மெசியாவாக முடிசூட்டிய மக்களுக்கு எதிராக இதுவரை இல்லாத ஒரு துன்புறுத்தலை விடுவிக்கிறார். பொய்யான கடவுளின் கோபம் அதன் முழு பாரத்துடன் இஸ்ரவேலின் மீது விழுகிறது. முன்பு ஒளியால் நிரம்பிய நகரங்கள் இப்போது வேட்டையாடும் இடங்களாக மாறுகின்றன. இதனால் விசுவாசமான மீதமுள்ளவர்கள் தப்பிக்க தொடங்குகிறார்கள். இது இயேசுவின் வார்த்தையை நிறைவேற்றுகிறது. யூதேயாவில் இருப்பவர்கள் மலைகளுக்கு ஓடுங்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை, உடைகளை, சொத்துக்களை விட்டுவிட்டு செல்கிறார்கள். தந்தைகள் தங்கள் பிள்ளைகளை தூக்கிச் செல்கிறார்கள். மூத்த தாய்மார்கள் இரத்தம் படிக்கும் கால்களுடன் நடக்கிறார்கள். ரப்பிகள், இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் எருசலேமை விட்டு வெளியேறி கண்ணீருடன் யூதேயா பாலைவனத்தின் பள்ளத்தாக்குகளையும் பாறைகளையும் கடந்து செல்கிறார்கள். அவர்களது மார்பில் தோராயிருக்கிறது. அவர்கள் அரசியல் அடைக்கலம் தேடவில்லை. அவர்கள் ஆயுதங்களை தேடவில்லை. அவர்கள் தாங்கள் மீண்டும் கண்டுபிடித்த கடவுளை, முன்பு நிராகரிக்கப்பட்ட மெசியாவை தேடுகிறார்கள். இப்போது அவர்கள் வலி கொண்டு அழைக்கிறார்கள், யேசுவா, மெசியா, இயேசு, உண்மையான மெசியா. இதற்கிடையில் ஊடகம் இந்த தப்பிச்செல்லும் மக்களை தீவிரவாதிகள், உலக ஒழுங்கின் எதிரிகள் என்று அறிவிக்கிறது. மீதமுள்ளவர்களின் படங்கள் அவர்கள் ஆன்மீக பயங்கரவாதிகள் போல ஒளிபரப்பப்படுகின்றன. அவர்களை பிடிப்பதற்காக வெகுமதி அறிவிக்கப்படுகிறது. சிலர் பிடிக்கப்படுகிறார்கள், சிலர் இறக்கிறார்கள், மற்றவர்கள் கடவுளின் கையில் மறைக்கப்படுகிறார்கள். பாலைவனத்தின் குகைகளிலும், மலைகளின் ஆழத்திலும், பனைமரங்களின் நிழலிலும், வெயிலால் கருகிய பாறைகளின் கீழிலும் மீதமுள்ளவர்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கத் தொடங்குகிறார்கள். பழமையான சங்கீதங்களை அவர்கள் இப்போது புதிய பார்வையுடன் புரிந்து கொண்டு பாடுகிறார்கள். நான் என் கண்களை மலைகளுக்கு உயர்த்துவேன், என் உதவி எங்கிருந்து வரும்? என் உதவி பரலோகத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து வருகிறது. உலகம் மிருகத்திற்கு அடிபணியும் போது, ஆலயம் தன் அவமதிப்பான சடங்குகளை தொடரும் போது, இஸ்ரவேலின் மீதமுள்ளவர்கள் இருளின் நடுவில் ஒளியாகிறார்கள். பிரதிவேசி தனது கோபத்தை விடுவித்து விட்டான். பீடனம் தொடங்கியுள்ளது. இருள் தடையில்லாமல் தொடர்கிறது. அது மேலும் தீவிரமாகிறது. மூன்றாவது ஆலயத்தில் தனது அரியணையை நிறுவி தனது உருவம் பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் வழிபடப்படும் போது பிரதிவேஷி தனது நரகத்தனமான திட்டத்தில் அடுத்தபடியை எடுக்கிறான். மனிதர்களை முழுமையாக கட்டுப்படுத்துவது. ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார அமைப்பு உருவாகிறது. வங்கிகள் முற்றிலும் வீழ்கின்றன. நாணயங்கள் மறைந்து வருகின்றன. பங்கு சந்தைகள் கூச்சல்களும் சிவப்பு மை எழுத்துகளும் நடுவில் மூடப்படுகின்றன. நிதி நெருக்கடி முழுமையாக முடிவடைந்துவிட்டது. பசிப்பு அடங்காத குதிரையோனாக தாக்குகிறது. தொழிற்சாலைகள் நிறுத்தப்படுகின்றன. விநியோக சங்கிலிகள் குழப்பமடைகின்றன. கடைகள் காலியாகின்றன. சந்தைகள் சிதைந்த இடங்களாக மாறுகின்றன. இந்த குழப்பத்தின் நடுவில் பொய்யான தீர்க்கதரிசி அசரியா பென் சவுல் நாடுகளுக்கு ஒரு சோ டிசான்ட் வானராஜ்ய தீர்வை, ஒரு புனித தொழில்நுட்பத்தை, கீழ்ப்படியும் அடையாளத்தை, குடிமகனாக இருப்பதற்கும் விசுவாசத்திற்கு உரியதாக இருப்பதற்குமான ஒரு குறியை வழங்குகிறார். அவன் சிறியவர்களும் பெரியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், சுதந்திரர்களும் அடிமைகளும் அனைவரும் தங்கள் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு குறியை பெறச் செய்கிறார். அந்த குறி அல்லது மிருகத்தின் பெயர் அல்லது அவன் பெயரின் எண்ணெய் உடையவரை தவிர யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. இவ்வாறு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. உலகளாவிய பதிவு மையங்களில் வரிசைகள் நீளமாகின்றன. கீழ்ப்படிதலுக்கு பதிலாக உணவு வழங்கப்படுகிறது. குறியிட்டவர்களுக்கு மட்டுமே பங்கு, உணவு, வீடு மற்றும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. பலர் அந்த குறியை உற்சாகத்துடன் வரவேற்கின்றனர். அவர்கள், எங்கள் இரட்சகர் எங்களை கவனித்து வருகிறார், புதிய ஒழுங்கு நீதிமானது, இது பொது நலனுக்காகவே என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அதை கண்ணீருடன் ஏற்கின்றனர், ஆனால் பசிக்குட்பட்டும் ஏற்கின்றனர். பால் இல்லாத தாய்மார்கள், தங்கள் பிள்ளைகளை இனி ஊட்ட முடியாத தந்தைகள், தனியாக இருக்கும் முதியவர்கள், வயிற்றாகிய குழந்தைகள், காலியான பாத்திரத்தின் வலி மனச்சாட்சிகளை சுருட்டும் ஒரு பேயாக மாறுகிறது. ஆனால் ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் மறுக்கிறார்கள், நகர மறுக்கிறார்கள், தலை வணங்க மறுக்கிறார்கள். ஜாதிகளுக்கிடையே ஒரு மீதி குழு. தொலைதூர கிராமங்களில் இருந்தும், விக்கிரக ஆராதனை பிரசாரத்தால் நிரம்பிய தலைநகரங்களில் இருந்தும், ஒவ்வொரு நாடு, பழங்குடி, மொழியிலிருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் ஆன்மீக கண்களை திறக்கின்றனர். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் உடைந்து போயிருக்கிறார்கள்.
அவர்கள் கண்ணீருடன் ஒப்புக்கொள்கிறார்கள், இயேசுவே உண்மையான மெசியா. அவர்கள் தான் புதிய மாறுபட்டவர்கள். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படவில்லை, ஆனால் பெரிய உபத்திரவத்தின் போது நம்பிக்கை கொண்டார்கள். முன்னாள் முஸ்லிம்கள், இந்துக்கள், புத்த மதத்தவர்கள், யூதர்கள், வெப்பமில்லாத கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், நாத்திகர்கள், இளம் முதியவர்கள், ஆவி அவர்களின் இதயங்களை தொட்டுவிட்டது. இப்போது அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக நடக்கிறார்கள். அவர்கள் புகழை நாடுவதில்லை, அவர்கள் நிலத்தை நாடுவதில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட ராஜாவையே மட்டும் நாடுகிறார்கள். ஆனால் அவர்களின் விசுவாசத்திற்கு ஒரு விலை இருக்கிறது. பிரதிவேசியின் அமைப்பு அவர்களை அச்சுறுத்தல்களாக குறிக்கிறது. முகம் அடையாளம் காணும் கேமராக்கள் அவர்களை கண்காணிக்கின்றன. அடையாளம் இல்லாததால் அண்டை வீட்டார் அவர்களை புகார் செய்கிறார்கள். முழு குடும்பங்கள் கைது செய்யப்படுகின்றன. பின்னர் பயங்கரமான நிகழ்வுகள் தொடங்குகின்றன. சதுக்கங்கள் இரத்தப்பாய்ச்சலின் காட்சிகளாக மாறுகின்றன. பியூனஸ் ஐர்ஸில் ஒரு இளம் செவிலியர் தனது வீட்டிலிருந்து இழுத்துச் செல்லப்படுகிறார். அடையாளத்தை உன் மீது வைத்துக்கொள், உன் குடும்பத்தை மீண்டும் பார்க்க முடியும் என்று ஒரு அதிகாரி வேண்டுகிறார். அவள் அழுகையுடன் உறுதியான குரலில் பதிலளிக்கிறாள், நான் ஏற்கனவே ஒரு அடையாளம் பெற்றுள்ளேன், அது ஆட்டுக்குட்டியின் இரத்தம். மக்கள் கூட்டத்தின் முன்பாக அவளது தலை துண்டிக்கப்படுகிறது. கெய்ரோவில் ஒரு குழு கிறிஸ்துவராக மாறியவர்கள் ஒரு சாலை வட்டத்தில் திரட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ரொட்டி, தண்ணீர் மற்றும் புதிய டிஜிட்டல் அடையாளம் வழங்கப்படுகிறது. இயேசுவை மறுத்துவிடு, இவை அனைத்தும் உன்னுடையதாகிவிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வெள்ளை முடி கொண்ட ஒரு வயதான மனிதர் முன்னே வந்து தீக்கண்களுடன் அறிவிக்கிறார், என் குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது, என் ராஜா ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டார். அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தென்கொரியாவில் ஒரு தாயும் குழந்தையை கட்டியபடி ஒரு திடீர் சோதனையில் சிக்கிக் கொள்கிறாள். ஒரு சிப்பாய் அவளிடம் சொல்கிறான், நீ கை ஸ்கேன் செய்தால் போதும், இல்லையெனில் உன் குழந்தை பசிக்கொண்டு இறந்துவிடும். அந்த பெண் முழங்காலில் விழுந்து தனது குழந்தையை கட்டி பிடித்து மெதுவாக சொல்கிறாள், இயேசு அவனை அங்கே உணவளிப்பார். இருவரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். நைஜீரியாவில் ஒரு முழு பழங்குடி விசுவாசிகள் சமூகம் ஒரு கைவிடப்பட்ட பள்ளிக்கூடத்தில் பூட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான டிக்கெட் என அந்த முத்திரை வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த மொழியில் கீர்த்தனைகள் பாடி கடவுளை புகழ்ந்தபடி அந்த கட்டிடம் தீயில் கருகும் வரை இறைவனை போற்றுகிறார்கள். பிரான்சில் சமீபத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு இளம் பல்கலைக்கழக மாணவர் நேரலை கேமரா முன் கொண்டு வரப்படுகிறார். அடியேல்தான் கடவுள் என்று எங்களிடம் சொல் என்று கட்டளை அதிகாரி கூறுகிறார். அவள் புன்னகையுடன் மேற்கோள் கூறுகிறாள், மனிதர்களுக்குள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரே பெயர் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த பெயர் இயேசு கிறிஸ்துவே. மின்சார நாற்காலி இயக்கப்படுகிறது. சீனாவில் 12 வயது சிறுமி ஒருவரின் பையில் மறைத்து வைத்திருந்த வேதாகமம் பிடிபடுகிறது. அவளை விசாரணை செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். ஆனால் அவள் சொல்வது, எனக்கு பிடித்த புத்தகம் வெளிப்படுத்தல், ஏனெனில் இயேசு வெற்றி பெறுகிறார். அவள் கொல்லப்படுகிறாள். அமெரிக்காவில் அடியேல் உருவத்திற்கு முன் முழங்காமல் இருப்பவர்களை பொதுமக்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்ட ஸ்டேடியங்களில் அழைத்து செல்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஆயிரக்கணக்கானோருக்கு முன்பாக கூச்சலிடுகிறார், நான் ஒரு மிருகத்தை வணங்க மாட்டேன், ஏனெனில் மனிதகுமாரனின் மகிமையை நான் பார்த்துள்ளேன். ஒரு துப்பாக்கி சத்தம் அவரது குரலை அமைதிப்படுத்துகிறது. ஆனால் அவரது சாட்சியை அல்ல, இந்த நிலம் தங்களுக்கான வீடு அல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் வாக்குறுதியை அறிவார்கள், மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன். மற்றொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் தனது ஆட்சிக்கு உடன்படாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் தியாகம் செய்ய தேர்வு செய்வதை பார்த்து எதிர்கிறிஸ்து கோபத்தால் நிரம்பி எழுகின்றான். அவரது வெறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் வாக்குறுதியையே எதிர்த்து உள்ளது. அனைத்தையும் வல்லவரானவர் பொய் சொன்னார் என்று காட்ட விரும்புகிறார், ஏனெனில் இஸ்ரவேல் அவருடைய முன் ஒரு ஜாதியாக இருக்காமல் போக

வெறுப்பால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு பாம்பின் ஆவியால் பிடிக்கப்பட்டு எதிர் கிறிஸ்து இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இருந்து அழித்து அதன் இருப்பை முற்றிலும் ஒழித்து அதன் நம்பிக்கையை மௌனமாக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தின் பெயரை பூமியின் முகத்திலிருந்து என்றென்றும் மறைந்து போகச் செய்வதாக சத்தியம் செய்கிறான். ஒரு உலகளாவிய வலைப்பின்னல் கூட்டப்படுகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் திரைகள் ஒளிர்கின்றன. எதிர் கிறிஸ்துவின் முகம் தங்க நிற நிழல்கள் மற்றும் பட்டாசுகளால் சூழப்பட்டு தோன்றுகிறது. அவனது குரல் பேய்களின் இடி என ஒலிக்கிறது. பின்னர் அவன் உலகமெங்கும் அறிவிக்கிறான், பூமியின் வல்லமை உள்ளவர்களே, ஆயுதங்களின் அதிபதிகளே, புதிய உலகத்தின் வடிவமைப்பாளர்களே, இன்று நான் உங்களை அழைத்திருக்கிறேன். ஏனெனில் நம்முடைய என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நூற்றாண்டுகளாக நாம் அனைத்தையும் வல்லவரின் அகந்தையை சகித்திருக்கிறோம். படிப்படியாக நாம் அவனது நெறிமுறைகளுக்கும் அவனது விதிகளுக்கும் அவனது தீர்க்க தரிசனங்களுக்கும் அடிமைகளாக இருந்தோம். அவர்கள் எங்களை மதச்சார்பற்றவர்கள் என அழைத்தனர். அவர்கள் எங்களை தகுதியற்றவர்கள் என அழைத்தனர். அவர்கள் தங்கள் பழமையான நூல்களால் எங்களை அவமதித்தனர். ஆனால் இப்போது என்னை பாருங்கள், நான் இறந்தவர்களிடமிருந்து எழுந்திருக்கிறேன். இறப்பு என்னை கட்டிப்பிடிக்க முடியவில்லை. நான் தான் புதிய ஒழுங்கு, புதிய தொடக்கம், புதிய கடவுள். உங்கள் என்று சொல்லப்படும் மீட்பர் எங்கே? அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாசரேயர் எங்கே? அவனது ராஜ்யம் முடிந்துவிட்டது. அவனது வாக்குறுதி தோல்வியடைந்து விட்டது. ஆனால் இஸ்ரவேல் இன்னும் உயிர் வாழ்கிறது. அந்த துயரான மக்கள், பிடிவாதமான பழமையான கிளர்ச்சி செய்பவர்கள் இன்னும் ஒரு பரலோக மீட்பரிடம் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த நம்பிக்கை இறக்கும். இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நாம் இறுதி அடியை கொடுப்போம். நாம் எங்கள் படைகளை மெகித்தோ பள்ளத்தாக்கில் திரட்டப் போகிறோம். நாம் அந்த மீதமுள்ளவர்களை எங்கள் காலடியில் தூளாக நசுக்கப் போகிறோம். நாம் இஸ்ரவேலை வரைபடத்தில் இருந்து அழித்து யாவேவின் பெயரை சேற்றில் இழுக்கப் போகிறோம். மற்றும் கடைசி யூதன் தனது கடைசி மூச்சை விடும் போது கடைசி கிறிஸ்துவர் என்னை முன்பாக மண்டியிடும் அல்லது தலை வெட்டப்படுவார். அப்போது உலகம் என்னை ராஜாவாக மட்டுமல்ல நித்தியவனாகவும் அறிந்து கொள்ளும். நான் இருப்பவன் தான். நான் ஆளும் ஒருவன். நான் கடவுள். அந்த உரையை கேட்டதும் நாடுகள் கைதட்டின. முன்னணி தலைவர்கள் எழுந்து முழுமையான விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்கள். இதற்கிடையில் பொய்யான தீர்க்கதரிசி அசரியா பென் சவுல் தனது ஊன்றை கையில் தூக்கி துஷ்டமான ஆசீர்வாதத்தை அறிவித்தார். ஓ பூமியின் நாடுகளே, உங்கள் உயிருள்ள கடவுள் பேசுகிறார். அவர் தனது கட்டளையை வழங்கியுள்ளார். இப்போது நான் உங்களுக்கு ஒரு தெய்வீக அறிகுறியை அளிக்கிறேன். நீங்கள் சந்தேகிக்காமல் கீழ்ப்படிந்து உங்கள் கடைசி மூச்சு வரை அவருக்கு சேவை செய்யும்படி. பின்னர் அவர் தனது ஊன்றை வானில் தூக்குகிறார். காற்று வெட்டப்படுகிறது. காற்று நின்று விடுகிறது. வானம் திடீரென இருண்டு ஒரு மின்னல் கோபத்தால் எரியும் ஈட்டாக கீழே விழுகிறது. நிஜமான தீ விண்ணிலிருந்து கீழே இறங்குகிறது. இது ஒரு மாயை அல்ல. இது தொழில்நுட்பம் அல்ல. இது ஒரு காட்சிப்படுத்தல் அல்ல. இது ஒரு அதிசயமான வெளிப்பாடு. ஒரு தீப்பொறி நிறைந்த நெருப்பு தூண் அருகில் உள்ள ஒரு மலையில் விழுந்து அது எரிமலை வெடிப்பை போல வெடிக்கிறது. அந்த தீ மரங்கள், கற்கள், மண்ணை விழுங்கி புகைப்படரும் ஒரு குழியை விட்டு செல்கிறது. நரகம் பூமியை தொட்டது போல. உலகின் தலைவர்கள் தரையில் விழுந்து வழிபடுகிறார்கள். சிலர் அழுகிறார்கள், மற்றவர்கள் நடுங்குகிறார்கள். அனைவரும் ஒரே சுருளில் கூவி, உயிருள்ளவருக்கு மகிமை, பூமியின் ஆண்டவராகிய அதிலுக்கு மகிமை, எங்கள் கடவுள் தீயுடன் பேசினார் என்று கூறுகிறார்கள். அசரியா தனது கைதவுளில் உயர்த்தி, இப்போது ஓ ஜாதிகள், ஒரே உடலாக ஒன்றிணைந்து கூடுங்கள். மெகித்தோ பள்ளத்தாக்குக்கு ஏறுங்கள். உங்கள் வாள்கள், உங்கள் டாங்கிகள், உங்கள் படைகள், உங்கள் ஆன்மாக்கள் அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். ஏனெனில் மீதமுள்ளவர்களின் இரத்தம் புதிய யுகத்தின் முத்திரையாகும். மற்றும் இஸ்ரவேலுடன் உள்ள நித்திய உடன்படிக்கையின் முடிவே நம்முடைய நித்தியத்தின் தொடக்கமாகும் என்று உரக்கச் சொல்கிறார். முழு உலகமும் அதன் முடிவை நோக்கி மார்ச்சம் செய்கிறது. பூமியின் நான்கு மூலைகளில் இருந்தும் ஜாதிகள் எதிர்கிறிஸ்துவின் அழைப்புக்கு பதிலளிக்கின்றன. வானில் போர் விமானங்கள் நிரம்புகின்றன. கடல்கள் போர் கப்பல்களால் கருப்பாக மாறுகின்றன. செயற்கைக்கோள்கள் நடுநில கிழக்கு நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. மிசைல்கள் தயார் செய்யப்படுகின்றன. ஜாதிகள் தங்களை களமிறக்குகின்றன. பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசி தங்கள் வாய்களை திறந்தனர். தவளைகளைப் போல அசுத்த ஆவிகள் வெளியே வந்தன. அவை பூமியின் அரசர்களை ஏமாற்றி சர்வ வல்ல தேவனின் மகா நாளில்

போர் செய்ய அவர்களை ஒன்று சேர்க்க வந்தன. நாம் இஸ்ரவேலை வரைபடத்தில் இருந்து அழித்து யாவேவின் பெயரை சேற்றில் இழுக்கப் போகிறோம். மற்றும் கடைசி யூதன் தனது கடைசி மூச்சை விடும் போது கடைசி கிறிஸ்துவர் என்னை முன்பாக மண்டியிடும் அல்லது தலைவெட்டப்படுவார். அப்போது உலகம் என்னை ராஜாவாக மட்டுமல்ல நித்தியவனாகவும் அறிந்து கொள்ளும். நான் இருப்பவன் தான், நான் ஆளும் ஒருவன், நான் கடவுள். அந்த உரையை கேட்டதும் நாடுகள் கைதட்டின. முன்னணி தலைவர்கள் எழுந்து முழுமையான விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்கள். இதற்கிடையில் பொய்யான தீர்க்கதரிசி அசரியா பென்சவுல் தனது ஊன்றை கையில் தூக்கி துஷ்டமான ஆசீர்வாதத்தை அறிவித்தார். ஓ பூமியின் நாடுகளே, உங்கள் உயிருள்ள கடவுள் பேசுகிறார். அவர் தனது கட்டளையை வழங்கியுள்ளார். இப்போது நான் உங்களுக்கு ஒரு தெய்வீக அறிகுறியை அளிக்கிறேன். நீங்கள் சந்தேகிக்காமல் கீழ்ப்படிந்து உங்கள் கடைசி மூச்சு வரை அவருக்கு சேவை செய்யும்படி. பின்னர் அவர் தனது ஊன்றை வானில் தூக்குகிறார். காற்று வெட்டப்படுகிறது, காற்று நின்று விடுகிறது. வானம் திடீரென இருண்டு ஒரு மின்னல் கோபத்தால் எரியும் ஈட்டாக கீழே விழுகிறது. நிஜமான தீ விண்ணிலிருந்து கீழே இறங்குகிறது. இது ஒரு மாயை அல்ல, இது தொழில்நுட்பம் அல்ல, இது ஒரு காட்சிப்படுத்தல் அல்ல, இது ஒரு அதிசயமான வெளிப்பாடு. ஒரு தீப்பொறி நிறைந்த நெருப்பு தூண் அருகிலுள்ள ஒரு மலையில் விழுந்து அது எரிமலை வெடிப்பை போல வெடிக்கிறது. அந்த தீ மரங்கள், கற்கள், மண்ணை விழுங்கி புகைப்படரும் ஒரு குழியை விட்டு செல்கிறது. நரகம் பூமியை தொட்டது போல. உலகின் தலைவர்கள் தரையில் விழுந்து வழிபடுகிறார்கள். சிலர் அழுகிறார்கள், மற்றவர்கள் நடுங்குகிறார்கள். அனைவரும் ஒரே சுருளில் கூவி, உயிருள்ளவருக்கு மகிமை, பூமியின் ஆண்டவராகிய அதிலுக்கு மகிமை, எங்கள் கடவுள் தீயுடன் பேசினார் என்று கூறுகிறார்கள். அசரியா தனது கைதவுள் உயர்த்தி, இப்போது ஓ ஜாதிகள், ஒரே உடலாக ஒன்றிணைந்து கூடுங்கள். மெகித்தோ பள்ளத்தாக்குக்கு ஏறுங்கள். உங்கள் வாள்கள், உங்கள் டாங்கிகள், உங்கள் படைகள், உங்கள் ஆன்மாக்கள் அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். ஏனெனில் மீதமுள்ளவர்களின் இரத்தம் புதிய யுகத்தின் முத்திரையாகும். மற்றும் இஸ்ரவேலுடன் உள்ள நித்திய உடன்படிக்கையின் முடிவே நம்முடைய நித்தியத்தின் தொடக்கமாகும் என்று உரக்கச் சொல்கிறார். முழு உலகமும் அதன் முடிவை நோக்கி மார்ச்சம் செய்கிறது. பூமியின் நான்கு மூலைகளில் இருந்தும் ஜாதிகள் எதிர்கிறிஸ்துவின் அழைப்புக்கு பதிலளிக்கின்றன. வானில் போர் விமானங்கள் நிரம்புகின்றன. கடல்கள் போர் கப்பல்களால் கருப்பாக மாறுகின்றன. செயற்கைக்கோள்கள் நடுநில கிழக்கு நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. மிசைல்கள் தயார் செய்யப்படுகின்றன. ஜாதிகள் தங்களை களமிறக்குகின்றன. பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசி தங்கள் வாய்களை திறந்தனர். தவளைகளைப் போல அசுத்த ஆவிகள் வெளியே வந்தன. அவை பூமியின் அரசர்களை ஏமாற்றி சர்வ வல்ல தேவனின் மகா நாளில் போர் செய்ய அவர்களை ஒன்று சேர்க்க வந்தன. முழு உலகமும் நடுங்குகிறது. கிழக்கின் இருளில் இருந்து பண்டைய தீர்க்கதரிசிகள் கூறியபடி மகா யூபிராட்டிஸ் நதி அதிசயமாக உலர்கிறது. அது ஒரு பெரும் படைக்கு வழி செய்கிறது. அவர்கள் கிழக்கின் அரசர்கள். மனிதாபிமானமற்ற சக்தியுடன் சீனா, கோடிக்கணக்கான சிப்பாய்கள், போர் ரோபோக்கள் மற்றும் ட்ரோன் கூட்டங்களை களம் இறக்குகிறது. வடகொரியா தூரவீச்சு ஏவுகணைகளுடன் முன்னேறுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் தாக்குதலில் இணைந்து இரும்பும் தீயும் கலந்த ஒரு அலை போல இஸ்ரேலின் இதயத்தை நோக்கி முன்னேறுகின்றன. ஐரோப்பாவிலிருந்து ஜெர்மனி தனது மிக முன்னேற்றமான போர் தொழில்நுட்பத்தை களமிறக்குகிறது. பிரான்ஸ் ஹைப்பர்சோனிக் போர் விமானங்களை அனுப்புகிறது. அதே சமயம் ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, பெல்ஜியம், போலந்து, ஸ்வீடன், கிரீஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் தங்களது படைகள், கவச வாகனங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கனமான துப்பாக்கி சாமான்களை எதிர்கிறிஸ்துவின் சேவைக்கு ஒப்படைக்கின்றன. அவர்களின் யூனிஃபாரங்களில் இனி தேசிய கொடிகள் இல்லை, பிசாசின் முத்திரை மட்டுமே உள்ளது. வடக்கிலிருந்து அந்த பருமன் விழித்தெழுகிறது. ரஷ்யா குளிரும், கணக்கிடும், அதிகாரம் செலுத்தும் நாடாக அதன் வழக்கமான கொடூரத்துடன் பதிலளிக்கிறது. அதன் டாங்கிகள் உறைந்த வயல்களை கடக்கின்றன. அதன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வானில் வரிசையாக பறக்கின்றன. அதன் சிப்பாய்கள் இரக்கமின்றி அழிக்க உத்தரவுடன் உறுதியான அடியில் முன்னேறுகிறார்கள். மத்திய கிழக்கில் முன்னாள் எதிரிகள் இப்போது கூட்டாளிகளாக உள்ளனர். துருக்கி, சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், சிரியா, ஜோர்டான், எகிப்து மற்றும் எமிரேட்ஸ் ஆகியவை ஒன்றாக இயக்கப்படுகின்றன. அவர்கள் ஷியா அல்லது சுன்னி என்பதற்கு இனி முக்கியத்துவம் இல்லை.
இப்போது அவர்கள் பகிர்ந்து கொள்கிற ஒரே விஷயம் இஸ்ரேலை எதிர்க்கும் பொதுவான வெறுப்பே. ஒரு வெறுப்பு, அது முழு நகரங்களை விழுங்குகிறது, போர் ரயில்களை நிரப்புகிறது, ஆயிரக்கணக்கான போராளிகளை ஒரே கோஷத்தில் அழைக்கிறது. ஆபிரகாமின் கடவுளை இன்னும் நம்பும் மக்களை அழித்து விடுங்கள். அமெரிக்காவில் இருந்தும் வானம் இருண்டு வருகிறது. அமெரிக்கா இப்போது புதிய அமைப்பிற்கு அடிமையாகி அதன் விமான கப்பல்களை, விமானப்படையை, டிஜிட்டல் படையை மற்றும் அணு ஆயுதங்களை ஒப்படைக்கிறது. கனடா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, பெரு, கொலம்பியா, புதிய உலகின் நாடுகள் அனைத்தும் வரிசையில் நடை போடுகின்றன. சுதந்திரத்திற்காக அல்ல, அழிவிற்காக. இதற்கிடையில் ஆப்பிரிக்காவிலிருந்தும் ஒரு குரல் எழுகிறது. நைஜீரியா, தென் ஆப்பிரிக்கா, மொராக்கோ, எத்தியோப்பியா, சூடான், அல்ஜீரியா மற்றும் இன்னும் பல நாடுகள் தங்கள் கொடிகளை உயர்த்துகின்றன. நீதிக்காக அல்ல, பேராசைக்காக, ஆதிக்கத்திற்காக, எருசலேம் கோவிலில் அமர்ந்துள்ள பொய்க் கடவுளுக்கு கீழ்ப்படிதலுக்காக. செயற்கை கோள்கள் விண்வெளியிலிருந்து உளவு பார்க்கின்றன. உலகத் திரைகள் இந்த உலகளாவிய பேரணியை ஒளிபரப்புகின்றன. புனித நிலங்களில் தூசி எழுகிறது. அனைவரும் ஒரே இடத்தை நோக்கி நகர்கின்றனர். அது மெகிடோ பள்ளத்தாக்கு. இவ்வாறு சில வாரங்களுக்குள் மெகிடோ பகுதியில் உள்ள ஜேஸ்ரியல் பள்ளத்தாக்கு நிரம்ப தொடங்குகிறது. மனித வரலாற்றில் இதுவரை ஒருபோதும் கூட சேர்க்கப்படாத மிகப்பெரிய படை உலகளாவிய புயலை போல எழுகிறது. இஸ்ரேலின் புனித வயல்கள், ஒரு காலத்தில் கோதுமை மற்றும் ஒலி பயிர்களுக்கு வீடாக இருந்தவை, இப்பொழுது டாங்கிகள், இயந்திர மிருகங்கள், துப்பாக்கி சண்டைகள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றால் மிதிக்கப்பட்டுள்ளன. கூடாரங்கள், நகரும் கோட்டைகள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் ராடார்கள் அமைக்கப்படுகின்றன. ட்ரோன்கள் வானத்தை மின்னணு கழுகுகளாக மூடுகின்றன. குரல்கள் மங்குகின்றன. காற்று கனமாக உள்ளது. இறப்பு மற்றும் துப்பாக்கி தோளின் வாசனை எருசலேமில் நிரம்பியுள்ளது. அப்போது தீர்க்கதரிசி செக்கரியா கூறிய வார்த்தைகள் உயிர் பெறுகின்றன. நூற்றாண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இப்போது விசுவாசிகளின் காதுகளில் ஒலிக்கிறது. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உங்களுடைய கொள்ளைகள் உங்களுக்குள் பகிர்ந்தளிக்கப்படும். ஏனெனில் நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போர் செய்ய அழைப்பேன். எருசலேம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் முற்றிலும் சூழப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அழிவின் விளிம்பில் நிற்கின்றனர். அந்திகிறிஸ்து எல்லாவற்றையும் ஒரு நரகமான உயரத்திலிருந்து கவனிக்கிறார். அவரது காலடியில் போர் வரைபடங்கள், அவரை சுற்றி நாடுகளின் ஜெனரல்கள், அவரது இதயத்தில் ஒரு அவமதிக்கும் மற்றும் விகாரமான அறிவிப்பு. கடவுள் தோற்றுவிட்டார். அவர் பெருமையுடன் வானத்தை நோக்கி பார்க்கிறார். தனது கை உயர்த்தி, ஆபிரகாமின் கடவுள் எங்கே? சிலுவையில் அறையப்பட்ட நாசரேயர் எங்கே? பாருங்கள், அவருடைய மக்கள் விழப்போகிறார்கள். அவருடைய வாக்குறுதிகள் தோல்வியடைந்து விட்டன. வெற்றியாளர் நான், நித்தியவன் நான், இந்த உலகத்தின் புதிய கடவுள் நான் என்று உரக்கச் சொல்கிறார். கூட்டங்கள் அவரை ஆரவாரம் செய்கின்றன. நாடுகள் அவரை பாராட்டுகின்றன. கேமராக்கள் அவரை ஒளிபரப்புகின்றன. மற்றும் நரகமும் பாராட்டுகிறது. ஆண்டி கிறிஸ்துவின் படைகள் முன்னேறி போர் இயந்திரத்தின் முழக்கம் ஆலயத்தின் இடிபாடுகளுக்கு மேல் ஒலிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் உடைந்து போகிறார்கள். இனி உரைகள் எதுவும் இல்லை. இனி காரணங்கள் எதுவும் இல்லை. இப்போது கண்ணீர் மட்டுமே, கத்தல்கள் மட்டுமே, நம்பிக்கை இழப்பு மட்டுமே. குழந்தைகள் தங்கள் தாய்களை கட்டிப்பிடிக்கிறார்கள். மூதாட்டிகள் தங்கள் மார்பை அடிக்கிறார்கள். ரப்பிகள் தங்கள் கைகளில் திறந்த தோராவுடன் அழுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் உச்சரிக்க விரும்பாத அந்த பெயர் இப்போது அவர்களின் உதடுகளில் இருந்து வெளிப்படும் ஒரே பெயராகிறது. இயேசுவா, இயேசுவா, எங்களை ரட்சி. இயேசு, எங்களை மன்னி. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியவில்லை. திரும்பி வா. அழிப்பவரிடமிருந்து எங்களை காப்பாற்று. நீங்கள்தான் எங்கள் ராஜா. நூற்றாண்டுகளின் பாரம் அவர்களின் தோள்களில் விழுகிறது. முன்பு புறக்கணிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் இப்போது அவர்களின் உதடுகளில் எரிகின்றன. அந்த கணத்தில் தெய்வீக வெளிப்பாடு போல் அவர்களின் இதயங்கள் உடைந்து கண்கள் திறக்கின்றன. பின்பு செக்கரியா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசி நிறைவேறுகிறது. தாவீதின் வீட்டின் மேலும், எருசலேமில் குடியிருப்பவர்களின் மேலும் நான் கிருபையின் ஆவியையும் வேண்டுதல்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அவர்கள் தாங்கள் குத்தியவரை நோக்கி பார்ப்பார்கள். அவர்கள் ஒரே மகனை இழந்தவரை போல அவருக்காக புலம்புவார்கள். முதற் பிறந்தவனை இழந்தவரை போல அவருக்காக துக்கிப்படுவார்கள். அதன் வரலாற்றில் முதன்முறையாக இஸ்ரவேல் உண்மையான இரட்சகருக்காக ஒரே குரலில் அழைக்கிறது.
உலகம் அதன் அழிவை காண்கிறது என்று நம்புகிறது. ஆனால் உண்மையில் அது அதன் மீட்பை காண்கிறது. உடைந்த வீதிகளில் இருந்து நகரை சூழ்ந்துள்ள மலைகள் வரை முழு மக்கள், முதியவர்கள், குழந்தைகள், காயமடைந்த சிப்பாய்கள், துக்கத்தில் உள்ள தாய்மார்கள் அனைவரும் ஒரே மனதுடன் கூடி, கர்த்தாவே இப்போது எங்களை ரட்சிக்கவும், உம்மை வேண்டுகிறேன், உம்மை வேண்டுகிறேன், கர்த்தாவே இப்போது எங்களை வளப்படுத்தவும், கர்த்தரின் நாமத்தில் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூவுகிறார்கள். அந்த கணத்தில் வானம் ஒரு தெய்வீக திரையாக பிளந்து ஒரு நித்திய ஒளி போர் மேகங்களின் கருப்பை ஊடுருவுகிறது. ஒரு தூய ஒளி நித்தியத்தை போல வெள்ளையாக உலகை நிரப்புகிறது. இயேசு ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி தோன்றுகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் ஜொலிக்கின்றன. பல பட்டங்களை அணிந்த ஒரு கிரீடம் அவரிடம் உள்ளது. அவருடைய தொடையில் அரசர்களின் அரசன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அவரை சுற்றி எண்ணற்ற வான உலக படைகள் அவருடன் சேர்ந்து வருகின்றன. மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தர்கள், வல்லமையான தூதர்கள், அனைத்து ஜாதிகளிலும் இருந்து மீட்கப்பட்டவர்கள், நறுமணமான வெள்ளை மற்றும் பிரகாசமான பட்டாடை அணிந்தவர்கள். காற்று நடுங்குகிறது. போரின் ஆயுதங்கள் அவருடைய பார்வைக்கு முன் துருப்பிடிக்கின்றன. முழு உலகமும் அதிர்கிறது. அப்போது அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஏனெனில் நான் உங்களிடம் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் கர்த்தரின் நாமத்தில் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரை என்னை காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் அவரை காண்கிறது. இஸ்ரவேல் அவரை அறிகிறது. இஸ்ரவேல் அவரை வரவேற்கிறது. கல் போன்ற இருதயங்கள் உருகுகின்றன. கடினமான உதடுகள் இப்போது ஒப்புக்கொள்கின்றன. அவரை மறுத்த கண்கள் இப்போது பயபக்தியுடன் அவரை நோக்குகின்றன. இயேசுவா திரும்பி வந்துள்ளார். ஒரு ஆட்டுக்குட்டியாக அல்ல, ஒரு சிங்கமாக, ஒரு பாடுபடும் ஊழியராக அல்ல, ஒரு மகிமை மிக்க ராஜாவாக. இப்போது ஜாதிகள் மிகவும் பயந்த தீர்க்க தரிசனம், விசுவாசமான மீதமுள்ளவர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிகழ்கிறது. அந்த நாளில் அவரது கால்கள் எலியோன் மலை மீது நிற்கும். அது எருசலேமுக்கு கிழக்கே உள்ளது. எலியோன் மலை கிழக்கிலும் மேற்கிலும் இரண்டாக பிளந்து ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கும். மலையின் பாதி வடக்கே நகரும், மற்ற பாதி தெற்கே நகரும். அவரது ஏறுபவராகவும் இப்போது திரும்பி வருபவராகவும் சாட்சியளித்த எலியோன் மலை நடுங்கி இரண்டாக பிளக்கிறது. பூமி பிளக்கிறது. மலைகள் நடுங்குகின்றன. மனிதர்கள் கட்டிய அமைப்புகள் அவரது மகிமையின் முன் இடிந்து விழுகின்றன. பொடி வணங்குகிறது. வானங்கள் அவரது வெற்றியை அறிவிக்கின்றன. அரசர் எருசலேமில் காலடி வைத்துள்ளார். இனி எதுவும், முற்றிலும் எதுவும் பழையபடி இருக்காது. தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. ஜாதிகள் நடுங்குகின்றன. அதே போல் எதிர்கிறிஸ்துவும் நடுங்குகிறான். மேகிதோவில் உள்ள தனது தலைமையகத்தில் இருந்து மனித குமாரனின் மகிமை வானத்தில் பரவுவதை அவன் காண்கிறான். அவனது முகம் வெண்மையாகிறது. அவனது பார்வை கோபமும் பயமும் கலந்தது. சென்சார்கள், ராடார்கள், சமீபத்திய தலைமுறை ஏவுகணைகள் அனைத்தும் அந்த மலையை நோக்கி குறிவைக்கப்பட்டுள்ளன. முடிவில் தனது பைத்தியக்காரத்தனத்தில் அவன் தாக்குமாறு உத்தரவு விடுகிறான். அப்போது நரகத்தின் இறுதி முயற்சி விடுகிறது. ஏவுகணைகள் வானில் ஏவப்படுகின்றன. லேசர் ஆயுதங்கள், கனமான துப்பாக்கிகள், ஹைப்பர்சோனிக் ட்ரோன்கள், மனிதன் உருவாக்கிய மிக முன்னேற்றமான தொழில்நுட்பம் எல்லாம் மகிமையின் அரசருக்கு எதிராக விடுவிக்கப்படுகிறது. ஆனால் இது எல்லாம் பயனற்றது. ஆயுதங்கள் நடுவானில் செயலிழக்கின்றன. ஏவுகணைகள் அதை அடையும் முன் சிதைந்து விடுகின்றன. வெடிப்புகள் எந்த எதிரொலியும் ஏற்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தையை எதுவும் தொட முடியாது. மற்றொரு பக்கம் எதிர்கிறிஸ்து கோபத்துடன் கர்ஜிக்க, கோபமும் நம்பிக்கை இழப்பும் அவனை ஆட்கொள்கின்றன. இயேசு கிறிஸ்து அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கை அசைக்கவே தேவையில்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட வாளை அவர் ஏந்தவில்லை. அவர் தனது மகிமை வெளிப்பட அனுமதிக்கிறார். அந்த ஒளி மட்டும் போதும் அதை முழுமையாக அழிக்க. அப்போஸ்தலர் பவுல் எழுதியதைப் போல, ஆண்டவர் தமது வருகையின் பிரகாசத்தால் அதை அழிப்பார் என்பது இவ்வாறு நிறைவேறுகிறது. எதிர்கிறிஸ்து விழுகிறார். உலகத்தால் ஒரு காலத்தில் மகிமைப்படுத்தப்பட்ட அவன் உடல் நித்திய பரிசுத்தத்தின் முன் உருகி விடுகிறது. அவன் சொற்கள் மங்கி விடுகின்றன. அவன் அதிகாரம் மறைந்து விடுகிறது. அவன் ராஜ்யம் சிதறி விடுகிறது. அவனுடன் பொய்யான தீர்க்கதரிசி, ஏமாற்றத்தின் ஆசான், விக்கிரகாராதனையை விதைத்தவன் தீர்ப்பு தூதர்களால் உயிரோடு பிடிக்கப்பட்டு என்றென்றும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்.
உலகத்தின் படைகள் அவர்களை விழும்போது பார்த்து பதற்றமடைகின்றன. ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. இயேசுவின் வாயிலிருந்து வரும் பட்டாயம் விடுவிக்கப்படுகிறது. மற்றும் ஒன்றுக்கு ஒன்றாக அரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள், மிருகத்தின் அமைப்பின் கூட்டாளிகள் விழுகின்றனர். மெகித்தோ பள்ளத்தாக்கு நீதியின் நதியாக மாறுகிறது. யூதாவின் சிங்கம் கர்ஜித்து விட்டது, மற்றும் யாரும் நில்லவில்லை. அழுகையில் கூவிய இஸ்ரவேல் இப்போது ஆச்சரியத்துடன் நோக்குகிறது. சிலுவையில் அறையப்பட்டவரே அவர்களை ரட்சித்தவராக இருக்கிறார். நம்பிக்கை இழந்து அழுத மக்கள், கர்த்தரின் நாமத்தில் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூவிய மக்கள் இப்போது மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் வழிபடுகிறார்கள். போர் முடிந்துவிட்டது. பகைவர் அழிக்கப்பட்டு விட்டார். வாக்குறுதி நிறைவேறியுள்ளது. இஸ்ரவேல் மீண்டும் நிலை பெற்றுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு, யூதாவின் சிங்கம், எருசலேமில் தனது சிங்காசனத்தில் அமர்கிறார். அந்த பரிசுத்த நகரிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மகிமை பெற்ற நிலையில் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யம் ஆரம்பமாகிறது. நீதியோடு நதி போல் ஓடும் சமாதானம் நிலைத்திருக்கும் தேவாலயம், அவருடைய மீட்கப்பட்ட மணமகள் அவருடன் அதிகாரத்துடனும் மரியாதையுடனும் மகிமையுடனும் ஆட்சி செய்யும் ஒரு ராஜ்யம். ஆமீன். நித்திய ராஜாவுக்கு மகிமை உண்டாகுங்கள்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இலக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள், இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்துக் கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாம தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு இதுக்குதான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும். இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையமா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம் ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும் சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதற்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம், ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வழுவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள், அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தால் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகா பெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னாலும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்லுகிறதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவேன். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலும் சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதை எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இடத்தை எதிர்பார்க்க போகிறார் தெரியும். என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்ற வந்து அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ, அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ, கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும், எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பள்ளிகளுக்கூடாக நீ கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும் என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசிரிக்கும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறதான் பாருங்க. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு உரதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்கு உரதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவறுக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளிலே அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சு. பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னைக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டாருன்னா எல்லா கணக்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்றார். நீ கஷ்டப்பட்டு கட்டின பத்தியா
எல்லாம் சத்ருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடித்து இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான் உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருந்தால், காலங்கள் தான், இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கல, இன்னொரு ஒரு காலம் பார்க்க மனந்திருப்பதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா போ, இல்லை இல்லை, ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராக தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போடுக்கு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாத அளவிற்கா, அதாவது ஓரளவு இடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் வந்து இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த, அதாவது அந்த அந்த அந்த ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுக்க, திரும்ப நம்ம வந்து அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தா என்ன செய்யறான் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம எல்லாத்தையும் அப்படி வந்து தனித்தனியா சிதற பண்ணக்கூடிய அளவுக்கா, நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் வந்து எல்லா பூச்சிக்கூடிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பார். அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க வந்து பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராகிய தேவருக்குன்னு வயிறாகி எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்ப வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இல்லைக்கு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தால் தான் சத்ருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக, உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால், உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க, நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை பண்ணிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகைக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றியதான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படிதான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை, எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராக தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராக தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜென்ரேஷன், உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள், இப்ப உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியா காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெண்டு பேர் போய் நிற்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறான். நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழி நீங்க வரவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற இன்னொரு ஆள் வந்துடும்.
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி விடுவாரா, மதிய எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சகோதரர் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னாரு. எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது, எதிலே விழிப்பு இருக்க வேண்டும், உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராக தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இழறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றான். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் அந்த காரியத்தை சரியா செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனா போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், அந்த அந்த வசனத்தில் என்ன போட்டு உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றியதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ வந்து சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்துல பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்கள்ல நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனா எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையில வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயும், அது அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக்கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரும். எதை எதெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை எதெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவை எவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வசாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க கூடாது. ஒரு ஜபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாக ஒரு காரியம் தானங்க. இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது.
அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்கள்ல லண்டன் மகாநகரத்துல ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து அநேக விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்போ தான் வந்து தார் சாலை போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து சிமெண்ட் கற்களை வச்சு தான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அது வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே வரான், அதாவது அந்த ஸ்ட்ரீட் முழுசு வந்து அவன் முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அதாவது அந்த அந்த அதாவது அந்த அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்துக்கொண்டே வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 ஆயிடுச்சு, இருட்டி போக போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறேன் 6:30 ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எப்போ எவ்வளோ நேரம் போய் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த 2 வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்ட் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும் மொத்தம் 3 பேரும் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் வந்து பஸ் எல்லாம் கிடையாது, அந்த நாட்களில் வந்து அதாவது இந்த இது இந்த சேரட்டை வச்சு தான் போவாங்க, குதிரையை பூட்டியிருக்கக்கூடிய வண்டியில் தான் அவங்க வந்து கடந்து போகிறது வழக்கு. இந்த மனிதன் ஒரு நள்ளிரவு நேரம் அவசர அவசரமாக அங்கிருந்து அழைப்பு வர ஆரம்பிச்சதுனால வேறு வழி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகளில் இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி சேரட்டை பூட்டி தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரட்டை ஓடி போறார். போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம், இந்த வழியை தான் போகணும். அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா போகக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது, வேகமாக போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளவுதான், அப்படி வந்து குதிரை அப்படி பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்

அவுட் ஆயிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டாங்க. மற்ற ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது எங்களுக்கு பற்றியதான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ரெண்டு பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறைமைகளின் ஊடாக கடந்து போனாங்க. சொந்த பந்தங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த ஒரே ஒரு வாலிபுல தான் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளையை ஏமாற்றி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் தன்வசமாக்கி கொண்டார். இவளோ இப்பொழுது நடுத்தருவில் விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் பெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சு. இப்ப இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த அதாவது அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்துல எந்த விதமான சேதம் இல்லாமல் வைப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து செய்வேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவிலே கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்கிறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன் செய்த அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவங்க அதாவது அந்த எரிகோ அந்த கோட்டையினுடைய காரியங்கள் யாவற்றையும் தகர்த்து முடிந்த பிறகு கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளாக உள்ளே ஏறி கடந்து போறாங்க. எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி. எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அந்த ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தூற்று போனாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால் அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாம செஞ்ச தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல, அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யும் அந்தரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்த எல்லா விதமான மக்கள் இருக்கிறான். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜபிக்காதிருக்கக்கூடிய ஒரு ஜபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காய் மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு. ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டானால் இல்லைங்க, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இல்ல இல்ல, அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்களும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தை நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடியும். அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கிவிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நிர்விசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லா இருங்க. அந்தந்த காலங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்துல கர்த்தர் என்ன ஒரு எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடுங்க. இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன் இல்லை இல்லை, அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. இதுல ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ சில நேரங்களில் இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது.
இந்த நேரத்தை நீ விட்டுட்டேன்னா இந்த காரியத்தை பெறுகிறதற்கு அநேக

விதமான சந்ததிகள் பின்னால் நிக்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதில் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பான். கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இவ்வளவு தள்ளாத வயதுக்குள்ள போயிட்டேன், இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால முடியல. இளமையான ஒரு வாழ்க்கைனா அது வேற, ஆனால் முதுமை வர வர வர வர நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சது. போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளை நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களையும் ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையை கண்ண போனா போதும், பரலோகத்துல போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்ப கர்த்தர் இந்த மனுஷன் அப்படிதான் ஜெபம் பண்ண இருப்பாரு. என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, தேவனுடைய ரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசுல வருவார். தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பனா? இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்குமா? இன்றைக்காகவும் என்னை ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா? ஒவ்வொரு முறையும் ஏங்கி ஏங்கி ஏங்கி அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல இந்த மனுஷன் தள்ளாத வயதில் உள்ளவரால் வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உழவுகிறார். இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராக தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்களில் பார்ப்பனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகளில் அந்த பாலகனாக இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்துல அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு. எப்படி பாருங்க, அது எப்படி? யாருமே சொல்லல இவர்தான் ரட்சகர்னு சொல்லல, இவர்தான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி யாருமே சொல்லல. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மேசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்கின்றார், இதோ உங்களுடைய ரட்சணத்தை என்னுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள் வேத புஸ்தகத்துல என்ன காரியத்தை பார்க்க வேண்டும்? கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜபம் பண்ணக்கூடிய வேளையில நீங்க தப்பா ஜெபம் பண்ணீங்களோ ரைட்டா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மனுஷன் கர்த்தராக தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள, இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும்? என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன் அல்லவா, நான் பார்த்துட்டேன். என்னை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார்னு கூட எனக்கு தெரியல. என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னு கூட தெரியல. எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார்னு கூட தெரியல. காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி எவன் எவனை ஆண்டவராக தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவன் எவனை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராகிய தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார்.
நிறைய நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றியதான எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை, இதோ நான் வரக்கூடிய மேசியாவியனுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஆலோசனை தரும்படிக்கால் நமக்கு பக்கத்துல வராது. சில நேரங்களில் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துலாம் உட்கார்ந்துருப்பார் எனக்கு தெரியாது. நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராக தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது. இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கும். எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கி விடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில வருகிறது உண்டானால் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினாலே விசாரிக்கும்படிக்காக பவுலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர் தருதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவர திருமித்தம் பவுல கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே கப்பல்ல வந்து பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றான், நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களின் நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சோம், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்துக்கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விழ விடாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில வரணும், இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கடவுது என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர்,
அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட, இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. உண்டானால் எவைகளையும் பற்றிதான் பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இந்த தெளிவு இல்லாம போகும்போதா நிறைய நேரங்களில் கலக்கும், நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிதான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க ஏன் காலத்தை பத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராக தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவினுடைய காலங்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கின்ற அந்த ஊரிலே காணப்படக்கூடிய விதவியினுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் விளந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்சத்தையும் இழந்து போகக்கூடியவள் விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது. உண்டானால் எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையில கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலையும் என்னுடைய வாழ்க்கையில வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடியவருக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்துல அநேக விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்துல மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சு அவ்வளவுதான். இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது. உண்டானால் விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. உண்டானால் எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பத்தி பேசுகிறாரு, இரண்டு கர்த்தர் தன்னுடைய பார்வையை பத்தி பேசுகிறார். கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்கறாங்க, எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி சூழ்நிலைகளை பற்றி பார்க்கறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கற பாருங்க, இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறார். அப்ப இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும், அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்துலதான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்ல. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சென்று விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால் வயது சென்று விருத்தாப்பியமாக நீங்க மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்து உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் வந்து அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள், இந்த நாள் நமக்கு வந்து மீண்டும் வராதுப்பா, இது இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை வாங்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னா, வாலிபம் என்கின்ற வயது எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு.
இது இப்ப நீ பேசுற வார்த்தை, இது வயசான ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க. கடவுள் கடவுள் கடவுள் கடவுள் சொல்லி யாரு சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்ப வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லயே நான் வந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராக தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பின்பதாக வாலிபனாக வளர்ந்தேன். எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன். நான் உன்னை பார்த்து சொன்னேன், இல்லை நமக்கு தருணமும் நேரம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லப்பா இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புஸ்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். காலமே கொடுக்கப்படல, நேரமே கொடுக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாம செய்ய வேண்டிய காலம் இது. உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் இது. நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கற? வயல்லாம் இருக்குங்கிறத பாக்குறது இல்ல, முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால், உங்களாலும் என்னாலும் ஒரு வினாடி கூட அசைவின் கூடாக கடந்து போக நம்மளால முடியாது. ஒரு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க. ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் அபிஷேகப்படுத்தினாரோ, எவன் எவனை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழிய செய்ய வேண்டியது இந்த காலம். ஆனா இந்த காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் யோசிப்பாரு, என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய வயிற்றுக்கு தேவையான பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்யறோம். இனி எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்களும் நானும் உழைக்கிறோமே தவிர கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது காலத்தை எவ்வளவு நீங்கள் வீணடிக்கிறோம் பாரு. ஒரு நாள் வரும் நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் கணக்கு சொல்லும். நான் என் பிள்ளையை நான் வந்து பார்க்கறதுக்கு தான் ஆண்டவரை இவ்வளவு விதமான வேலையை செஞ்சேன், அதெல்லாம் நமக்கு எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்து அதாவது அநேக விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன, என்ன காரியத்தை செஞ்ச, எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால், இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும்? காலாட்களோட ஓடும் போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால், குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால், வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. காலங்களை அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும். என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றியதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால், பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க. எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும்.
என் பிள்ளைக்கு எனக்கு எனக்கு உண்டான எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சுக்கோ, இப்பவே உட்காந்து நம்ம ஆரஞ்சு பார்க்கணும். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும், இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும், இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க ஒன்று தான் கரெக்ட், ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறு உலகத்துக்கு உண்டான பொக்கிஷன் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால் அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் செய்யுங்க, ஜபிக்க வேண்டிய காலங்களை ஜபிங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்துல ஃபாஸ்டிங் இருங்க, கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்ப கர்த்தர் தந்திருக்கிறார் அந்தந்த காரியங்களை முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 7:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங் பார்வையா போச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறது இல்ல, அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் நீங்க வந்து டிரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லையாங்க, டிரெஸ்ஸிங் கோட் நீங்க சரியா போடுங்க, அவன் ஒரு ஆபாசமான ஆடை அணிஞ்சு வந்துட்டு இவன் போய் மற்ற மக்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான், என்ன சொல்லுவா? உங்களுடைய டிரெஸ்ஸிங் கோட் சரியில்லையே. நீங்க கர்த்தராக தேவனுடைய மனுஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலையே. கர்த்தர் சொல்லுகின்றால் முதல் காரியம் உனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை நீ பார்க்க நீ பிரயாசப்படும். உன் கண்ணில் கிடக்கிறது என்னது? ஒரு துரும்பு இல்ல, கண்ணில் கிடக்கிறது பெரிய உத்தரம் கிடக்கு. பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டு மற்றவனை நீயும் நானும் குறை பேசுகிறது எப்படி? இன்னைக்கு யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே அதுல நிறைய விதமான சேனல்கள்ல சில பேர் வந்து ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதே அப்படியே வந்து சேனலே ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. எந்த இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் பேசுற தப்பு, இந்த ஒரு காரியம் குறைவு, இவன் இவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தப்பு, இவன் கண்ட தரிசனம் தப்பு, இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பாரியா முதல்ல. உனக்கு என்னென்ன விதமான தடை உன் வாழ்க்கையில் இருக்கு? நீ மற்றவனை நீ நியாயம் விசாரிக்க முன்பதாக உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய குறை என்ன? உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய தவறு என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாம என்னென்ன விதமான குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறது? உன் கண்கள் தெளிவாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ உன்னுடைய கண்களினால் பார்த்திருக்க முடியும். நீ மற்றவனுடைய கண்ணை பார்க்கிற, ஆனால் உன் கண்களிலே காணப்படக்கூடிய குறைவுகள் நிமித்தம் கர்த்தரை என்னுடைய கண்களினால் ஒரு முறை கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய உணர்வு கூட உன் வாழ்க்கையிலே இல்லையே. எத்தனை விதமான காரியங்களை நீயும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறப்பார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய மனுஷனைத்தான் கர்த்தராக தேவன் பாராட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்துல ஜனங்கள் நிறைய குறைவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை யாராகிலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இதை 10 மக்களுக்கு முன்னால போய் நீங்க இந்த ஒரு வார்த்தை பத்தி போய் எல்லா விதமான மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த மனுஷனுடைய குறைவு நிவர்த்தியாக்கப்படும்படிக்காய் அறையில உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர் செய்யக்கூடிய வாழ்க்கை, அவனுடைய செய்யக்கூடிய காரியம் ஒரு தப்பாத ஒரு காரியம் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆகவே இந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல ஊழியம் செய்யும்படிக்காக நான் ஜெபம் பண்ணு. இதை குறித்து 10-20 பேருக்கு நீ போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குற்றங்களை மன்னியாத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சு. நீ மற்றவனை என்னமாய் குற்றமாய் தீர்க்க ஆரம்பிக்கிறாயோ அதே குற்றத்தை நீ செய்கிறபடியினால் வரக்கூடிய தண்டனைக்கு நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு தெளிவு என் வாழ்க்கையில எதனால் ஆண்டவராக தேவனோடு கூட இசைந்து என்னால பயணம் பண்ண முடியல, எதனால் கர்த்தராக தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்க்கை வாழ முடியல, நிறைய நான் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா ஓடணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரையே சார்ந்து வாழணும் சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய தீர்மானத்துல வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன காரணம்? என்ன தடை இருக்கு? எனக்கும் கர்த்தருக்கும் இணைக்கப்பட முடியாத தடை என்ன இருக்கிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை சீர்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு மற்றவனை நீங்களும் நானும் குறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் பார்வை தெளிவற்ற பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டும்.
நம்முடைய குறைவை குறித்து கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் பேசும்போது லவோதிக்கேய சபையை பார்த்து அதான சொன்னாரு, நீ எல்லா விதமான காரியங்களிலும் மற்ற மனுஷனுடைய குறைவுகளை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிறாய். உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீ ஒரு காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட உன்னை பத்தி என்ன சொல்ற, ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறேன்னு சொல்ற, நான் தெளிவான பார்வையுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். நீ ஒரு காரியத்திற்கும் லாயக்கல்லாத ஒரு மனுஷன் என்பதை பற்றி உணர முடியாத குருடனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய் என்று கர்த்தர் லவோதிக்கேயை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை முதல் காரியம் உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பேச்சில் என்ன குறைவு இருக்கு, பார்வையில் என்ன குறைவு இருக்கு, சிந்தனையில் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய பிரயாசங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய நோக்கங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய எல்லா விதமான ஓட்டங்கள் என்ன குறைவு இருக்கிறது, எது கர்த்தராகிய தேவனோடு கூட என்னை இணைய விடாமல் தடுக்கக்கூடியதாய் விளங்கார். இப்படி நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது கடைசி காலம். தெளிந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு காலம். தெளிவற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் நான் சிக்கி விழுந்து போயிடும். நிறைய ஜனங்கள் சொல்ற மாதிரி கூட்டத்தோட போகும்போது நானும் சேர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் என்று அழைக்கப்படக்கூடியது ஒட்டு மொத்தமாய், அதாவது சில விதமான கட்சிக்காரர்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் கூடி உட்கார வச்சு சந்திக்கிறது இல்லை கர்த்தர். ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக கர்த்தர் சந்திப்பார். தனித்தனியாய் கர்த்தராக தேவனுடைய சந்திப்பை நீங்க ஃபேஸ் பண்ணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராக தேவன் கேள்வி கேட்பார். ஒவ்வொரு மனுஷத்தையும் பேசுவார். தனித்தனியாய் கர்த்தர் பேசுவார். அந்த அளவிற்கு நீங்கள் திராணி பெற்ற மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், பவுல் ஒரு தெளிவை பெற்றுட்டார். என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கிறதா என் வேலை என்பதை பற்றி அவர் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால அதையே அவர் தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதல் காரியம் சிந்தித்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவைகளை நோக்கி உங்கள் பயணங்களை நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான ஒரு நாளாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய தெளிவான நிலைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய தெளிவற்ற பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனை கட்டாயம் எல்லா ஜனமும் சந்திக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தராகிய தேவனை சந்திக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நாளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பயன்படுத்துவோம். இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சிட்டே ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் ஆக்கிட்டே ஆண்டவரே, இனியாகலும் என்னுடைய வாழ்க்கையின் நாளை நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான விதத்தில் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளமெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக்கப்படும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் மௌனமாயிராமல் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்.

கர்த்தருடைய வருகையை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகையின் நாள் எல்லா மக்களுக்கும் உரியது. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் சந்திக்க கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க, அவருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் உங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் உருவாக்கினது உண்டா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விளக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இன்றைக்காகலும் சீர்படுத்தப்படும்படிக்காக மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நான் இயங்க, வாழும் இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாக கர்த்தாவே மறு உலகத்திற்கு என்கின்ற பொக்கிஷங்களை சேர்க்க எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உன்மேல் மதில் போட்டு உன்னுடைய தேங்க்யூமை பாத எல்லா விதமான கட்டடங்களை ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்துவிடக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீரே. காலங்களை அறிய ஞானத்தை தாங்க, சூழ்நிலைகளை அறிய ஞானத்தை தாங்க, சத்ருவுக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு ஞானத்தை தாங்க சுவாமி. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தகுதியாய் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில எங்கள் நிலைகளை நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு, இனி ஒரு வாழ்க்கையினுடைய தருணம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். இனி ஒரு நேரத்தை கேட்டா கூட எங்களுக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லப்பா. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற நல்ல தெளிந்த வார்த்தை கர்த்தாவே அவர் பேசினது மாதிரி நாங்களும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மக்களாக எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அவைகளை பின்பற்றி ஓடி இலக்கை அடைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டியிருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல. இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
2: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உன் உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: என்ன தொடாத உன் ஏழத்தினத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
4: நான் பேரரசுகளை கட்டுனேன், அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம்.
6: என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இத வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
4: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
6: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
4: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
2: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
4: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
2: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
6: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்ச என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே நினைச்ச, இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு. அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க உடையும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார. பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை. மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.

ஓ மக்கள், நாடுகள், பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பு தரணும் வந்துவிட்டது. காலத்தின் திரை மூடப்பட்டுள்ளது. எல்லோரும் தங்களது நிலையான விதியை எதிர்கொள்ள படைத்தவரின் முன் நிற்க வேண்டும்.

ஓ மாசுபட்ட ஆன்மாவே, நீ ரட்சிப்பின் அருளை இகழ்ந்து விட்டாய். பாவத்தை விஷமுள்ள இரத்தம் போல குடித்து விட்டாய். இப்போது பரலோகத்தின் வாசல்கள் உனக்கு முன் மூடப்பட்டு விட்டன. வெறும் ஆழ்கடல் மட்டுமே திறந்திருக்கிறது, காத்திருக்கிறது. நீ முடிவில்லாத நெருப்பில் விடப் போகிறாய். அங்கு இருள் ஒருபோதும் மறையாது, அழுகை ஒருபோதும் நின்று விடாது.

0: நீ இருளை பின்தொடர்ந்தவன், இரக்கத்தை நிராகரித்தவன், மனமாறாம தீமையை விதைத்தவன், இன்று நிலையான நீதிதான் வந்துள்ளது. நீ நம்பிக்கையே இல்லாத அந்த ஆழ்கடலில் காலடி வைக்கும். நீதியின் நெருப்பு நீ மறைக்க முயன்ற செயல்களையே வெளிப்படுத்தும்.
1: பணம் எல்லாம் அங்கே இருக்குது,
2: யாரும் தெரிஞ்சுக்கொள்ளாதபடி பார்த்துவோம்.
3: நாம் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேலை? நான் ஏற்கனவே 2 மணி நேரமாக இங்க இருக்கேன்.
4: இது வெறுமனே முட்டாள்தனமா ஆச்சு. நான் விரைவில் கிளம்ப வேண்டியிருக்கலாம்.

மாசுபட்ட ஆன்மா. நீ பாவத்தை உன்னுள் உறிஞ்சிக்கிட்டாய், ஒருபோது சுத்தமாக முடியாத விஷம் போல. ஒரு காலத்தில் அருள் உன்னை காத்திருந்தது, ஆனா நீ முகம் திருப்பிவிட்ட. ஆகவே பரலோகத்தின் வாசல்கள் உன்முன் மூடப்படுகின்றன, விடியின அணைந்த விடியல் போல். அந்த ஆழ்கடல் மட்டும் திறந்திருக்கிறது, இருளுக்கு சொந்தமானவரை மீண்டும் தன் வசம் எடுத்துக் கொள்கிறது. நீ நீதியின் நெருப்பு எரியப்படுவாய், அங்கு எந்த ஒளியும் எட்ட முடியாது, மற்றும் இருளும் நித்தியத்தை அதிர வைக்கும் அழுகுரல்களும் மட்டுமே மீதம் இருக்கும்.

நீ ஒளிய காத்து வைத்தாய், இருளுக்கு முன்பாக தலை வணங்கவில்லை. ஆகவே உன்னை தேர்ந்தெடுத்தவரின் மகிமையில் நுழையவா. பரலோகம் ஒரு பிரகாசமான பொன்னான வாசல் போல் திறக்குது. உன்னை ஒருபோதும் மங்காத வாழ்வில் வரவேற்குது. அங்க சமாதானமோ மகிழ்ச்சியோ முடிவில்லாம இருக்கும்.

நன்றாக செய்தாய், நல்லும் விசுவாசமான பணியாளனே. நீ விசுவாசத்தை காத்து ஒளியில் நடந்தாய். வா, உன் ஆண்டவரின் மகிழ்ச்சியில் நுழைய. பரலோகம் தன் கரங்களை விரித்து உன்னை நித்திய வாழ்வில் அழைத்துச் செல்கிறது. அங்கு ஒவ்வொரு கண்ணீரும் மறைந்து நிரந்தரமான மகிமையும் சமாதானமும் மட்டுமே மீதம் இருக்கும்.

அழுத்தம் இல்லாமல் மெதுவாக சுவாசிக்கவும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கையுள்ளவனே, உன் பணி முடிந்துவிட்டது. உன் விசுவாசம் இறுதி வரை உறுதியாக காத்திருப்பட்டது. அவருடைய ராஜ்யத்தில் நுழை. அங்கு பரலோகத்தின் உழி உன்னை சுழந்து நித்திய மகிழ்ச்சி ஒரு முடிவில்லா பாடலை போல உன்னை வரவேற்கிறது.

0: அந்த ஆப்பிள்கள் எப்படி இருக்கணும்? ஆமா,
1: ஓ கடவுளே, அது என்னன்றதா? எனக்கு உதவுங்கள்.

இரவு நேரத்தின் அமைதிய யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டன. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்கள் இருந்தன. பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களின் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதிலில்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்துவிட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் முழுக, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இதை இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ளப் போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம் போல. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலி இடங்களை மட்டும் இல்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமடு. இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலக தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறது எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனா ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பெட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது, இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று தே டெஸ்பரட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வழியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனால் விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பதில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாகிறட்டுக. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புதல் குறித்து பேசியது. இது நம்பிக்கையற்ற இதயங்களை வென்றது. பலருக்கு அவர் மனித குலத்தின் ரட்சகராக தோன்றினார். பலவீனமான அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தன. முன்பு உயிர் பகைவராக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. ரிதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. ரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதியெதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை, வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள் அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகொட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிர கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தையை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியின் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும் வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம்.
வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்ல, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது. அதனாலதான் யாரு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும், ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனா வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையே அது கொண்டது, தேவனுடைய மகனின் மேல். இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே, நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லாதவர்களா நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானாலும் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்நாள் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பிரதமான காரியங்கள்லயும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லயும் அடிமையா இருக்காங்க, அப்படி வாழலாம். ஆனா கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமானா ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானாலும் வாழ்நாள் வாழ்ந்தா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோபான் சுவிசேஷம் 9:4.
1: பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது.
0: பாத்தீங்களா, ஒருவன் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுகிறது தான் சொல்றாரு, பகல் காலம் இருக்கு மட்டும் பிதாவின் அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனுக்கு கிரியச்சை கூட ராக்காலம் வருது. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போய் கைப்பற யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம சேவம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கர்த்தரு வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிளுக்கு தேடினாலும் பைபிள் கிடைக்காது, செபிக்கிற்கு ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயா சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்கள நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் செபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் செபிக்கலாமா, யார்ட்டையாவது கத்திரி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசல கூட ஒரு ஆறுதலா இருக்கும் நினைச்சா கிடைக்காது. ஆமோசில் வாசித்து பாருங்க, ஆமோசின் புஸ்தகம் 8:11.
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல.
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்.
0: கர்த்தருடைய வசனம் அல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்.
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று.
0: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம் ஆண்டு வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம், கத்துடி வார்த்தை கேட்க கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் சொல்றாரு. கத்துடி வாசனத்தை கேட்கணும் எங்கெல்லாம் போய் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கத்துடி வாசத்தை அப்படி புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
0: இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்ய பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தியில்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். மத்தேயு 25 புத்தியில்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல. வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கர்த்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவு தரணும் அறியேன். மத்தேயு சுவிசேஷம் 25:10 மாத்திரம் வாசிங்க. 10:11. நீங்க எல்லாரும் பைபிளை தயவு செய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தில்லாத கண்ணிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்துவிட்டார்.
0: ஆயத்தமாயிருந்தவர்கள்
1: அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடணும் நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது.
1: பின்பு
0: மற்ற கன்னிகைகளும் வந்து
1: ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்
0: உங்களை அறியேன் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: கன்னி அவங்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு மனசோம்னா கத்திர வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எவ்விடத்தரோ நீ என்ன உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நாளைக்கு போயிடாத வெடிக்கு நாட்கள் பொல்லாதான் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தணும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடையது இல்ல, நாளைக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துட்டு வரலாம் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எவ்வளோத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்லவங்க கிட்ட அது மாத்திரல கத்திர பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எவ்வளோத்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ என்ன இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எப்ரேயும் புஸ்தகம் 12:16 அந்த நாட்கள் அழுதாலும் கிடைக்காது, கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும்
0: ஒருவேளை போஜனத்துக்காக
1: தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
0: ஏனென்றால்
1: பிற்பாடு
0: அவன்
1: ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: ஆசீர்வாத

0: நின்று
1: ஆகவன் என்று
0: தள்ளப்பட்டதை அறிவீர்கள்,
1: தள்ளப்பட்டது அறிவீர்கள்.
0: அவன் கண்ணீர் விட்டு
1: கவலையோட
0: தேடியும்
1: கண்ணீர் விட்டாராம் கவலையோட தேடியும்
0: மனம் மாறுதலை காணாமல் போன
1: மனம் மாறுதலை காணாமல் போனார்கள். ஆமாறிமானவர்களே, இந்த காலத்தில் மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதல் காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்பல் காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். அதுதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம், 10:6.
0: இனி காலம் செல்லாது,
1: இனி என்ன செய்யாது, காலம் செல்லாது. எங்க வெள்ளம் வரும், எல்லா இடத்துலயும் வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் மத்திய 24 அதிகாரி வீட்டுல வாசித்து பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிக்கு கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
0: அவரை தேட காலமா இருக்கிறது.
1: இது என்ன காலம், இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும், நிறைய பேர் பாருங்க நிறைய காரியங்கள இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க சுத்தி பார்க்க போனோம் இங்க சுத்தி பார்க்க போனோம், காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறதும், அங்க சுத்தி பார்க்க போறதும், இங்க சுத்தி பாக்கறதும், நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் என்ன பண்ணிடுற, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்கங்க போறது இங்கங்க போறது இப்படி இருந்தா கர்த்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும் பொழுது கழிக்கிறதுக்காக, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ்ந்த நாட்கள் கிடையாது. கர்த்தரை தேடக்கூடிய காலம். என்ன காலம் சொல்லுங்க, கர்த்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 55:6.
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
0: அவரை தேடுங்கள்,
1: அவரை தேடுங்கள்.
0: அவர் சமீபமாயிருக்கையே,
1: அவர் சமீபமாயிருக்கையே
0: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
1: அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம், இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவர் நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக எதையோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனை நோண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனை நோண்டுறது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள். இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு, எல்லாம் நம்ம தேச மதத்துல உலகம் முழுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம், கர்த்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கர்த்தர் தேடுவோம். யோசா பார்த்து சொல்றாரு, வாசித்து பாருங்க 2:4. அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள்.
1: எது கூடினார்களா, சகாயம் தேட கூடினார்கள்.
0: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
1: அவர்கள்
0: கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம், கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு, சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். எண்டித்தீமியத்தின் புஸ்தகம் 3:1. இந்த கடைசி நாளுக்கு எப்படிப்பட்ட நாட்களா பாருங்க.
0: மேலும்
1: கடைசி நாட்களில்
0: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்
0: பணப்பிரியராயும்
1: பணப்பிரியராயும்

0: வீம்புக்காரராயும்
1: வீம்புக்காரர் நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது, பணம் சம்பாரிச்சா போதும், வீம்புக்காரராயும்
0: அகந்தை உள்ளவர்களாயும்
1: தூஷிக்கிறவர்களாயும்
0: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
1: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன் கீழ்படுப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க பாருங்க. தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும்
0: நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை
1: தரித்து
0: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
1: பலன் என்ன செஞ்சாங்களா, மறுதளிப்பவராய் இருப்பார்கள்.
0: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு,
1: கடைசி காலம். அதான் கடைசி காலம் எப்படி காலமா இருக்கும், கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அவசரம் எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுற வழிக்கு இது கற்ற தேடக்கூடிய காலம். ரெண்டு நாள் துவாசித்தோம், யோசா பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம், ரெண்டு நாளாக்குமே 24.
0: அப்படியே யூதாச்சனங்கள்
1: கர்த்தரிடத்திலே
0: சகாயம் தேட
1: கூடினார்கள்.
0: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா கர்த்தர், எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க கர்த்தர் எதுக்கு சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க, அதுல 13வது வசனம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 13வது வசனம்.
0: யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்,
1: பாத்தீங்களா, அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர் குழந்தைகளும்
0: அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
1: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, எதுக்கு நின்றாங்க, கர்த்தர தேட. பெஞ்சாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா, குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்க அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க, எல்லாம் கர்த்தர தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கோம், எல்லாம் குடும்பங்களும் எப்படி இருக்கும், யோசித்து பாருங்க இல்லைனா. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தர் தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது, தேவனை தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 9:10.
0: கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை,
1: உங்களை தேடுகிறவர்களை
0: நீர் கைவிடுகிறதில்லை.
1: யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார் சொன்னதுதான், வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒளிந்து போகாது, ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது இது என்ன காலம், யோவான் சுவிசேஷம் 4:21 வசனம்.
0: எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
1: எங்கும், எங்க வேணாலும் பிதா தொழுது கொள்ற காலம் வருகிறதுன்னு சொன்னாரு. இந்த காலம் இப்ப வந்துருச்சு, எங்க வேணாலும் பிதா தொழுது கொள்ளலாம், நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்ப தொழுது கொள்ளபடி காலம் இதுதான். எப்படி அவர் தொழுது கொள்ளணுமா, 29:2.
0: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை,
1: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை
0: அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது, நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பாத்துட்டு, பாட்டு பாடுறோம் எங்கேயோ பாத்துட்டு, ஒரு கடமைக்காக பாடக்கூடாது. அவர் என்ன சொல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்ட்டு மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம அவரை தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். 116 சங்கீதம் 17 வசனம்.
0: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி,
1: நான் உனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
1: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4 23 வசனம்.
0: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள்,
1: தொழுது கொள்கிறவர்கள்
0: பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
1: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க்கு லூசு விசேஷம் ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள சொல்றாரு பாருங்க. மார்க்கு லூசு விசேஷம் 7 6
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
0: இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணிறார்கள்.
1: அதான் முதல் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன செய்யறோம்? உதடுனால ஸ்தோத்திரம் சொல்றோம்.
0: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
1: நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவர் விட்டு தூரமா விலகி இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படி இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே, என் இருதயமோ உம்மை விட்டு விலகி தூரமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
0: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து,
1: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமா போதித்து, நிறைய இந்த செவப்புஸ்தம் அது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
0: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
1: வீணா என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? வீணான ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இருதயம் எங்கேயோ இருக்கும், யோசனை எங்கேயோ இருக்கும், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வராங்க யாரு வராங்க போறாங்கன்னு பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். எனக்கு ஆண்டவர் கேட்பேன், ஆண்டவர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படி காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரவச்சு முத கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நம்ம பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பண்ணி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும் உள்ளாடி இதயத்திலிருந்து. அதை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29 வசனம்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
1: மனப்பூர்வமா அதை செலுத்த வேண்டும். சொன்ன பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒரு இது வரணும், ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் நினைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தில கண்ணி நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது? தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியான் இருந்தாரு. புத்தில்லாத கண்ணியில என்ன இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலான்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? எவ்விட தர நான் உங்களை அறியே. அந்த கதைகள் யாரோ தள்ளப்படக்கூடாது. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அதுவும் சொல்லி தேடக்கூடிய காலம், அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும். வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் அன்று சொன்னார். பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனார் எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் வந்துருச்சு. பஞ்சங்கள் நெருப்புனால ஆபத்துகள், அது மாத்திரல்ல நெருப்புனால வெள்ளங்கள், சண்டை, நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தா இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4:14
0: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்.
1: ஆமா அருமையானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற இந்த காலத்துல மௌனமா துதிக்காம ஜெபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
0: யூதருக்கு சகாயமும்
1: ரட்சிப்பும்
0: வேறொரு இடத்திலிருந்து
1: நீ துதிக்கலினா ஜெபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்.
1: ஆமா, எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல அவங்களை, ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நல்லா நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல. நான் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிள் வந்து ஆண்டரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு, எங்க அம்மா இருந்தப்பரு நான் போனேன், எங்க அம்மா இருந்தப்பரு அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எஸ்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, இனிமே உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டு சொன்னாரு 139:9.
0: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம்
1: என்ன செய்ய பிடிக்கும். ஆண்டு வாக்கு தான் அப்பலே எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆண்டு சொல்லிட்டு போயிட்டேன், ஆண்டவரே எப்படி இனிமேல் அறிஞ்சு கொள்ள முடியும், இனிமேல் தெரிய முடியாது, நம்ம என்ன செய்யலாம், பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தோம். ஆனால் ஆண்டு இந்த வார்த்தை வந்து, நான் எங்க ஊர்லேருந்து சென்னைக்கு போறப்ப, எங்க அம்மா இருந்துட்டாங்க சென்னைக்கு போறப்ப, இந்த வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. அது போனா சென்னையில போனாலும் எங்க சித்தி மகா எங்களை என்ன வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு போனாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் என்னை விடவே இல்லை. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஆண்டு நான் தூரமா போனாலும் கர்த்தர் என்னை தேடி தேடி வந்தாரு. அல்லேலூயா. நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்தர் 4:14
0: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்.
1: நம்மளே வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போட்டு வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்
0: யூதருக்கு சகாயமும்
1: ரட்சிப்பும்
0: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
1: நீங்க நானும் சொல்லாட்ட கர்த்தர் செஞ்சிரு, கர்த்தர் எப்படியே சொல்ல வச்சிருவாரு, வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியாக இருக்கும்படி
0: உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே.
1: எத்தனை பேர் கிடைக்கல. நமக்கு இயேசுக்கு அறியக்கூடிய பாக்கியம் எல்லாம் அல்ல, ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேறு வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துடுவார். யார் மூலமா அது, ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா, பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம துதிக்காம தேவனை ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலவரி கொடுத்துருவாரு. நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும், ரட்சிப்பை பத்தி சொல்லணும், கர்த்தர் சகாயம் பண்றாரு சொல்லணும். சொல்லுனா கர்த்தர் வேற வழி யாருக்கு வேணாலும் கொடுத்துருவாரு, எப்படி வேணாலும் அவர் கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்காது. அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள். மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் மாத்திருக்கலாமே, அது யாருக்கு தெரியும். நாட்கள் பேசி பண்ணிடக்கூடாது. ஆனா நமக்கு வாஞ்சி வேணும். அப்ப நாங்க ஆண்டுட்டு அழுதுட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு உமை பேச்சு சொல்லணுமே, எல்லாருக்கும் சொல்லணும், எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது, உமை பேச்சு சொல்லணும் அப்படின்னா கேட்டே இருப்பேன். ஆனா சொல்லணும், என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது. ஆனா கேட்பேன், தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும், சும்மாலாம் தர மாட்டாரு. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார். நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் அடிவடி புஸ்தகம் 18:9
0: ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு.
1: நீ பயப்படாமல் பேசு, பயப்படாத, அப்படித்தான் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம் வரும். நீ பயப்படாம பேசு,
0: மௌனமா இராதே,
1: மௌனமா இராத, மௌனமா இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் பத்தி பேசு. நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். மௌனமாயிராத, மௌனமாயிராத, பயப்படாம பேசு. 10
0: நான் உன்னோட கூட இருக்கிறேன்.
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கிறார்? நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும்
0: உன்மேல் கை போடுவதில்லை.
1: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க, உன் மேல என்ன செய்ய மாட்டாங்க, கை போடவே முடியாது. நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும். சொல்லாம இருக்க முடியாது. அதுதாங்க சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 66:16
0: தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க, நான் என் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன். வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பாத்தீங்களா, கத்துக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன். எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே இல்ல, ஆனா கத்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்றார், கட்டாயம் நான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். என் ஆத்மாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். அவர் எனக்கு போதுமானவா இருக்காரு, எந்த குறை இல்லாம நடத்துறாரு, அத நான் சொல்லிதான் ஆகணும். கத்தர் செய்த நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 68:34
0: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது.
1: கர்த்தருடைய வல்லமை, யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிர. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாகும். அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனர், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்ல, கத்து சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கணும் தேவன். நம்ம வியாதி சுகமாக்க முடியாது அவரால், லேசான காரியம். அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க, அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசவம் பண்ணுங்க. பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமையை பிரசவம் பண்ணுங்க. வானத்தை உண்டாக்கிற உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்ல, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல, அவர் வானத்தை உண்டாக்கிற கட்டாயம் சுகமாக்குற. இயேசு கூப்பிடுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு தேடி பாருங்க, சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 86:13 சங்கீத புஸ்தகம் 86:13
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது.
0: என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
1: பாத்தீங்களா, ஆத்துமா எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு, நம்மள தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தீர். அத நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்ன தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்த பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன்னு இச்சை இருக்கு, நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போன இச்சை இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு பாவஞ்ச, எவ்வளவு வழி தப்பி அழைஞ்ச, என கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார். சொல்லுங்க எல்லாருக்கும் கர்த்தர் பத்தி சொல்லுங்க. கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டவர் ரட்சித்துருவார். நம்ம கொடுத்த பாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்ட பவனம் வந்தா யாரை கொண்டா ரட்சித்துருவாரு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் செய்வாரு, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக 1 யோவான் 2:18
0: பிள்ளைகளே,
1: பிள்ளைகளே,
0: இது கடைசி காலமாய் இருக்கிறது.
1: கடைசி காலம், இது என்ன காலம்? இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலம் இருக்குது? கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சபை குடிவரத விட்டுறக்கூடாது. சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. சபை குடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுருவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம்? கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்படித்தான வாஸ்தோ 2 தீமோத்தேயு 3:1
0: மேலும்
1: மேலும்
0: கடைசி நாட்களில்,
1: கடைசி நாட்களில்
0: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம் இது? கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது? சபை கொடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றதில்ல, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பெரிய இருக்கலாம் வர்றதில்ல. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும்? துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்து வைக்கணும்? பொக்கிச எங்க சேர்த்து வைக்கணும்? வாசித்து பாருங்க, மத்தவளின் சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க. ஜெபத்துக்கு வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்காக, வேலை வேலை, படிப்பு படிப்பு, அதைத்தான் நினைக்கிறோம். கத்து வரும்போது என்ன செய்ய முடியும்? பாருங்க,
0: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: இங்கே பூச்சியும் துருவும்,
1: உங்க பூச்சியும் திரும்பும்,
0: அவைகளை கெடுக்கும்,
1: அவைகளை கெடுக்கும்.
0: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்,
1: திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
0: பரலோகத்திலே,
1: பரலோகத்திலே
0: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
1: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில். எங்க நிறைய பேர் சபை கூடி சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
0: அங்கே பூச்சியாவது,
1: அங்கே பூச்சியாவது,
0: துருவாவது,
1: துருவாவது,
0: கெடுக்கிறதும் இல்லை,
1: கெடுக்கிறதும் இல்லை.
0: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
1: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்ல. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் இங்க சொல்ற சபைக்கு கூடி வர்றது என்ன செஞ்சிடாதீங்க? விட்டு விடாதீங்க. எப்படின் புஸ்தகம் 10:25
0: சபை கூடி வருதலை,
1: சபை கூடி வருது,
0: சிலர் விட்டு விடுகிறது போல,
1: சில விட்டு விடுது போல,
0: நாமும் விட்டு விடாமல்,
1: நாமும் விட்டு விடாமல்
0: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
1: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சந்தா முக்கியம் போயிடுவாங்க. எங்க இன்னைக்கு கல்யாணம் இருந்துச்சா, நாங்க போயிட்டோம். எத்தனை பேர் சாக்கு போக சொல்றோம்? அங்க இன்னைக்கு பங்கன் வீடு திறந்தாங்க, வீடு போயிட்டோம். எத்தனை பேர் சாக்கு போக சொல்றோம்? கத்து சொல்றாரு, வாசி பண்ணவருக்கு
0: சபை கூடி வருதலை,
1: சபை கூடி வருதலை,
0: சிலர் விட்டு விடுகிறது போல,
1: சிலர் விட்டு விடுவது போல,
0: நாமும் விட்டு விடாமல்,
1: நாமும் விட்டு விடாமல்
0: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
1: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதா முக்கியம்.
0: நாளானது,
1: நாளானது
0: சமீபித்து வருகிறது.
1: நாள் இப்ப என்ன எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகை நாளுக்கு சமீபித்து வருகிறது.
0: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
1: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்குங்க தானே. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பசி, அது மாத்திரல்ல, எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிராதம்.
0: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
1: அவ்வளவாய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாராம் சர்ச்சைக்கு போறத. வாசித்து பாருங்க, வழக்கமா வச்சிருந்தாராம். லூக்கான் சுவிசேஷம் 4:16
0: தாம் வளர்ந்த ஊராகிய,
1: தாம் வளர்ந்த ஊராகிய
0: நாசிரியத்துக்கு அவர் வந்து,
1: நாசிரியத்துக்கு அவர் வந்து
0: தம்முடைய வழக்கத்தின்படியே,
1: தம்முடைய வழக்கத்தின்படியே
0: ஓய்வு நாளில்,
1: ஓய்வு நாளில்
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
0: வாசிக்க எழுந்து நின்றார்.
1: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிறத வைக்க போடுறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்றாச்சு, வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வர்றோம்? இன்னைக்கு பங்கனுங்க அங்க போயிட்டோம், இன்னைக்கு வீடு திறந்தாங்களா அங்க போயிட்டோம், நீ பங்கன் பிறந்த நாள் அங்க போயிட்டோம். கத்திரிக்கடி வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன் கத்திரா ஏசுகிறதோட தான் நித்தி நித்தி காலமா வாழ போறோம். அதுதான் அவருதான் முக்கியம், அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. இப்ப ரெண்டாவது தான் வரல, கல்யாணத்துக்கு போயிட்டோம், இன்னைக்கு எங்க வரல, எத்தனை பேர் அப்படி போயிடுறோம். அருமையான சகோதரி சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம், இனிமேல் கத்தர் சொன்னாரு அவை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? அபுக்கு 2:20
0: கர்த்தரோவென்றால்,
1: கர்த்தரோ என்றால்
0: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில். உங்களை வந்து பாப்பாரு, உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பாரு, உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு. வாயிலும் சொல்லி பறக்கிற மாதிரி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சபை கொடுறது யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துல ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் கர்த்தர் தேடத்தக்க காலம், ரெண்டாவது என்ன காலம், அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம், அவரை பத்தி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம், நான்காவது என்ன காலம், கடைசி காலம், கொடிய காலம். சபை குடியது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார, பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம், வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவரை மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தர் எங்க இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சை நம்ம கூடி வர யாரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க. எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: ஆம், கர்த்தர் சொன்னார், நாட்கள் புல்லாதவில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம், இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை, காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து 4 விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுகிறதே தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். ரெண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பள்ளியிட்டு உதறிலிருந்து உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. பிரைஸ் காட், அவரை தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்ததை சொல்லுவேன், தேவன் வல்லமை பற்றி சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட், தேவன் நம் ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன? சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம், நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நாம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்ப இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆம் ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது ஆண்டவர். ஆகாதவன் தள்ளப்பட்டான். அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என் எண்ணெய் கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ தெரியே என் அறியன்னு சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க உத்தட்டினா நல்ல உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அது அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை ஆத்மாவுக்கு இறங்கி எங்களை பாதாளத்திலும் தப்புவித்ததை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமது அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
1: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அப்படி வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா. உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ள நம்பி இருக்க உமோ சார்ந்து வாழ மூடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருபை தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாதான் மக்கள் மனம் திரும்பணும். குணப்படாத மக்கள் குணப்படணும். உண்மை அண்டிக் கொள்ளணும். உமோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவரே. மந்திரம் செவனைகள் பெல்லிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தை உடை தெரிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாருன்னு சொன்னீர் ஆண்டவரே. பரலோக ராஜாவே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கவலைப்படுற மக்களுடைய கவலைகளா மாறணும். அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவரே. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா. நாங்க உங்க கூட தானப்பா யூக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவரே. யூக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவரே. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் சப்பா, கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா, அமை ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலும் துதியிலும் பெருக கிருபை தாரு. உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, அமை துதிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்தில் சமானம் வேணும் ஐயா. உள்ளத்தில் சமானம் வேணும். குடும்பத்தில் சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாவிய நாசரேனாக இயேசுக்கு திரும்பத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்கள் ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்தக பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. கையின் கீழே உறுதிப்படுத்துங்க. தேவனே, பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்தி கற்றுக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசுபான் நாமத்தில் மிகுந்த மன தலைமையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
3: பெண்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்க? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனா உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீற்று தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக், இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியதுதான். இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில்லை போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையில் இருந்து அல்ல.
0: வாங்க, பாதுகாப்பாக இருக்கலாம்.
1: தயவு செய்து பார்க்கலாம்.

தெளிவாக சொல்கிறேன், உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணரக்கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது, நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும், அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல், எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வே? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேல அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஈரன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்க போகின்றன.

0: ஆம் ஆம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் இடவில்லை. இது சாத்தியமில்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்குது.
0: இல்ல என்ன,

0: இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உங்க பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். பெரிய
1: அங்கிருந்து வெளியே வா.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்கே நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கக்கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேலி ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழிக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர். ஆனா உள்ளக தகவல்கள்
2: வெளிப்படுத்துகின்றன.
1: எப்பாவது எதற்காக மிகவும் நம்பகமான மற்றும் சமீபத்திய தகவல்கள். நான் பக் வில்லியம்ஸ்.
3: அம்மா, என் கள்ள புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா.
2: வேண்டாம் நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெறமாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
4: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி. தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
2: உன் வேலைய பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு.
4: அந்த இப்பதான் கூப்பிட்டாங்க. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்?
2: ராணியின் பிறந்த நாள் விருந்த என்ன செய்வது?
4: ராண்டிக்கு நான் பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
2: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.
4: அதுலதான் அதிகமா ஆசைப்படாத. இப்படி எல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்?
2: ஞாயிறு பள்ளி. ஆனா இப்போ நீ உள்ள போகணும்.
4: அந்த ஹெல்மெட் வாங்கணும்னா போகணும்.
2: நிச்சயமா, அப்படியே கலியா.
4: ஹேய் ஹேய், நான் 3 நாள்ல திரும்பி வருவேன், சரியான சாய்.
2: சரியா,
4: பிரச்சனை எதுவும் இல்ல. வழக்கம்,
2: இத பத்தி பேசணும்.
4: வசம் இல்ல, இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
2: உனக்கு இருக்குது, நீ இல்லன்னு சொன்னலாம்.
4: நான் பனிபுரியும் நிலுவனோ கதவு மடி. ஆமா, வருகிறது.
3: என்ன
4: பிறந்த நாள் பையன், எப்படி இருக்க?
2: ப்ரூஸ் ஜென்னாங்க.
5: ஓ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நன்றி, பண்ட வீட்டுக்குள் எரியாதவன்.
6: அப்புறம் பாட்டலாம் ரமி.
7: போடு,
2: அத உள்ள போடு. ஏறு, நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
6: மக்கள் இன்னும் பறக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை கூட ப்ரூஸ் மன்னிக்கும்.
2: நான் என்ன பண்ண?
6: இன்னும் சில நாள்ல சந்திப்போம், சரியா?
7: சரி.
6: ஆமா, நானும் அதே மாதிரி.
2: அப்பா, நீ எங்க போற?
6: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னத கேட்டாயே, நான் வேலைக்கு போறோம்.
2: அப்புறம் ரெமி அண்ட
6: உன் பைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது.
2: தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்வு இருக்கு, நான் கிளம்புறேன்.
6: நானும் ஒரு விமானம் பிடிக்கலாம், அத வேலைன்னு சொல்லுவாங்க. உண்மையான உலகத்திற்கு வரவேற்க. உன் அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன். ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
2: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
6: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
2: அவங்களும் வற்புறுத்துறாங்க. ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க, சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்க, அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
6: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
2: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
6: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே,
2: உங்க பையனை பாதுகாப்பா இருக்கட்டும்.
7: அப்பா அவர்களே,

0: Sigre? Williams?
1: Dan.
2: Vardinger.
1: Benry. வணக்கம்.
3: பக்கு ரெக்கார்டன், வானத்திலிருந்து அந்த விமானங்கள் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: பிரேர்க்கு நீ என்ன பேசுற?
3: இப்படி திறந்த நிலையில பேச முடியாது. எப்போதும் சந்திக்கிற இடத்துக்களா?

0: பக், உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியாலே, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அது கௌத்ரா, நான் அந்த கோப்பைய வாழ்நிக்க அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ரோசன்ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்க், நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன்ஸ்வைக், அந்த சூத்திரம் வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு.
1: அந்த தாக்குதல்
0: பொறுக்கிக்க வெடிச்சிட்டாங்க, அந்த விமானம் வெடிக்குது. பாத்தியா? வா, இப்ப எல்லாமே எல்லாமே எல்லாமே எல்லாமே சேர்ந்து வருது. நான் பாக்குறேன். ஏனென்றா ஆரம்பத்தில் இருந்தே இதையெல்லாம் அவர்கள் தான் பின்னணியில இருந்தாங்க. ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதையெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க, ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன்ஸ்வைக் விடு
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன், நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முடுக்கவோ, ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது, அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன? யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாததா ஆக போகுது. இதோ இதப்பா, அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண.
1: அது என்ன?
0: எல்லாமே கௌத்ரானின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து முடியாது. நீ இத வச்சு கண்டு பிடிபடுவது ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவோம்?
0: என்எஸ்ஏ, சிஐஏ, மோசாட் எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியம், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோர்னும் ஸ்டோன் ஆகிலே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இத செய்ய போறனே.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அத நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: இங்க கையெழுத்து போட முடியுமா? வில்லியம் சார், அங்கே இருக்கவே ஒரு கனவு கொடுமை மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதையை பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி. அமீர் ஹமார், தேமேஷ் அரசோஸ். அவர் என்ன சொல்றார்?
3: வோ இம்ஷன் யத் ஹாப்ரிட் ஷெவாஷா மீன்.
0: எனக்கு தெரியாது இல்ல, இது எப்படி மொழி மாதிரி ஒலித்ததே.
1: இல்ல, நான் அங்கே இருந்தேன். நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலம்னா.
3: அந்த வெடிப்புகள் எல்லாம் நடக்கும் போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
4: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?

0: எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
1: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
0: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது. விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள். வாச்செல்லாம் எனக்கு நீ தேவை. ஐவி ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
2: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபில பக்கமாக பார்க்க உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
3: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
2: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழி நடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
3: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
2: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதியை நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
3: ஆம், நிச்சயமாக.
2: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வெக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
3: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாகும். அவர் மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்.
2: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
3: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதான் தெரியவில்லை.
2: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
3: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
2: மேலும் ரோசன்ஸ்வெக் யாரை நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள் நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனசாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலையை நான் பாக்குறேன்.
3: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
4: கோத்ரன்,
2: நீங்க சாதிப்பீங்க. நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அத நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த உலிவ்களையே எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவலப்படம் என்ன? நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெர்டன் தன் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும். அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிச்சு விட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்கள் ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களி?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம?
2: நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை இருக்க போகிறேன். இன்று இரவு தான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்ற வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: என்ன

0: இத பத்தி எனக்கு எப்போது சொல்ல போனீங்க?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதிலிருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்னை இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
0: அம்மா, எல்லாம் சரியா?
3: அடே, என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
0: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
0: சரி, கண்டிப்பாக.
3: இதையும் எடுத்துக்கொடு.
0: அம்மா,
3: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவே.
1: கண்ணே, நீ குழந்தைங்கள பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க? என் குழந்தைங்க எங்க?

0: இங்கேயும் கொடுமைங்க. என் குழந்தைகளை காணவில்லை.
1: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: Ei, nada cadê?
1: இது சரியான நேரத்துல வந்தது.
2: ஜே மக்கள் காணாம போயிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
1: ஆட்டி, இது ஒரு பெரிய விமானம். மக்கள் லெவல்ல இருக்கறான்.
2: நான் சொல்றேன், அவர்கள் இங்க இல்ல. அவர்கள் எங்கோ இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
1: நான் உடனே வந்து சேர.
2: நான் பைத்தியக்காரன் இல்ல. போய் உய தேட.
1: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க. தாடியை எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி அனுப்பாரு. இங்கிருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்திலிருந்து இறங்க போகிறேன்.
3: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்லை. சற்று அமைதியாக இருங்க, சற்று அமைதியா இருங்க. சரியா, நீங்க நன்றாக இருப்பீங்க.
1: என்ன நடக்குது கேப்டன்?
0: எனக்கு தெரியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள்.
2: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
3: டிரைவர் அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
2: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க
3: டிரைவர். அங்க

0: இல்ல இல்ல, தயவு செய்து செய்யாதீர்கள்.
1: என்ன நடக்குது, என்ன நடக்குது?
0: நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் கார்ல இருந்த சீட்ல இருந்து மறைஞ்சு விட்டான். ஆனா அவன் அவட அங்கே மூட முடியாது,
2: அவன் நடக்க கூட முடியாது.
0: தயவு தயவு செய்து, யாரும் எனக்கு உதவவில்லை. தயவு என் குழந்தை யாராவது
3: தயவு செய்து, யாரும் எனக்கு உதவவில்லை.
0: என் காரு,
1: காத்திருங்கள்.
4: அவர்களது இருக்கைகளுக்கு திரும்ப வைக்கணும். அவசர நடவடிக்கைகளை தூருங்க.
5: அவர்களுக்கு தெரியாது. உடனே வர.
6: அந்த
5: நான் சொன்ன இப்பதே செய்.
4: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முகமுடிவாளி என்ன?

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: வேணே டேய், என்ன நடக்குது?
2: கான்கார்ட் 2701 உங்களுக்கும் பயணிகள் காணவில்லைன்னு நினைக்கிறேன்.
1: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது? நான்
2: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
1: நீங்க
2: குவார்த்தியல் வரலி வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலையும் கீழே விழுந்துருங்க.
1: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: லாபா வாங்கிப்பா.
1: எல்லா லைனங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யாமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்துல உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா,
2: இந்த நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
3: 200 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
4: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: போடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
4: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: தயவு செய்து
4: மணிக்கோ
2: ரெட்டு வா.
4: நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
5: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி விடுந்த.
0: ஐவி யுதுடா, உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்டனை கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
4: பேசு. வார்த்தைகள் கவனமா இரு.
2: கேப்டன், கேப்டன், நான் நியூயார்க் போகணும். இது ஒரு அவசரம்.
6: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: நீங்க புரியவில்லை. பாருங்க, நான் நியூயார்க்கு போனா சில பதில்கள் கிடைக்கும்.
6: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
6: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம்.
6: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
7: இது ராணுவ கைது.
4: பின்னால் நில்.

0: Aidin. Amin. Vemi. Aidin.
1: ஹாய் அம்மா. டாண்டா, நான் பார்ட்டிக்கு வர முடியாதக்கு மன்னிப்பு கேட்கவே வந்தேன். பொருள்
0: போய் வேமி மன்னிண்ட.

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
2: எல்லா குடிமக்களும் தங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும்.

0: 20 000. Mamá. Remy. Papá. Papá.
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்திக்கொண்டு அடித்துக்கொண்டு உள்ளே இழுத்துவா.

0: 안개비처럼 나만하다. என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
1: நீ அந்த குடுவையால என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
0: என்ன மறக்கிறது? என் அம்மா, சகோதரர்.
1: நீ குளோய் தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
0: என் அம்மா மற்றும் மீகா, அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
1: நான் அறிவேன்.
0: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது. இது ஒரு கனவு கொலையா இருக்கிறது.
1: அப்பா எப்படி இருக்காரு?
0: அவர் மேல களைப்பா மயஞ்சு விழுந்திருக்கிறார்.
1: பரவாயில்ல, சரிடா.
0: இல்ல, இது சரியில்லை.
1: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்குக்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
0: அவர் ஒரு தனியார் விமானி.
1: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
0: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லியே.
1: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா. நான்
0: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன். ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
1: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரமல் உள்ளன.
1: 25000.
3: 48
1: மணி நேரம்.
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கென். அவரே திரு ஜியன்.
0: ஆமா ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா. அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீர், அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதியை மறந்து விடாதீர்கள். அது
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி.
4: நீங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
5: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை. இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள். பொருளை மழைவு செய்யுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
0: மாத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல ஒருவா பைபிள்ல இருந்து நல்ல ஒன்ன மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்று இருக்காங்க. ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு. ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம். மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா? இன்னும் பலர் காணாமல் போவார்களா? இதிலிருந்து எப்படி தப்பிப்பது?
5: ஒரே காரணம் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது. அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்.
5: என்ன?

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவள கேலி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேலி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்த?
1: நீ வீட்டுல இருந்தானா அவ சந்தோஷமா இருந்தா?
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

ஓ ஆண்டவரே, ஓ கடவுளே, நான் எவ்வளவு போலி மனித, அனைவரும் அதை நம்பிட்டானே.

நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த மற்றும் நான் நன்றாக செய்த. ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓக் அரைவுடே. இப்பொழுதே உன் முன்னால் உறக்கம் முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு. நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார். என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம், நான் பாஸ்டர் வெனன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் விலேஜ் சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டா என்ற நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
2: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ரிக் இதை எப்படி வாங்கினா?
3: இதுல என்ன இருக்கு?
2: இந்த எழுத்துக்கண்
3: BAN 7.
1: ஏதோ ஒரு குறியீடு போல இருக்கு. அது என்ன?
2: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம். இது ஒரு அதிசயம். எல்லாமே சரியா பொருந்துகிறது.
4: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ. பிறப்புகள் தளங்குகிற இத சாத்தியமாக்கியது நீவா?
2: ஆம் என் நண்பா. இப்ப நாமெல்லாம் தயார். என்ன என்ன ஆயிடுச்சு? அது
4: இது முடியாது. நம்ம சுற்று எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
2: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க. நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றத சாதிக்க முடியும்.
3: எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
3: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரி குவிமாடா, யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
5: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
2: சர்வதேச வங்கியாளர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா?
5: பணத்தை பின்தொடருங்க கண்ணே.
6: போய் அன்பே, நான் உன்னிடம் பேச வேண்டும். அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
7: என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
6: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். பெண்ணே, தயவு செய்து.
7: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவிருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
6: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொல்ந்தார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்களுக்கு.
8: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
6: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
9: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
7: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
9: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
7: அவன் நல்ல மனது. நன்றி.
9: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: இடி வடக்கோ, நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன்.
2: உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
0: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவிய மகனும்
2: மிகவும் வருந்துகிறேன்.
0: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் ஐயனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான்.
2: நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்
0: அடிமா இல்ல
1: நீங்க வேண்டாம்.
0: நானும் தயவு செய்து
2: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்தே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகவில்லை. புதியதாக தொடர்ந்துங்க.
1: நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும்லோ, அது எனக்கு புரிகிறது.
0: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின, நான் ஐரினாவ வார்த்தைய கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னது சலிதா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
0: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
0: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல, இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
2: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
0: ஹாட்டி, தயவு செய்வே.
1: ஹாட்டி
0: வீரே, ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற வளர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வாழ மாட்டேன். நான் வாழ
0: மாட்டேன். கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுக்கு என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: ஏ பாக், இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப கொள்ள இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டள இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
4: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
6: ஹலோ ஹேபக்.
4: ஆலன், நீ எங்க இருக்க?
6: சிக்காகோல இருந்து விமான நிலையம் போற?
4: சிக்காகோவா? ஆமா. இல்ல,
6: என்ன
4: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
6: சரி, நான்
4: லேன்ல இருந்து கூப்பிடா.
6: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிடு.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருதுகோள் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிரியக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் ட்ரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகுளும் கோத்ரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்லையா மச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: பத்து பயனில்லா நிலப்பகுதியாங்க.
2: ஆமா.
1: ரோசன் சகின் சூத்திரா அதுதான். அவங்க கார்பேத்தியாவை ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்துட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹை அங்கதான் கேப்பார்.
2: இல்ல பக்கு, நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
3: நீங்க மட்டும்தான்.
0: ஆட்டிக்கு டாலர் தருவீங்களோ? ஒரு டாலர் மட்டும்தான்.
4: சரி சரி சரி, இல்ல ஒரு டாலர் மட்டும் கொடுத்தா உனக்கு எதுவும் ஆகாது.
1: சரி சரி, என்னிடம் கொஞ்சம் சில்லறை இருக்கு.
4: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
1: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.
4: அதை

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாது, நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும். வான்ஹேம்
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்திப்பிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டு போமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்றீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
7: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
2: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அத உட்பட எசேக்கியேல் 38
7: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
2: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேலை வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அற்புதமா? அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
7: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
2: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
7: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
2: இது தானியே வேறு ராப்சர், காணாம போனவர்கள். இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யா மாதிரி தெரியல.
7: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்கா?
2: என்ன
7: ஸ்டோன்கால், இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
2: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
7: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
7: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வதை கவனமா கேள். இதுல எந்த சந்தேகமும் வேண்டா. இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன்.
7: ஆனா அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
2: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
7: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
2: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
7: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உட்காந்தே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
8: பக், 1 நிமிஷம் இரு.
9: நீ
10: என்ன?
11: இல்ல, முடியாது. சரியா, நான் ஐநாவுக்கு போய் ஐனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
2: 1 நிமிஷம் இது. நீ எப்படி அவனை எச்சரிக்கை போற? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவாய் என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்துன்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். நீ அவரை உணர முடியும்.
7: உன் மனசை தேவன் இழுத்து கொண்டு வர்றதுன்னு உணர முடியும்.
9: அவரை புறக்கணிக்காத,

0: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்கள் கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. நிக்கோலே கார்பேதியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேதியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
1: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
2: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
3: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு
4: யான அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது.
5: ஐயா, மிஸ்டர் வில்லியம்ஸ் நான் நேரில் அழைத்து செய்யுங்க. நான்
2: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
6: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
2: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
6: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மனிதர். இது சரியான இடம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருவருக்கும்
7: உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியல.
8: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருன. தயவு செய்து உட்காருங்க.
7: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
9: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
8: நீங்க பாக்குறீங்களா, ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
7: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
8: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன்கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
2: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும். இது உண்மையா?
7: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிகோலே,
2: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
8: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
2: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
8: ஐயா, அவர்கள் கொலகாலத்தில்
2: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாம்,
10: இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
8: உங்களுக்கு திரு கார்பேதியா
0: செய்யுங்க.
2: அவ்வளவு பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவோ, அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிங்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூலக்கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்?
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேர தயார் ஐயாக,
4: நாம் வரலாற்றை மாற்றுவோம்.
2: நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தானே இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?

0: Non è necessario. Buoni chiamò.
1: Mingal nala mangi il crigala.
2: Anbe, mi nala mangi il craga.
3: Nauda via chavanazo on ergere. Avaravale ali par e neither parkere.
2: Nandraga or ulme tana gave candubikiveno.
3: Yanakaterio? Na yedata se yamuri manasa padre.
2: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதா? ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை.
2: இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கறேன்.
3: எனக்கு ஊழிய காணங்கடை.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்ன ஒரு நம்பிக்கையாளராக்க, என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாரீங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதியை காண்பீர்கள். கவலைப்பட வேண்டாம், குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகினிடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லது, வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும், தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
2: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
3: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவன்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும் உண்மை. நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும். ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமருவான், உலகமெங்கும் தானே தேவன்னு அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
2: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது, அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
3: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
2: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள் சொல். ஜமதன், இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
2: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில் சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
3: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல, நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டலஸ்?
4: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர்.
4: ஆமா ஐயா, நான்
1: உங்களை தான் நினைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
2: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய் நிக்கோலை?
1: உட்கார.
3: பாருங்க, நாமன்னா நாம எல்லாம் ஒரே விஷயத்தை விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் நினைப்பேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
5: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
6: யாராவது இதை நிறுத்தாம இல்லோம்.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜொனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
5: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் நெருங்கிய நண்பர் திரு காட்வின குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கவுத்ரோன் பற்றி ஜிஎன்னுக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்து விடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால். எவ்வளவு துயரமானது? மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
3: யாரும் அசையாது இல்ல.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்.
8: ஓ இல்ல
1: இல்ல. ஜொனத்தன்,
3: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: உடனே பின்னால் செல்லுங்க.
6: நீ என்ன பார்த்தா?
5: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
8: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
6: நான் நிக்கோலே. நிக்கோலே பக்லேண்ணா?
8: ஓ, அந்த ஏழை மகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார். அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
7: பக், பக், நீ நலமாக இருக்கிறாயா?
6: ஹாட்டி, இத நம்ப முடியாத விஷயம்.
7: தெரியும், இது பயங்கரமானவர், மிகவும் துயரமானது. ஏன்ஸ்டான் அந்த துப்பாக்கிய பிடிக்கிறவா?
6: ஹாட்டி, ஹாட்டி, நீ மிகவும்
7: தெரியும் சிறப்பான. நீங்க நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள. அவர் ஒரு சிறந்த மனிதர்.
6: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வழிகாட்டல் இல்லாத உலகில் கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டியே கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றா இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

எங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன். பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன். அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வலை, ஜெப வலை, ஆராதனை வலை, தியான வலை முழுவதும் நீரே பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோமாப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபர் குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்.
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
3: மகிமையுள்ள சபையாக
1: அதை
3: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாமல் இருப்பதற்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியே வேணாலும் எறவ வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படி இல்லை. கரை தர பல ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Yes, the Lord wants to be the church must be blameless and holy.
1: கர்த்தர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: The Lord give himself for ourselves.
1: நம்ம கரை இல்லாம பழை இல்லாம பரிசுத்தமா வாழ்றது தான் நம்ம சபை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord have a will that we must to live a spotless and wrinkleless and blameless life.
1: நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not walk according to our own wish and will.
1: ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord gave himself for our sakes.
1: எதுக்கு தெரியுமா?
2: For what you do you know?
1: அப்போஸ்தலர் புத்தகம் 20 அதிகாரம் 28 வசனம்.
2: Acts 20:28.
1: ஆகையால்
3: உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
1: நம்மளை எப்படி மீட்டாரா? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
3: சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி
1: உங்களை
3: கண்காணிகளாக வைத்த
1: யார் கண்காணி? பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த
3: மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எப்படி இருக்கணும்? எப்படியானாலும் வாழல, என்னவாலும் பண்ணலாம், இல்ல நம்ம என்ன எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: Therefore, take heed to yourselves and to all flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. Yes, we must be very careful to live in this world because he purchased us with his own blood. We must be very careful to live in this world.
1: எப்படியானால் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not live according to our own wish.
1: வாழ்ந்துட்டு பரலாம் போயிலாம் நம்பி இருக்க கூடாது.
2: We could not believe that we can live in our own way, we can enter into the heaven.
1: நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
2: We must give account to the Lord about ourselves to the Lord.
1: நம்ம செய்யற பாவத்தை யாருக்கும் தெரியாது நினைச்சுக்க கூடாது.
2: We do not we can be no we should not know we should know that we should know that we don't know the Lord don't know about our sins.
1: கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: The Lord is seeing us.
1: எபேசியர் புத்தகம்
2: Ephesians
1: 5 அதிகாரம்
2: 5th chapter
1: 30, 31 and 32.
3: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
1: நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
3: அவருடைய மாம்சத்திற்கும்
1: அவருடைய எலும்புகளுக்கும்
3: உரியவர்களாயும் இருக்கிறோம்.
1: நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்துக்கும் அவர் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம்.
3: இது நிமித்தம்
1: மனுஷன்
3: தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
1: சபையை
3: பற்றியும் சொல்லுகிறேன்.
1: சபையை குறித்து தான் சொல்றேன் சொல்றாரு.
2: For we are members of his holy, his body, of his flesh and of his bones. For this reason a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Here Paul speaks about Christ and the church.
1: கிறிஸ்து நம்மளே இருக்கணும். கிறிஸ்து சபையார் எல்லாம் ஒன்றா கர்த்தரோடு சேர்ந்து இருக்க வேண்டும்.
2: All the congregation and Christ must be joined together.
1: அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு.
2: So Paul writes
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 17வது வசனம்.
2: 1 Corinthians 6 verse 17.
3: அப்படியே
1: அப்படியே
3: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா
1: இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்குமா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த பாவமும் வராதபடி இசைந்திருக்கிறவன் கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறது.
2: But he who is joined to the Lord is one spirit with him. Yes, we if we live a life without sin and be with the Lord, we are one spirit with the Lord Jesus Christ.
1: ஒரேயாவி இருக்கிறமா?
2: Are we in one spirit with God?
1: இணைந்திருக்கிறமா?
2: We and Jesus Christ is joined together.
1: நம்ம ஆவி வர நம்ம ஆத்மா வர அப்படி பிரிஞ்சிருக்கிறதா?
2: The spirit and soul and our soul and the Lord's soul is separated.
1: அது உங்களுக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும்.
2: This thing you know and the Lord also knew.
1: நான் என்ன சொல்லாலும் எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும்.
2: I am in what situation is I am, I know and the Lord also knew.
1: ஆமோஸின் புத்தகம் 3 அதிகாரம் 3வது வசனம்.
2: Amos 3:3.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
2: Can two walk together unless they are agreed?
1: ஒரு நாள் நாங்க ஊழித்து போனோம்.
2: One day we went to ministry.
1: ஊழித்து போறப்போ எங்க சகோதரர்களா நாங்களா சகோதரியா சேர்ந்து போனோம்.
2: All brothers and sisters went to ministry.
1: ஒரு சகோதரர் சொன்னாரு.
2: At the time one brother said,
1: இந்த இப்ப வந்து பவானி பக்கம் போலாம்னாரு.
2: One brother said, we go to the side of Bhavani.
1: இன்னொரு சகோதரர் சொன்னாரு.
2: Another brother said,
1: இன்னைக்கு வந்து இது வந்து வேற ஊருக்கு ஏதோ ஒரு ஊரை சொல்லிட்டு அந்த ஊர் போகலான்னு சொன்னாரு.
2: He said another place name and we shall go that place.
1: நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்.
2: At the time we are speaking about this.
1: கொஞ்சம் தார்க்கமாச்சு.
2: Time went.
1: அப்ப ஆண்டவரே இயேசுக்கு சொன்னாரு.
2: At the time the Lord Jesus Christ said,
1: பவானிக்கு போக வேண்டாம்.
2: You do not
1: go. பாளையத்துக்கு போக வேண்டாம்.
2: You do not go to Bhavani or to Kumarapalayam or some place.
1: நீங்க வீட்டுக்கு போயிருங்க.
2: Go to your home.
1: நீ ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்ட பிறகு நீங்க எங்க போறீங்க போலாம், இப்ப போக வேண்டாம்ட்டாரு.
2: Go pray and prepare yourselves and go to the ministry. Is it?
1: அதான் ஆமோஸ் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒருமித்து நடந்தால் ஒழிய. அது வாசிடா.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய
3: ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒருமனப்பட்டு இல்லாம எப்படி ஒருமித்து ஒரே மனதில் நடக்க முடியும்? அதை ஒருமித்து நடந்தால் ஒழிய
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒரு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலும் ஒருமித்து நடந்து போக முடியாது.
2: Can we two walk together unless they are agreed? Yes. When we go to ministry, we must be all together agreed to do the ministry, to go to one place. This thing is the Lord says in Amos also.
1: நம்ம கர்த்தரோட ஒரே மனதா இருக்கணும்.
2: We must be with one spirit with the Lord.
1: அது மாத்திரல நம்ம சபையோட ஒரே அன்புல நினைச்சிருக்கணும்.
2: And also we must remain in the love, we show the love to the church.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியானே சொல்லியிருக்கிறார்.
2: If there is no love, he do not know the Lord.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது.
2: He who do not love, he do not know God.
1: நம்ம தேவன் அன்பாவே இருக்கிறார்.
2: Our Lord is love.
1: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30வது வசனம்.
2: John 10:30.
3: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
1: ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
2: I and my father are one.
1: பிதாவும் ஆண்டவரே இயேசுக்கு ஒன்றாய் இருக்கிறார்.
2: God Father and Jesus Christ are one.
1: நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் தடை வராம காத்துக்கணும்.
2: We must keep ourselves, there must not be any hindrance between God and us.
1: அவருக்கு நமக்கு சின்ன தடை கூட வரக்கூடாது.
2: There should not be any hindrance between God and us.
1: நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும்.
2: If we examine our hearts, we can know.
1: கர்த்தருடைய சேர்ந்திருக்கிறோமா?
2: Are we joined together with God? கர்த்தரோடு
1: ஒன்றா இருக்கிறோமா? தேவன் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா தெரியும்.
2: Are we joined to with God or not?
1: அவர்தான் நமக்கு சொல்ல முடியும்.
2: He can tell us.
1: இரண்டாவதாக,
2: second, first, what should we do? We must be joined together with God. Second, what should we do?
1: எபேசியர் புத்தகம் 5:24.
3: ஆகையால்
1: சபையானது
3: கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
3: மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
1: எந்த காரியத்திலேயும்
3: கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: For the husband is head of the wife, as also Christ is head of the church, and he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husbands in everything.
1: கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ. Let us read once again the verse.
3: ஆகையால்
1: சபையானது
3: கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது என்ன சொல்லி யார் கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
3: மனைவிகளும்,
1: சபையானது யார் கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
2: Therefore, just as the church is subject to Christ, yes, the church must be submissive to the Lord Jesus Christ. It must be obedient to the Lord Jesus Christ.
1: நாம கிறிஸ்து கீழ்ப்படிறங்களா இருக்க வேண்டியதா ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ.
1: எத்தனையோ வசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
2: The Lord gave many verses to us.
1: நாம கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are we obedient to that verse?
1: கீழ்படியாம இருக்குமானா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
2: If you are not so, we must give ourselves to the Lord.
1: யாக்கோபு எழுதுறாரு.
2: James writes.
1: யாக்கோபின் புத்தகம் 4:7.
2: James 4:7.
3: ஆகையால்
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
3: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள்.
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓடி போவான்.
2: Therefore, submit to God, resist the devil, and he will flee from you.
1: நீங்க தேவன் கீழ்ப்படிந்தா பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிருவான்.
2: If you submit yourselves to the Lord, Satan will flee from you.
1: தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உங்களை விட்டு ஓடிடுவான்.
2: When we submit to God and resist the devil, then he will flee from us.
1: ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா அதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
2: Are we so obedient in keeping the words of the Lord?
1: கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரு.
2: The Lord would speak to you.
1: கர்த்தர் பைபிள் வாசிக்கும் போது உங்களோடு பேசி இருப்பாரு.
2: When you reading the Bible, the Lord would have spoken to you.
1: கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are you submit to that verses?
1: இல்லட்ட நீ ஆண்டவரே கே பாண்டவரே நீ எங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், என்ன காமிங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க.
2: Let us ask today to the Lord, where I did not keep the words, your words, please show me, Lord, and then we should examine ourselves before the Lord.
1: நம்ம ஆண்டவரே இயேசுகிட்ட பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: Our Lord Jesus Christ was obedient to the Father God.
1: Philippians 2:8.
2: Second chapter 8th verse.
3: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
3: கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
1: நம்ம தாழ்த்திருக்கிற பயம், ஐயோ நம்ம தாழ்த்திட்டா ஏதோ ஆயிருமோ, நம்ம தாழ்த்த பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினாரா. நம்ம தாழ்வை போடுறதுக்கு ஐயோ பயம் இல்ல, நமக்கு நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சென்ற பாதையில நம்ம போக வேண்டும். மரண பரியந்தும் தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், நம்மை தாழ்த்தணும்.
2: And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Yes, we, as we were the followers of Jesus Christ, we also very humble before God, and until the end, until our life, we must be obedient to God. Why we should be obedient to God?
1: Colossians 3:6.
2: Colossians 3 verse 6.
3: இவைகளின் பொருட்டே,
1: இவைகளை பொருட்டே
3: கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும்.
1: தேவ என்ன கீழ்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். அதுதான் நம்ம கீழ்படியணும். தேவன் சொன்னதை கீழ்படிந்தா அவர் கோபம் நம்ம மேல வராது. கீழ்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்.
2: Because of these things, the wrath of God is coming upon the sons of disobedience. If we disobedience, surely the Lord's wrath will come upon us. So we should obedient before God.
1: The kalta nee enna solra naayina keel pola appalam keel podi mudiyadhu ivanga sonna kekkuma appadi illa nenikiram keel podiya pullayil mele enna varudhu kovaakkeni varum.
2: In these days we are, you are saying, how can I be obedient? I will not obedient. But if we be obedient, then only we will be kept for the wrath of the Lord God.
1: தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாட்ட யார் என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. எபிரேயர் 2:2, எபேசியர் 2:2.
2: If we read this in Ephesians 2:2,
3: அவைகளில்
1: நீங்கள்
3: முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையே
1: பிள்ளைகளிடத்தில்
3: இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
2: In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience.
1: இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we submit ourselves to the Lord today?
1: ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
2: Lord, I surrender myself to be obedient to you, Lord.
1: அது கர்த்தரோட சேர்ந்திருக்க வேண்டும்.
2: We must be joined together with the Lord.
1: இரண்டாவது அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second, we must be obedient before God.
1: மூன்றாவதாக,
2: Third,
1: எபேசியன் புத்தகம்,
2: Ephesians
1: 3:21,
2: Third chapter,
1: 21வது வசனம்,
2: 21st verse.
3: சபையிலே கிறிஸ்து இயேசுவே
1: மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமென்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தேவன் சார் தேவன் சபையில் என்ன சொல்லு, தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாகணும்.
2: இந்த சர்ச் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தேர் மஸ்ட் பி க்ளோரி டு காட்.
1: நம்ம மனம் போல கீழ்ப்படியாக வாழுவோம்னா நம்ம நிமித்தமாக கர்த்தர் தூக்கப்படுவார்.
2: If we live according to our own vision will, the Lord will surely have grief upon us.
1: எத்தனை காலம் கர்த்தரை தூக்கப்பட்டு வாழ்ந்துட்டோம்.
2: Many time we grieved the Lord.
3: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன்.
2: ஆமீன். To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தலைமுறைக்கும் மகிமை சதா காலமா சபையில உண்டாவதாக.
2: Through all ages the glory must be given to the Lord.
1: எப்ப மகிமை உண்டாகும்?
2: When the glory will
1: நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச சொன்னாலும் பேசுவோம், ஆனா தேவனை துதிக்க மாட்டோம், செவிக்க மாட்டோம். உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேச சொன்னோமா பேசிட்டே இருப்போம், ஆனா தேவனை துதிக்க முடியாது, செவிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது.
2: We will not pray, we will not praise the Lord, we will not read the Bible, but we are having time to speak more and more. But we must praise the Lord and worship the Lord.
1: எவ்வளவு பேசுவோம் பேசுவோம்.
2: We have time to speak more and more.
1: வாசித்து பாருங்க.
2: Let us read this verse.
1: சங்கீத புத்தகம்
2: Book of Psalms
1: 26 சங்கீதம் 12வது வசனம்
2: 26 12th verse.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: பரிசுத்த தாவீர் சொல்றாரு, பரிசுத்த சபையில நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நானும் எவ்வளவோ நாள் சொல்லிட்டேன், துதிங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க துதிங்கன்னு எவ்வளவு சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட கேட்டது மாதிரி இல்லை. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அவர் பரிசுத்த தாவீர் சொல்றாரு, வாசிங்க.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: செம்மையான இடத்தில் நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: சபைகளை தாவீர் சொல்றாரு சபைகளில கர்த்தரை துதிப்பேன். அவரை பார்த்துதான் தேவன் சொன்னாரு, என் இரியத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம துதிக்க கத்துக்கணும். துதிக்க சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி யாருமே துதிக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. இப்போ கர்த்தர் தானே உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகணும். நீங்கள் அவர் அல்லேலூயா சொல்லாம இருந்தா எப்படி கர்த்தர் கூப்பிட்டு போவாரு? அல்லேலூயா சொல்ல கஷ்டப்படுறோம், ஸ்தோத்திரம் சொல்ல கஷ்டப்படுறோம், எப்படி தேவன் நம்ம பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாரு?
2: மை ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் இன் அன் ஈவன் பிளேஸ் இன் த காங்கிரிகேஷன்ஸ் ஐ வில் பிளஸ் த லார்ட். எஸ் டேவிட், கிங் டேவிட் சேஸ் ஐ will bless the Lord in congregations. In this congregation also we are saying many times, I am saying many times, praise the Lord and give glory to the Lord, but you are not doing so. You should continue to praise the Lord in the congregation. As we are in the congregation, we must praise the Lord and give hallelujah to the Lord. We should say all hallelujah always.
1: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 12வது வசனம்
2: Hebrew 2:12
3: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
1: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து
3: சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும்.
1: சபை நடுவே உம்மை என்ன செய்வானா, என்ன செய்வாரா, துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார்.
2: Saying, I will declare your name to my brethren in the midst of the congregation, I will sing praise to you.
1: நம்ம சபை துதிக்கிற சபையா மாற வேண்டும்.
2: Our congregation must be a praising congregation.
1: பாடி தேவனை துதிக்க வேண்டும்.
2: We must open our mouth and praise the Lord.
1: முதல்ல என்ன செய்யணும், தேவனோட இணைந்து இருக்க வேண்டும்.
2: First we must be joined together with the Lord.
1: இரண்டாவது என்ன செய்யணும், தேவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before the Lord.
1: மூன்றாவது நம்ம சபை தேவனை மகிமைப்படுத்த சபையாய் மாற வேண்டும்.
2: Third our church must be changed as a glorifying God's glorifying church.
1: கடைசியாக
2: finally
1: யோவேல் புத்தகம் 2 அதிகாரம் 16வது வசனம்
2: Joel 2:16
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்
1: பாத்தீங்களா, பாலுங்கிற குழந்தை வீட்டுல இருந்தேன் அப்படி சொல்ல ஏசப்பா, முதல் சொன்ன முதியோரை, ரெண்டாவது யார பிள்ளைகளை, மூணாவது யாரு பாலுங்கிற குழந்தைகளும் கூட்டு. குழந்தை விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குழந்தை தானே விளையாடுது, விளையாடட்டும். ஆண்டவர் இங்கே சொல்ற என்ன சொல்ற, நல்லா கவனிங்க, நல்லா வாசிங்க.
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க
1: பிள்ளைங்க விளையாண்டா என்ன அப்படி சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. சபையை பரிசுத்தப்படுத்துங்க, அப்புறம் என்ன செய்யணும், முதியோரை சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கன்னு சொல்றாரு.
2: Gather to gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. The Lord says that all must be gathered together because elders must come together. And the congregation must be get the purification, and the elders must assemble together, and the small children also, milk sucking babes also must praise the Lord in the congregation and gather together.
1: நாம் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
2: We all should be sanctified. This thing the Lord wants.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம்.
2: Revelation 19:7.
3: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆய்த்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்களா? தன்னை ஆய்த்த பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready.
3: நாம் சந்தோஷப்பட்டு
1: களி
3: கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன செய்யணும்? துதி செலுத்த கடவோம்.
3: ஆட்டுக்குட்டியானவருடைய
1: கல்யாணம் வந்தது.
3: அவருடைய மனைவி
1: தன்னை
3: ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி தன்னை என்ன செஞ்சாங்களா? ஆயத்தம் பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready. What the wife of Jesus Christ did, his wife has made herself ready. We must prepare ourselves to the coming of the Lord Jesus
1: Christ.
2: The Lord gave the Bible to us. All the things are written in the Bible, how we must be prepared to God. Yet we watch the TV and singing the cine songs and all things, and the Lord will not make us prepare to meet him. The Lord says that we must be a model for the
1: flock.
2: We must be model for the flock.
1: எப்படியே வாழ்ந்தோம் நம்மளை பார்த்து மக்கள் விழுந்து போயிருவாங்க.
2: If we live our own vision will, and the people will surely fall down. 1 Peter 5:4.
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: என்ன கிரீடம் பெறுவா? நம்ம
3: சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
1: சுதந்திரத்தை கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்கள் அல்ல,
3: மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
1: எப்படி இருக்கோம் மற்றவங்களுக்கு? எப்படி நம்ம மாதிரியா இருக்கணும்? நம்மளை பார்த்து மற்றவங்க இடஒதுக்கி போக கூடாது.
2: Nor as being lords over those entrusted you, but being examples to the flock. We must be examples to the flock. We should not be a stumbling block before the souls. When we come to church, at the time we are holy. This is not enough.
1: எப்பவே மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
2: Always we must be example to the flock.
1: அப்பதான் என்னத்தை பெற முடியும்? வாடாத கிரீடம். 4
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
2: And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Yes, when we do like this, when we live a holy life in this world, the Lord will give us the glory of crown of glory that does not fade away.
1: வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது.
2: We should not live a life separately, in home one kind of life, and working spot one kind of life, and in the church one kind of life. This is not
1: enough.
2: We must be example for the flock.
1: கடைசியாக,
2: finally,
1: 1 Thessalonians 4:7-8.
2: 1 Thessalonians 4:7-8.
3: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
1: கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். 8
3: ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை
1: நமக்கு தந்தரிலின
3: தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
1: நமக்கு தந்தரில பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடறோம்?
2: One Thessalonians 4:7-8. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit. First, we must join together with the Lord. Second, we must be obedient before God. Third, we must glorify and magnify the name of the Lord in the congregation. Then our church must be holy. We must be example for the flock. Then we will get the crown of life which does not fade away. We should be prepared to get all the crown. May the Lord bless us.

சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். சபை தேவனோடு ஒரே மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாக, அவரோடு பின்னி பிணைந்து உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் அவர் உன்னை ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோடு எப்பொழுதுமே ஒட்டி உறவாடி உம்மோடு வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அர்ப்பணிக்கலாமா? உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உன்ற சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணுமா? ஸ்தோத்திர பலியிடவும் கர்த்தர் நாம்

0: கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசி ஒரு கருத்து சொன்னார், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரைதிரை குற்றமற்ற ஒரு சபையாய் உமக்கு முன்பாக நான் நிற்கணும், என்னை ஆயத்தப்படுத்தும். இல்ல, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம். அவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தீரேன். சொந்த ரத்தத்தை சிந்தி சபை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சபை மக்களாகி இருக்கிறாங்கள் ஆண்டவரே. எப்பொழுது உம்மோடு ஒரே மாம்சமாய், உம்மோடு உறவாடி, உம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். உம்மோடு ஒருமனப்பாடோடு நடக்க, பிழைக்க, உறவாட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை உமக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னீங்களே, நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை அடியார்களுக்கு தருவீராக. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனதை, கீழ்ப்படுதல் உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு சொன்னீரே. நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆராதித்துக் கொண்டு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. அப்பா, மாத்திரமல்ல, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. சபை பரிசுத்தமாயிருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. சபை மக்களால் என்னை எங்களையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினால் என்று சொன்னி நாங்கள் கேட்டோமே அப்பா. வருகையில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி அர்ப்பணிக்கிற முந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை பிடித்து நடத்துவீராக. பரிசுத்தமான சபையாய், குற்றமற்ற சபையாய், மோ நடக்கிற சபையாய், கீழ்ப்பிடுகிற சபையாய், துதிக்கிற சபையாய் எங்களை மாற்றும். அவர் செய்வதற்காக கோடி கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பாங்க, அதை பிறகு திருவிருந்தாளர்ல பங்கு பெற போகின்றோம்.
1: சத்தியவசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: Lord, we pray for all the people who hear the verses, Lord.
1: வசனத்தை கேட்ட அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Bless all the people who hear the verses and need to name be magnified, O Lord.
1: யார் என்ன பலவே இருந்தாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Take all weakness from their bodies right now, Lord.
1: என்ன வியாதியில கஷ்டப்பட்டாலும் சுகமாக்குங்க.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: என் தேவன் தான் குணமாக்க வல்லவர் அப்பா.
2: Lord, you are mighty to do this thing, Lord.
1: யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க.
2: As for our people also who are suffering like this,
1: ரத்தத்தை தெளிங்க.
2: Kindly sprinkle the blood of Jesus Christ upon them.
1: பரிபூர்ண சுகந்தாங்க.
2: Kindly give them complete healing, Lord.
1: உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified, O Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்.
2: Kindly make arrangement for marriage to those who are not yet married, O Lord.
1: குழந்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் காத்து இருக்கவங்களோ அவங்களுக்கு குழந்தை பக்கத்தை தாங்க.
2: Kindly bless the people with child who are not having child, Lord.
1: சமாரிலே தான் மக்களுக்கு சமாதத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace in their mind, O Lord.
1: கடனால கஷ்டப்பட்டு கண்ணீர் ஓடிக்கிற மக்களுக்கு இறங்குங்க.
2: Kindly wipe out the tears of the people who are under debt problems. Kindly give them glory, give them strength to loan problems, Lord.
1: நீங்க இறங்க விட்டால் உங்களுக்கு யார் இருக்கா சப்பா?
2: Who will have mercy without you, Lord?
1: உங்களுக்கு வர கதி இல்ல சப்பா.
2: No refuge without you, Lord.
1: யாரெல்லாம் உங்க வார்த்தை கேக்குறாங்களோ ஒவ்வொருவர் கடனையும் கஷ்டங்களையும் கடலிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணீரை துடைச்சிருங்க.
2: Those who are hearing these verses, please redeem them, deliver them from their loan problems and all problems and wipe out their tears, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly perform miracles in their lives, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly do wonders, Lord.
1: அன்பின் தகப்பனே, மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம்.
2: Our loving Father, we beg unto you, Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance over
1: an liquor addiction, Lord.
2: Many who are suffering through this, Lord.
1: எத்தனை கவலைப்படுறாங்க சப்பா.
2: They are very worried in their lives, Lord.
1: எத்தனை குடும்பம் தற்கொலை போயிறாங்க சப்பா.
2: Many people are going suicidal thoughts.
1: பிள்ளைகள் தப்பான வழிக்கு போயிறாங்க ஆண்டவரே.
2: The people are going bad ways, Lord.
1: குடியே பார்க்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே.
2: Kindly make them the bitter, the liquor, Lord.
1: திரும்ப குடிக்காதபடி மாத்திடா நீங்க ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must change them, they should not take liquor once.
1: யாரெல்லாம் குடிக்க விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுறதுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them the redemption from liquor addiction, those who are wishing to come out of that addiction, Lord.
1: தொழில் செய்யற மக்களை தொழில் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க.
2: Kindly give them, build them new houses and give them who are wishing to get the new house. நீங்க
1: தான் பணம் தரணும் ஏசப்பா.
2: Lord, you should give
1: financial. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
2: Lord, we are seeing you, Lord.
1: பார்க்க வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க.

0: the people who are having vehicles, O Lord.
1: வாகன நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும்.
0: They should get many orders, O Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
0: Kindly give them good wisdom to the students, O Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்துகொள்ளட்டும்.
0: Let the grace abound them, Lord.
1: ஒவ்வொரு ஆளுக்கும் நன்மை செய்யுங்க ஏசப்பா.
0: Can you do good things in all their lives, O Lord.
1: தீமைக்கு விலக்கி காத்துக்கோங்க ஏசப்பா.
0: Make them to come out of all evil things, Lord.
1: தீமை யாரையும் தொடக்கூடாது ஆண்டவரே.
0: Evil to should not touch them, Lord.
1: எல்லா அந்தகார சக்தி நாஸ்திரையனாக இயேசுவின் நாமத்தில் அவனை கடித்து கொண்டு கட்டுகிறோம்
0: ஆண்டவரே. We bind all the evil darkness in the name of our Lord Jesus Christ.
1: நீர் மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே.
0: Let your name be only magnified, O Lord.
1: உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
0: We are looking unto you, Lord.
1: எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா.
0: Lord, you gave me deliverance according like that, deliver them all the people, Lord.
1: உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க.
0: Magnify your name only, Lord.
1: வேலையில உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கட்டும்.
0: Kindly give them good promotion in their jobs, O Lord.
1: அதிகதிகமா அற்புதங்களை செய்யுங்க.
0: Kindly perform more and more miracles, O Lord.
1: எல்லாரும் விசுவாசிகளாய் மாற்றுங்க.
0: Make them all believers, O Lord.
1: விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க.
0: Let them be strong in their faith, O Lord.
1: விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க.
0: Kindly increase their faith in their lives, O Lord.
1: பரிசுத்தவான்களா மாற்றுங்க.
0: Kindly make them saints, O Lord.
1: தேவன் அன்பிக்கொள்ளட்டும்.
0: Let them cling to you, Lord.
1: அது மாத்திரல ஆண்டவரே.
0: Not only that, O Lord.
1: ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க.
0: They must pray to you more and more, O Lord.
1: தேவனோடு எப்போது ஒன்றர கலக்க கிருபை செய்யுங்க.
0: They should be joined with you always, O Lord.
1: இனி வரப்போற ஆபத்து காலத்தில் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
0: Kindly keep all people in the dangerous time which is going to come, O Lord.
1: நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே காத்துக்கொள்ளணும்.
0: You are all of all and keep them, Lord.
1: எல்லா தீங்குக்கும் அவளை காத்துக்கோங்க.
0: Keep them from all evils, O Lord.
1: எல்லாத்தையும் எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
0: We ask all these things humbly in the name of our Lord Jesus Christ.
1: Amen.
0: Amen.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com.
6: our website handofjesus.in. God bless you.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்மில் மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமே,
2: இளம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்,
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாக இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
3: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
4: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
5: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
1: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவிலிருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
6: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
7: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: ஆ, துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
3: ஆமா,
0: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கூட. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுட்டி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாங்கல, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெய்லிங் வால கட்டாயமா மூட முடியாது.
0: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, மூணு பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க.
7: அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
0: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சுக்கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
0: மார்க் வில்லியம்ஸ். ஏய் ஸ்டீவ், நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
8: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறாரு.
8: உண்மையா? இல்ல
0: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவரை ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
8: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
0: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
8: சரி.
0: சரி, இப்ப கொஞ்சம் வேறோட கோணத்துல பேசுற. வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: திரும்பி வந்தேன்.
5: உங்களுக்காக லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
5: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
9: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நான் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
5: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
9: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
5: கிரு சேனாளர் பொது, இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதினா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணி இப்ரேம். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற.
1: இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது.
0: உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம்.
2: இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும்.
3: வானகமும் நரகமும் எதுவும்
4: நான் மட்டுமே இருக்கலாம்
3: இங்க. இப்போது
4: நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
3: உண்மைதானே,
0: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
3: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது,
4: அதிகாரமும் மகிமையும் என்றென்றும் எந்து.
3: ஆமென்.
4: நன்றி.
3: நன்றி.
4: இங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஏ மத்தல் காணனிய, 16 இருக்கைகள் காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள்,
3: கீழே இருங்க. நாம் 37,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
4: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.
5: ஏய் ஏய்

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணும் என்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ, ஹாய் பூஸ். ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாய்க்குது ஐனா, இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐனா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியின் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
2: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
7: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
8: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
2: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
8: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
2: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
7: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளகா?
2: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
8: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
2: இந்த ஆட்களை பார்த்தாயா?
8: அவர்கள் யார்?
2: சாட்சியிட துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்க தரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
8: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
2: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
7: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
2: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுது.
8: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
3: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போகக்கூடாது?
8: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
7: நான் என்ன செய்யலாம்?
2: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
7: அப்புறம்
2: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கின்றன.
7: இல்ல, எப்படியும் முடியாது. ப்ரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
8: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
7: நீ என்ன ஜாக்டர் இப்ப வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
8: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
7: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
8: நீ செய்யாட்டி வேல்.
7: அவனை செய்ய விடுங்க.
8: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற
7: ப்ரோஸ். மன்னிச்சுக்கோ.
9: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
8: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்யறேன். நான் எப்படி முடியும்? நான் ஒன்ன மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா?
3: ஆமா.
2: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
8: நான் உள்ள செல்ல திட்டமிட்டு இருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
2: நாம இங்க யாரை எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
6: நான் எப்படி மறக்க முடியும்?
2: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்று நினைக்கிறாயா?
8: அது சாத்தியம்மா, இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா.
8: ஆமா,
2: அந்த யாருகிட்டயாவது பேசுனியா?
8: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தார் கொலைதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
2: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
8: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவரை ஐநாதான் இந்த குழுப்படுத்தல, நிகோலை தான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகு. நான் சந்திக்கலனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிகோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
10: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
2: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
8: அவர் உங்ககிட்ட விட்டு செல்லியா?
2: சரி, பரவாயில்ல.
8: ஓ,
2: பரவாயில்ல.
8: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
10: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
8: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
6: ஏய், எப்படி இருக்கீங்க?
8: நான் மிகவும் நலமா இருக்கற. உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
6: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
8: என்ன தள்ள பாத்தீங்களா?
6: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
8: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வங்க.
10: அப்படின்னா நாம இப்ப என்ன வேலை பாக்கணும்?
8: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
11: கோல்லா,
12: நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
11: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
6: அதை விட்டு.
11: சரியா?
6: அது முக்கியம் இல்ல.
11: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
12: அத பாத்துக்கலாம்.
11: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
6: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவிதரோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐதா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்.
11: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நியூத்திரங்களா?
6: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏன் வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணு.
11: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
6: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு. மறுமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுக்கா.
11: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
6: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
11: ஆமா, போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
6: இந்த நம்பரை யானும் தெரியாது.
13: நீ ஸ்டீவ் பிளாங்க் பேசுறார் பாரு. நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலையை இன்னொரு நாள் ரெண்டு நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி, சியாவை நம்பா.
6: நீ ஸ்டீவ் பிளாங்க்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
13: இல்ல.
2: அவங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
11: சரி.
2: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
7: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
2: சரி,
7: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
14: நல்லா இருக்கா?
2: ஏ கிறிஸ்,
7: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
2: உங்களையோ வாங்க
7: உள்ள போகுறா.
2: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
14: அப்போ என்ன நடக்க போகிறது?
2: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
12: அவர் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
2: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
14: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
2: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
12: ஒரு ரட்சகர் போல.
2: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள் இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து.
14: நான் இங்கிருந்து போனேன்.
2: இவ ஆபத்தான காலங்கள், நாம எல்லாம் பயப்படுறோம். ஆனா இந்த புத்துவம் நமக்கு 2 வாய்ப்பையும் தருகிறது.
14: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
7: என்ன?
14: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர் கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம், நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேன் அதில் ஒருவர்.
2: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
14: என்ன,
2: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு. நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
14: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
2: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
14: ஆமா, யாரு பொய் சொல்லல?
2: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
14: மனிதா
2: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ண ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
14: ஆமா, குற்றவாளி தானா?
2: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
14: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
2: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
14: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா?
7: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வர்றது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
9: நீங்கள் மத சடங்குகள் எதுவும் செய்ய
7: தேவையில்லை. அதை நான் ஏற்க முடியாது.
9: ஜான் கிறிஸ்டர்,
2: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கடவுளை புகழுங்க.

0: அறிக்கையில் விழுங்க. அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா.
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒண்ணு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அதை அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: பிளஸ், எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்க கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: பிரஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத?
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை குரஸ்.
5: நான் விரும்பினேன்னு நினைச்சாரு.
2: நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இப்போதே அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரும் நீ உன்னை சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும் என்றோ அல்ல, ஒரே பொருத்தமான விஷ்டா.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாக இல்லை. கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கியை கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதனோட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையின் நேரடி தொலைக்காட்சியில பாக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பற்றி உங்க கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: கிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுவீங்க?
3: நான் இறுதியாக புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: என்ன
4: விஷயம்?
3: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
4: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணன.
4: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடம் நோக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்ட். பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
4: ஹாட்டி, தயவு செய்யற, நான் ஒரு பைலட்டு. உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது போய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட்டு. நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏட்ட.
4: நான் உண்மையாதான் சொல்றேன். ஆமா, உண்மையாதா?
3: நீ அவனை சந்திக்கலாம். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போதும் பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள்மா, உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை பிரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
5: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நாம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
2: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்குதான் இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. ஆ சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
3: அதை நீ எடுத்துக்க போறியா?
1: அவர்தான்.
3: அவர் யாரு?
1: பக்.
3: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணு இல்ல.
3: அந்த ஒண்ணு இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிறார்.
3: பாப்பா, பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில விரண்ட்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
3: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
4: ஹேய்
3: பக், எப்படி இருக்கீங்க?
4: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோய் அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
3: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
4: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
3: நிச்சயமா. நீ,
4: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: இல்ல, உண்மையிலே தெரியல.
4: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
3: அது நல்ல யோசனை தான்.
4: சூப்பர், நான் இப்பவே வரமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
3: அது ரொம்ப நல்ல யோசனை.
4: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
3: சரி பேக், நாளைக்கு பேசுன. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. வெளி உலகமே பதில்கள் தேடி அழைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
2: மறுத்தா
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
3: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
3: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறதா?

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோலே, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளிதான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீ தான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவோ, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுங்க
1: அண்ணா.
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிருக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க
1: குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன். அதாவது நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
1: என்ன?
3: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
1: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்? லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
3: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருக்கேன்.
1: இருங்க இருங்க. என்ன?
3: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்ல தான் சந்திச்சேன்.
1: யாரு?
3: கருப்பு முடி, மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
1: ஐவியா?
3: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க?
1: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
3: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகோனியாவை பேசினேன். அவர் எனக்கு முழு ஐயன்ன அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு. எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திய ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை ஜிஎன்என்ல வைக்க திட்டமிட்டிருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே. இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிகா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது. திரு பிளாங்க் மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்க ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நீ கொலை?

0: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: ஓய்வட, அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கையை எனக்கு கொடு.
1: உடனே ஐயா.
0: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
1: சரி, இன்னும் ஒரு கை. சரி, இது ஒரு வேடிக்கையானது.
2: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
1: சரி,
2: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
1: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
2: அது ரொம்ப மோசம்.
1: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
2: நான் பாக்கட்டும், அது எனக்கு பிடிச்சிருக்கு.
1: ஏய், தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
3: தெரியும், பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆமா,
1: நான் உன்னை நினைச்சிருக்கேன்.
3: பரவாயில்ல மெண்டி.
4: அவர் நன்றாக இருப்பார்.
3: கவனமா இரு அம்மா.
4: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
3: கவனமா இருக்கப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன்னை காதலிக்க
4: நானும் உன்னை காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமாயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்த தாண்டி போனதா?
2: மன்னிக்கவோ,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது. எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மன்னிக்கவோ,
1: நம்முடைய வருகை நேரம். நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவோ, நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிறேன்.
1: நல்லது. இந்த விமானம் இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: வந்தேயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணதே நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவா. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலை 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறுவயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலையதான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல, இங்கே நாம் ஏதோ ஒன்று தவறு வித்தோம். இது பென்ஜூடாவின் உலை. அப்படி என்றா நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரைய மாற்றிவிட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலையின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும். அந்த 2 ஆர்வல் சுவர்ல இருக்கிறாங்களே. கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்பிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க. நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
3: பிரச்சனை இல்ல. நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா ஆமா நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நன்னா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன்.
5: நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா,
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்ற மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்ப நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
2: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்று என்னிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
2: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
3: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதாவை அங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கறேன்.
4: அதோடு நான் க்ளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
5: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் சொல்ல.
4: உண்மையா?
5: கேளுமே, உங்கள் மனைவியையோ மகனையோ இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா க்ளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
4: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்களே. ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
5: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
4: ஆமா.
6: ஹலோ,
5: நான் தான்.
6: ஹாய் பர்க், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாதே இருக்கிறீங்களா?
5: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாதே இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
6: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
5: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
6: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
5: ஓய், கவலைப்படாதா, நடவுல என்னை காப்பாச்சுடாது. வேணும் பிரார்த்தனை போல.
6: நான் பண்ணிட்டா உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றட.
5: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாளத்தை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிகோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
0: ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
3: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
4: நான் தெரியும், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
3: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
5: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென் யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின்படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
3: என் இளமையில இருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
5: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல. யாரும் பெருமைப்பட முடியாதபடி
6: புரிஞ்சுவிட்டது. எனக்கு புரியவில்லை.
1: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
7: இது GMN. நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
1: கடவுளுடன் ஒற்றுமை அடைங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
6: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
3: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
6: அவர் கிறிஸ்தே
1: இயேசு.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்த்த போது எனக்கு எதுவும் உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுற ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
1: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டுக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயின்னு நினைக்கேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பைய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வைக்கிறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
2: ஆமா, நீ
3: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாததை வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணராக அறியப்படுகிறார். வழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.
4: வணக்கம்.
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிற, நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்.
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
1: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
5: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
6: நீ கவலைப்படாத. நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
7: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வருகிறேன். நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நடார். தயவு செய்து இப்ப ஆரம்பிக்கலாம்.
8: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது. பைக்

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன, எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட
1: செல்போன்
0: எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து. என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
1: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
2: புரிஞ்சு விட்டதே, இப்போ புரிஞ்சு விட்டது.
3: இபத்ஜிஎம்என்,
4: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
5: தயவு செய்து காத்திருக்கவும்.
1: என்னுடன் ஜெபியுங்க.
6: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
1: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
7: என் இதயத்துல,
1: என் இதயத்துல
6: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
8: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
9: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர்.
6: கடவுளுக்கு நன்றி. நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களார்?
1: ஆமா.
6: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
2: என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்தில் பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
3: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
4: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு.
3: ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
5: அப்போது என் ஆன்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
3: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
4: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.
6: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன, அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக, ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் முழுகுகிறது, ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன, வானங்கள் பிளக்கப்படுகின்றன, தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன, பூமி அதிர்கிறது, தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலைவணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்க போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சியளித்தார். ஆசியாவின் ஏழு சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும், இருந்தவரிடமிருந்தும், வரப்போகிறவரிடமிருந்தும், வரப்போகிறவரிடமிருந்தும், அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும், மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவான் ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் எடுத்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுவை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஏழு சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே ஏழு பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த புன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன், நான் இறந்த, ஆனா பாரு நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க கையில இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு திருச்சபைகளின் தூதர்கள். ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளே. எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஏழு நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டு அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்கப் போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கும் செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன். மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்ரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழி தவற செய்கிறா. நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளை மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலனளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள், இந்த போதனையை பின்பற்றாதவர்களும், சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்வற்றை அறியாதவர்களும், அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும், என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது. காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும். சார்தீசு தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீதமுள்ளதும் இறக்கப் போகும். அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் தாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாலும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க. என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது. நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளத உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க, யாரும் உங்க கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்துல ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது, காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன் விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன், நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பம் இல்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது, நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும், நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும், நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது, இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல், கம்பி போன்ற குரல், மீண்டும் பேசியது, இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளிவீச்சு.

சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்கள மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பி இருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினும் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினும் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினும் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒளித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார். அழவேண்டாம், பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வையை சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோடு நின்றது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. 4 உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர். ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் ரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய்.

அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு, 10,000, 10,000, 1,000, 1,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை செய்ய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. 4 உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது, வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை திறந்த போது 2வது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. 2வது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாயிருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்தது. 3வது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது, வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் 4 உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை திறந்த போது 4வது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவன நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் 1/4 பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம்? பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைச்சா, அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானில் இருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார்.
நான்கு வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் நான்கு மூலைகளிலும் நின்று நான்கு காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது பரலோகத்தில் ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன்னிற்கும் 7 தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. 7 தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு 2வது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது.
கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. மூன்றாவது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிரமைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒலிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அவத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம், பெரிய யூ பிரதேச நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த 4 தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையை உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல. அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
தெய்வங்களை தங்கம் வெள்ளி வெண்கலம் கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத கேட்காத நடக்காத உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள் மாயாஜாலங்கள் பாலியல் தவறுகள் திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலது கால கடலில் வைத்தார், இடது கால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக ஏழு இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த ஏழு இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த ஏழு இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம் பூமி கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. ஏழாவது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களிலிருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவல ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள் தேசங்கள் மொழிகள் ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் இரு சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன், அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த இரு சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒளிவ மரங்களும் 2 விளக்கு தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும் கோத்திரமும் மொழியும் சேர்ந்த மக்கள் 3 அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள்.
அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா மூணு நாள் அரை நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்து அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10% இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7,000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பளபளத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக, நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழுகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு ஒரு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான்.
பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தைய பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமிதானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றிய அந்த ஆற்ற விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியம் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவா பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்திரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது. இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறியேற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டோம். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும்
வலிமையான இடியோசையின் அதிரும் ஓசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது, பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது, வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள், அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள், கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து, வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை ரச எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால், அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார், அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்தியை வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூறிய வெட்டிகத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டிகத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மெருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் யாழ்களை பிடிச்சிருந்தாங்க. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள்.
அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே, யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம் முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்தில் சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த 7 தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை 7 தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் 7 தூதர்களின் 7 பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, 7 தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முதல் தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவை கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிழந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் 3 அசுத்த ஆவிகள் தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள். அடையாளங்களை செய்து பூமியின் அவசர்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக 7வது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது.
மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் மூன்று பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது, மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள், ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், வில மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் ரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டா, நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்ல. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனின் புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்ல, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன், ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள், அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர, நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது,
என் ஜனமே அவளிடமிருந்து வெளியே வாருங்கள், அவளது பாவங்களில் பங்கு பெறாமல் அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பிச் செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுக வாழ்வில் தலைத்தாலோ அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில் நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும், மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுக வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள், ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலை உயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்கப்பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனைய பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும் கடல் மாலுமியும் கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதில் இருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளம் போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அரைச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களே இருந்தா இருந்தார்கள், உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள், அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது, ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் ரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது.
எல்லா ஊழியர்களும் அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது. சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முழக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது, அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும். பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோளால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சை சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி, வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகாவிருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருக்கதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்க தரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானம் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவார். 2வது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை.
அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை கோக் மற்றும் மாகோக ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும் பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடி போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த

ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே இரண்டாவது மர்மம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்ல. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்துவிட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி ஏழு பேரழிவுகளையும் ஊற்றிய ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களை எழுதப்பட்டிருந்தது. அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது. அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலை மதிப்புள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம், அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், 10வது கிரைசோபிரேஸ், 11வது ஜாசிந்த், 12வது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோவானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதா. விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும்

0: ஏசாயா 52 அதிகாரம் 9 வசனம்.
1: கர்த்தர்
0: தம்முடைய ஜனங்களுக்கு
1: ஆறுதல் செய்து
0: எருசலேமே
1: மீட்டுக்கொண்டார்.
0: கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்து என்ன செய்யறாரு? எருசலேமே மீட்டுக்கொண்டார். நம்மளுக்கு ஆறுதல் செய்து நம்ம தேவன் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறவர், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார். அதனாலதான் நம்மளாம் இன்னைக்கு கர்த்தர் சன்னிதானத்துல கூடியிருக்கிறோம். அவர் நமக்கு ஆறுதல் செய்யட்டும், நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். ஆறுதல் செஞ்சு நம்மளை என்ன செஞ்சிடறாரு? வீட்டுக் கொள்ளுகிறாரு. அல்லேலூயா. ஆறுதல் படுத்தி ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி அவர் நம்ம பயங்கரமான குழியிலையும் ஒலியான சேட்டு நம்ம தூக்கி எடுத்து வீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஏசாயின் புத்தகமா 43 அதிகாரம் 1 வசனம்.
1: இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
0: பயப்படாதே,
1: உன்னை மீட்டுக்கொண்டேன்.
0: கர்த்தர் வேலை செஞ்சாரு, மீட்டிருக்கிறாரு. பயங்கரமான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் உழந்து கிடந்த நம்மள கர்த்தர் மீட்டுக்கொண்டார். அதை பயப்படாத உன்னை மீட்டுக்கொண்ட நீ என்னுடையவன். ஹலேலூயா. நம்மளை ஆர்வடங்களாய் கர்த்தர் மாத்திட்டாரு, அவருடைய பிள்ளையா மாத்திட்டாரு, நம்மளை மீட்டு கொண்டார். சரி, நம்ம எதுலாம் நம்ம மீட்பாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்கிறோம் நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல 130 சங்கீதம் 8 வசனம்.
1: அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின் நின்றும் மீட்டுக்கொள்வார்.
0: இஸ்ரவேல் நம்ம என்ன இஸ்ரவேல் தான் அன்று ரத்தத்தினால கழுப்பாட்டு நம்மளாம் இஸ்ரவேல் தான். என்ன சொல்றாரு? சகல அக்கிரமத்திலின்றி நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ பாவம் நினைச்சு பார்த்தாப்பா. இப்படி இருந்தவே நம்மளையா தேவன் தெரிஞ்சிட்டாரு, எவ்வளோ நிலைமையில இருந்தவே நம்மளையா தேவன் தெரிஞ்சிட்டாருன்னு நாங்கள் பார்த்தா இப்போ ஆச்சரியமா இருக்கு. அந்த நிலைமையில இருந்த நம்மளை மீட்டு கொண்டார். அக்கிரமங்கள் இன்னொரு தர வாசிப்பா.
1: அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று,
0: சகல அக்கிரம் எவ்வளவு அக்கிரம் செஞ்சோமோ சகல அக்கிரமங்களில் நின்று
1: மீட்டுக்கொள்வார்.
0: சகல அக்கிரமம், எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ அக்கிரமங்கள், ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த அக்கிரமத்தில் தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அவர் விட்டு வலதுவரமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. நம்ம சகல அக்கிரமத்தில் மீட்டுக் கொண்டிருக்கார். ஏன் நம்ம அக்கிரமத்தில் மீட்டுக் கொண்டிருக்காருன்னு பார்த்து எபேசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனம்.
1: அக்கிரமங்களினாலும்
0: பாவங்களினாலும்
1: மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
0: நம்ம வாழ்க்கையில் அக்கிரமமும் பாவமும் வரும்போது என்ன செஞ்சிடறோம்? ஆத்மத்தில் மறிச்சிடும். உலகத்திலிருந்து உயிரோடு இருப்போம், உலகத்தில் உயிரோடு தான் இருப்போம், உலகத்தில் நல்ல உயிரோடு ஜாலியாக இருப்போம். ஆனால் நம்ம ஆத்மா என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, பாவத்துலேயும் அக்கிரமம் செய்யும்போது நம்ம ஆத்மா அரிச்சு போயிடுது. கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். அதனால தான் சகல அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ நினையாது இருந்தாலும் எவ்வளோ பாவங்கள், அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். இவ்வளோ பார்த்து நம்மளையே தூக்கி எடுத்தார். நம்மளையே நிக்காண்டு சொந்த பிள்ளைய மாற்றிருக்காரு, நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உயிர் உள்ளவன் பேர் கொண்டிருந்தோம், நீ எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிற. வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்.
0: நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? உயிருக்குள்ளவன் பெயர் கொண்டிருந்தோம்,
1: செத்தவனாயிருக்கிறான்.
0: அதுதாங்க சொல்றது, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்த உங்களை என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்தார். அசிப்பா.
1: அக்கிரமங்களினாலும்
0: பாவங்களினாலும்
1: மரித்தவர்களாய் இருந்த
0: உங்களை உயிர்ப்பித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்திருந்தோம், கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். உலகத்தில் பார்த்தா உயிரிழந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆத்மா என்ன செஞ்சிரு, பாவமும் அக்கிரமும் அதிகமாக செய்யும்போது நம்ம ஆத்மா மறித்து போயிருது. அதுலேருந்து கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எத்தனை கோடி சோத்திரத்தை ஏறெடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளோ நம்ம பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கர்த்தர், எவ்வளவு நல்லவர். அவரை போல உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது, வானத்திலையும் பார்க்க முடியாது, பூமியிலையும் பார்க்க முடியாது. அவரை போல எங்கேயுமே பார்க்க முடியாது. அக்கிரமத்திலையும் பாவத்தில் இருந்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவரை துதிக்கவும் செபிக்கவும் ஆராதிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் இந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பாவம் நம்ம அக்கிரமம் பாவம் நமக்குள்ள இருந்தா என்ன செய்ய முடியாதான், கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது, கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க முடியாது. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2.
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும் நடுவாக,
0: உங்கள் தேவனுக்கும் நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது,
0: பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம அக்கிரமம் பாவம் தான் அவர் செவி கொடுக்காதபடிக்கு என்ன செஞ்சது, நம்ம அக்கிரமம் பாவமும் மறைக்கிறது அவர் முகத்தை. அக்கிரமத்தில் மீட்டு கொண்டார், அநேக அக்கிரமங்களை நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோமோ, இதுவரை செஞ்ச ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் ஒவ்வொரு அக்கிரமங்களிலிருந்தும் தேவன் மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல சந்தோஷத்தோடு துதிப்போம். கோடி சோத்திரம் சொன்னாலும் அவருக்கு ஈடாகாது, கோடி கோடி கோடி சோத்திரம் சொன்னாலும் அவருக்கு ஈடாகாது. அவ்வளோ நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். எப்படின்னு எப்படி பார்த்தீங்களா, ஏசாயின் புஸ்தகம் 53:5.
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு,
0: காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: நொறுக்கப்பட்டார். பார்த்தீங்களா, நம்முடைய அக்கிரமத்துக்காக நம்முடைய பாவம் நம்ம மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்ம அக்கிரமத்தின் நிமித்தமா நொறுக்கப்பட்டார். உங்களுக்காக எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். என் பிள்ளைகள் வாழட்டும், நான் சாவட்டும், நான் மறித்தாலும் எந்திரிச்சிருவேன், பிள்ளைகள் எப்படியாவது என்கிட்ட வரணும்னு சொல்லி நம்ம மீறு நிமித்தமாக காயப்பட்டு நம்ம அக்கிரமத்தியமாக நொறுக்கப்பட்டார். அதனால் அவர் நம்ம சமாதானம் இருக்கிறதுக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டாராம். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம். அக்கிரமங்களின் பாவங்களில் மறித்து நம்மளை உயிர்ப்பித்தாரே, செத்தவங்களை நம்ம நம்ம பார்த்தா உயிருள்ளவன் பெயர் கொண்டிருந்து செத்தவங்களா இருந்தோமே, அந்த சூழ்நிலிருந்து தேவன் நம்ம மீட்டு கொண்டாரே, அந்த அதை நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. மறக்காம இருந்த நம்ம துதிக்காம இருக்க முடியாது. அவர் நம்ம இந்த நிலைமையில தூக்கி எடுத்தாரே நினைச்சா நம்ம துதிக்காம செபிக்காம அவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. நம்ம அது வந்து யோசித்து பார்க்கறதே கிடையாது. நம்ம நிலைமைய நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து எந்த நிலையிலிருந்து நம்ம தூக்கி எடுத்தாரே சொல்லி நினைச்சு பார்த்தா தேவனை துதிக்காம செவிக்காம சர்ச்சைக்கு வராம இருக்க முடியவே முடியாது. கர்த்தர் அவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் கூட வாசிக்கலாமா, 130:8.
1: அவர் இஸ்ரவேலை,
0: அவர் இஸ்ரவேலை
1: அதில் சகல அக்கிரமங்கள்
0: சகல அக்கிரமத்தில் இருந்து
1: மீட்டுக்கொள்வார்,
0: மீட்டுக்கொள் சகல அக்கிரமத்தில் மீட்டுக்கொள்கிறார். ஏன்னா நம்ம அக்கிரமம் செஞ்சிருந்தா நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆத்மாத்தில் செத்தவங்களும் இருப்போம். நம் பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனுடைய முகத்தை மறைக்குது. அதே நம்ம தூக்கி எடுத்தார். கர்த்தர் நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவருக்கு கோடி நன்றி சொல்லணும். அப்போ ஒரு நாள் கோடி கோடி நன்றி தேவனுக்கு சொல்லணும். ரெண்டாவதாக தேவன் நம்ம இதிலிருந்து மீட்டு எடுக்கிறாரா, 107:1-2.
1: கர்த்தரை துதியுங்கள்,
0: கர்த்தரை துதியுங்கள்,
1: அவர் நல்லவர்,
0: அவர் நல்லவர்,
1: அவர் கிருபை என்றும் உள்ளது,
0: கிருபை என்றும் உள்ளது.
1: கர்த்தரால்,
0: கர்த்தரால்
1: சத்ருவின் கைக்கு,
0: கர்த்தரால் சத்ருவின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: நீங்களாக்கி என்ன செஞ்சிருக்க நம்மள மீட்டு கொண்டார். முதல் சகல அக்கிரமத்தில் மீட்டு கொண்டார். ரெண்டாவது மீட்கிறாரா, சத்ருவின் கையிலிருந்து நம்மள மீட்கப்பட்டு. சத்ரு சத்து நமக்கு சத்ரு யாரு, பிசாசு. அல்லேலூயா. யார் சத்துரு, பிசாசு தான் நமக்கு சத்துரு. அவன் கையிலேருந்து நம்ம ஆண்டர் மீட்டு கொண்டார். பிசாசு எவனுக்கு விழுங்கலாமான்னு கெச்சி கிரிச்சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம்னு சொல்லி என்ன சொல்லலாம், வகை தேடி சுட்டி தெரிகிறான். இப்படித்தானே வாசிக்கிற 1:5-8.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள்,
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்.
1: ஏனெனில்,
0: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: நமக்கு எதிராளி யாரு, எதிராளியாகிய பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வகை தேடி சுற்றி திர எப்ப எவனை விழுங்கலாம், வகை தேடி சுற்றி தீரான். இந்த சத்துரு கையிலிருந்து நம்மளை நீங்களாக்கி வீட்டு கொண்டார். இப்ப வச்சுக்கலாமா? சங்கீதம் 107:2.
1: கர்த்தரால் சத்துருவின் கைக்கு,
0: கர்த்தரால் சத்துரு கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: நீங்களாக்கி நம்ம கர்த்தர் கைக்கு என்ன நீங்களாக்கல மீட்கப்பட்டிருக்கோம். மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் நம்ம சத்துரு கைக்கு நீங்களாக்கி மீட்டார். மகிழ்ச்சியோடு இருங்க. இங்கதான் சொல்றாரு, மீகா 4:10. கடைசி,
1: கர்த்தர் உன்னை,
0: கர்த்தர் உன்னை
1: உன் சத்துருக்களின் கைக்கு,
0: உன் சத்துருக்களின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்பார்.
0: உன் சத்துரு கைக்கு என்ன செய்வாரா? நீங்களாக்கி மீட்பார். நீங்க ஆண்டு ரண்டி கொள்ளுங்க, அவர் சத்துரு கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சத்துரு வெள்ளம் போல திரண்டு வந்தாலும் பரிசு தேவையானவ அவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார். வாசிங்க ஏசாயின் புஸ்தகம் 59:9. ஏசாயின் புஸ்தகம் 59:19.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய்,
0: அவனுக்கு விரோதமாய்
1: கொடியேற்றுவார்.
0: கொடியேற்று வெள்ளம் போல வந்தாலும் சரி, பரிசுத்தவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஐயோ மந்திரம் செஞ்சிட்டாங்களே, செய்வனை பண்ணிட்டாங்களே, கட்டு அதிகமா இருக்கேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். சத்துரு கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறவர். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவன் கைக்கு என்ன செஞ்சாரா, என்ன செய்யறாரு, விரோதமா கொடியேற்றுவார். பயப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் நம்மளை வந்து நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடாம இருந்தாலும் மீட்க மாட்டார், கூப்பிடணும். 59:9.
1: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்,
0: நான் உங்களை நோக்கி கூப்பிடும் நாளில்
1: என் சத்துருக்கள்,
0: என் சத்துருக்கள்
1: பின்னிட்டு திரும்புவார்கள்.
0: நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா பிசாசு என்ன செஞ்சிருவான், பின்னிட்டு திரும்புவான். அல்லேலூயா. அதான் 1 யோவான் 4:4 சொல்லு, பிள்ளைகளே அது வாசிப்பா.
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே
1: நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து,
0: நீங்க தேவனால் உண்டாயிருந்து
1: அவர்களை ஜெயித்தீர்கள்,
0: அவர்களை ஜெயித்தீர்கள்.
1: ஏனெனில்,
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும்,
0: உலகத்தில் இருக்கிறவனிலும்
1: உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்,
0: உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்ம தேவநாயகத்தில் எப்படிப்பட்டவர், பெரியவர். 1 யோவான் 4:4 எப்பவுமே சொல்ல மறக்காதீங்க. சத்துரு கையில நம்மளை என்ன செய்யிட்டார், கர்த்தர் நீங்களாக்கி மீட்கொண்டார். அல்லேலூயா. முத கர்த்தர் நம்மளை எதிலிருந்து மீட்கிறாரு, சகல அக்கிரமங்களில் மீட்கிறார். ரெண்டாவது சத்துரின் கையிலிருந்து மீட்கிறாரு. மூன்றாவது எதிலிருந்து மீட்கிறாரா, ஓசியன் புஸ்தகம் 13:14.
1: அவர்களை,
0: அவர்களை
1: நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். பாதாளம், பாதாளம்னா எல்லாருக்குமே பயம் தானே. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் பாதாளத்தில் என்ன இருக்குன்னா, பிசாசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க கூட. நம்மளை என்ன செய்யறான், பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கத்திரம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சத்துரும் கையிலிருந்து மீட்டவர். அது மாத்திர பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை என்ன செய்யறாரு, நீங்களாக்கி மீட்பார். ஆசிப்பா.
1: அவர்களை,
0: அவர்களை
1: நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: பாத்தீங்களா, அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அல்லேலூயா. நம்மளை மீட்பார், மீட்கிற தேவன் பாதாளத்தை வல்லமையிலிருந்து. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா. அந்த பாதாளம் எப்படி இருக்குமா, யோபின் புஸ்தகம் 26:6.
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: பாதாளம்,
0: பாதாளம்
1: வெளியாய் திறந்திருக்கிறது.
0: எப்படி திறந்திருக்குதா, வெளியாய் திறந்திருக்கிறது.
1: நரகம்,
0: நரகம்
1: மூடப்படாதிருக்கிறது.
0: நரகம் என்ன செய்யல, மூடவே படல. இன்னும் வரட்டு வரட்டு பிசாசு ஆத்து மக்களை சேர்த்துட்டு இருக்கான். பாதாளம் மூடப்படாது இருக்குதான், இன்னும் திறந்திருக்குதான். அந்த பாதாளத்துக்கு யாரும் நம்ம போகவிடக்கூடாது. நம்ம கர்த்தரை கண்ணீரோடு கேட்கணும், என் சன ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். நம்ம வேலை மாதம் மாத்திர வேலை கிடையாது, நம்மளை கத்துட்டு ஆத்து மக்களை கொண்டு வரணும். அந்த திறந்திருக்கிற பாதாளத்துக்கு யாரும் போகக்கூடாது. அதுக்காக நம்ம கண்ணீரோடு செபிக்கணும், இயேசு பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம மதம் மாற்றுறது இல்லை, மதம் மாற்றி நம்ம வேலையும் கிடையாது. மதம் மாறினாலும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு வரணும். நரகம் எப்படி இருக்குதா? இன்னொரு வாசிப்பா.
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது.
0: பாதாளம் எப்படி திறந்திருக்குதா? வெளியாய் திறந்திருக்கிறது.
1: நரகம்,
0: நரகம்
1: மூடப்படாதிருக்கிறது.
0: நரகம் என்ன செய்யல? மூடவே படல, திறந்திருக்கு. இன்னும் ஆளு வேணும், இன்னும் வேலை பிசாசு ஆளை சேர்த்துட்டே இருக்கிறான். யாரும் பாதாளத்துக்கு போக கூடாது. நம்ம ஆட்ட ஒரு நாள் கெஞ்சணும். யோவின் புஸ்தகம் 24:19
1: வறட்சியும்
0: வறட்சியும்
1: உஷ்ணமும்
0: உஷ்ணமும்
1: உறைந்த மலையை பச்சிக்கும்
0: உறைந்த மலையை பச்சிக்கும்
1: அப்படியே
0: அப்படியே
1: பாதாளமானது
0: பாதாளமானது
1: பாவிகளை பச்சிக்கும்
0: பாவிகளை பச்சிக்கும். பாதாளம் யார பச்சிக்கும்? பாவிகளை பச்சிக்கும். நம்ம பாவம் செய்யும்போது பாதாளம் நம்மளை பச்சிக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பாவியை ரட்சிக்க, பாவியை மீட்க தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக உலகத்துக்கு வந்தார். அந்த பாதாளம் நம்மளை பச்சிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். பாதாளம் யாரை பச்சிக்கும்? பாவிகளை பச்சிக்கும். அதுதான் பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யணும் கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாவத்துட்டு வெளிவா, பாவத்துட்டு வெளிவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாதாளம் யாரை பச்சிக்குமா? பாவியை பச்சிக்கும். பாதாளத்துக்கு யாரும் போகக்கூடாது. அது மாத்திரம் அந்த பாதாளத்தில் என்ன இருக்குதான் பாருங்க. நம்ம ஆண்டவரை இயேசுக்குத்தையே சொல்லி வைத்திருக்கிறார். மார்க்கடுசு விசேஷம் 9:44
1: அங்கே
0: அங்கே
1: அவர்கள் புழு
0: அவர்கள் புழு
1: சாவாமலும்
0: அந்த புழு என்ன செய்யாதா? சாவாமலும்
1: அக்னி அவியாமலும் இருக்கும்.
0: அக்னி அவியாமல் இருக்கும். நேருக்கு ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மீ போற்றுகிறோம், மீ வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி, ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சம்மான் தேர்லி, சந்தோஷ தேர்லி, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பிக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் சமாந்தனாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்துவம்ல நாம அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஐயா. அவங்களை பலப்படுத்துங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிங்களை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அன்றிக்கொள்ள கிருவச்சி முடியாது செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443003 7800119 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944 30 780 119 மற்றும் 7598 11 2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். இனிமேல் வரப்போற காரியங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 6:15 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்துல என்னென்னலாம் நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய கோபாக்கிரை நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இனி சம்பவிக்கப்பார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் சோமண்ணி விழித்துருங்க. வேற ஆண்டர் பெரிய கட்டளை கொடுக்கல. இனி சம்பவிப்பார் இவைகளுக்கும் தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்களாக எண்ணப்படும்னா எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அவருக்கு முன்பாக நிற்கணும் இல்லையா? பாருங்க, ஒரு பெரிய ஒரு அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கணும்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் எவ்வளோ இது பண்ணுறோம். அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர், வானம் பூமி சகலத்தை உருவாக்கினவருக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன யுத்தங்களின் செய்திகளுக்கு கேள்விப்படுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் பஞ்சங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு. நம்ம இனி அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தல். இல்லை இப்போ நீ வந்து ஒரு 1,00,000 கொடுத்தீங்கன்னா அவருக்கு முன்னால் நிற்கப்படும் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ தான் ஆண்டருக்கு முன்பாக நிற்க முடியும். கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இதுதான் சகாயம் கிடைக்கும் காலம், இது சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: யார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வாங்க? பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது.
0: அது என்ன செய்யுது? அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் என்ன, இந்த உலகத்துல ஒருத்தர் வந்தாலும் கர்த்தர் பக்தி உள்ளவன், யாரெல்லாம் பக்தி உள்ளவன் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்வான். அது மிகுந்த ஜலப்பிரவாகம் என்ன துன்பம் தொல்லைகள் உலகத்துல வந்தாலும் பக்தி உள்ளவன் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். இந்த உலகம் கொஞ்ச நாள், உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. உலகத்தை நம்பி வாழுமானால் உலகம் ஒரு நாள் கைவிடும். வாஸ்து பாருங்க, 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், உலகத்துல என்னென்ன இருக்கு உலகக்காரி எல்லாருக்குமே தெரியும், என்னோட உங்களுக்கு அதிகமா தெரியும். உலகத்தை அனுபவிக்கிறவங்க
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன? ஒரு நாள் கடந்து போயிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம முழுமையா அண்டிக் கொள்ள வேண்டும். கடைசி வினாடியில இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. கர்த்தரோடு எப்போது நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் சுவிசேஷம் 15:5.
1: நானே திராட்சை செடி,
0: நீங்கள்
1: கொடிகள்,
0: ஒருவன் என்னிலும்
1: நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
0: அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
1: என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
0: கத்திரலாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. மிகுந்த கனி கொடுக்கணுமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு யோசிச்சிருக்கணும். இன்னொரு தடவை வாசிப்பா.
1: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்,
0: நம்ம ஆண்டவர் வார்த்தை நம்ம நிலைத்திருந்தா,
1: நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: நம்ம ஆண்டவர் நிலைச்சிருக்கணும், ஆண்டோட வார்த்தை நம்ம நிலைச்சிருக்கணும். அப்ப கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்ம சொந்த அறிமானங்களை உலகத்தை நம்பி ஒருத்தர் வாழாதீங்க. இயேசுவை நம்பி வாழுங்க. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எப்படி செவிக்கணும்? செபந்தான். இப்போ எப்படி செவிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் யூதா 1:20.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு,
0: விசுவாசத்தில் என்ன செய்யணுமா நம்ம? உறுதிப்படுத்தி கொண்டு, விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி,
0: பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும் அப்படின்னு என்ன? அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல கோடி கோடி கோடி கோடி எல்லாம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு எல்லாம் இருக்குது பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லி யாரும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேஷம் என்ன செய்யும்? ஒரு நாளே கடந்து போயிடும். கோடி பணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஒன்று தீமத்தின் புஸ்தகம் 6:7 சொல்கிறார், நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போனது வாசிமா அந்த மட்டும் வச்சிரு.
1: உலகத்திலே
0: உலகத்திலே
1: நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: இந்த உலகத்திலேருந்து நம்ம கொண்டு வந்த ஒன்றுமே கொண்டு வரல. தாயின் வயிற்றுல பிறக்குமா நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஒன்றும் கொண்டு போக முடியாது என்பதே நிச்சயம். இத்தனையா சாவுல பார்த்துருக்கேன். ஐயோ ஐயோ, அந்த நல்ல படையை கொடுக்காதீங்க, இந்த சும்மா இந்த படையை போட்டுருங்க அப்படிதான் சொல்றாங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்துலேயும் அவரோடு இருக்கலாம், பரலோகத்துக்கு நம்ம போகணும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆத்துமாம் சுத்திகரித்து கொண்டிருக்க வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 2:7
1: நீங்கள் போதிக்கப்பட்டபடியே,
0: நீங்க போதிக்கப்பட்டபடியே, கர்த்தர் எப்படி நாம போதிச்சாரோ போதிக்கப்பட்டபடியே
1: விசுவாசத்தில் உறுதிப்பட்டு,
0: என்ன செய்யணுமா? கர்த்தரை போதித்ததுல விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதிப்பட்டு கொண்டு. விசுவாசம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. விசுவாச ஆண்டோட கேளுங்க. அவரை விசுவாச தொடங்குற அவர் தான், முடிக்கிறதா அவர் தான். எவ்ரேயர்ல வீட்டில் போய் பாஸ்ட் பாருங்க, 12 ஏன்னா எல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு கொண்டு. அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கிறது பேதரை பார்த்து சொன்னார், உன்னோட விசுவாசம் ஒழிஞ்சு போகாது இருக்க நான் உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்லி. லூக்காலின் சுவிசேஷம் 22:31-32
1: பின்னும் கர்த்தர்,
0: பின்னும் கர்த்தர்,
1: சீமோனே சீமோனே,
0: சீமோனே சீமோனே,
1: இதோ
0: இதோ
1: கோதுமையை,
0: கோதுமையை
1: சுளகினால் புடைக்கிறது போல,
0: சுளவினால் படைக்கிறது போல,
1: சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு,
0: சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு
1: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
0: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
1: நானோ
0: உன்
1: விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு,
0: அன்றி சொல்றாரு, பேதரோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்,
0: உனக்காக வேண்டிக் கொண்டேன். அருமையான சகோதரிய சகோதரிய, பரிசுத்த பவுலுச்சு நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் எதுவுமே சொல்லு, எதை காத்து கொண்டாரா? விசுவாசத்தை காத்து கொண்டார். விசுவாசம் மிக மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாவிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னார். லூக்கா 22:31-32
1: பின்னும்
0: கர்த்தர்,
1: சீமோனே சீமோனே,
0: சீமோனே சீமோனே,
1: இதோ
0: இதோ
1: கோதுமையை,
0: கோதுமையை
1: சுளகினால் புடைக்கிறது போல,
0: கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல,
1: சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு,
0: சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு
1: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
0: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
1: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு,
0: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: ஆண்டவரே இயேசுக்கு சொல்ற, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டு கேட்டு பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்ப பிசாசு சோதனைக்காரன் அவன் பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். எப்படியா சோதனை கொண்டு வரும் அவனுடைய வேலையில என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கணும். அதுதான் மத்தேயு 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: என்ன செய்யணும்? எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை பிசாசு கொண்டு வர சோதனை யாருக்குமே இல்லாம இல்லை. அதனாலதான் ஆண்டு பரமண்டங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தார். சோதனைக்குட்பட பண்ணாம எங்களை தீமைந்து ரசித்துக் கொள்ளும் சொல்லி கர்த்தர் நமக்கு செவிக்கு சொல்லி கொடுத்தார். சோதனை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளணும். லூக்காவின் சுவிசேஷம் 8:13
1: கட்பாரியின் மேல் விதைக்கப்பட்டவர்கள்
0: கற்பாறை மேல இதயத்துல கடினமா இருக்கிறவங்க வசனத்தை கேட்டாலும் கர்த்தர் அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், கற்பாறை மேல விதைக்கப்பட்டவங்க
1: கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
1: ஆயினும்
0: தங்களுக்குள்ளே
1: வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து
0: கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா பின் வாங்கிடுவாங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து
1: சோதனை காலத்தில் பின் வாங்கி போகிறார்கள்.
0: சோதனை வரும்போது என்ன செஞ்சாங்களா, கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க, சோதனை பார்த்து பின் வாங்கிடுவாங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்காரு மாணவர்களே, என்ன வந்தாலும் ஏசு போகுது எனக்கு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பின் வாங்க கூடாது. ஆண்டவர் நம்ம வீட்டு வலதுரமும் இடவரையும் சாய்க்கூடாது. முடிவருந்த நிலை நிலை போனா ஒரு அடிச்சுக்கப்படுன்னு சொன்னீரே, எந்த நிலையெல்லாம் முடிவறிந்த நினைச்சிருக்கணும். என்னை முற்று முடிய ரச்சிங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. அது மாத்திர லூக்காவின் சுவிசேஷம் 22:46
1: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன
0: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்.
0: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணிடுவாங்க. எனக்கு முடியல, பார்த்துக்கிட்டே செம்மனு. இங்க ஆண்டவரா இயேசுக்கு என்ன சொல்றாரு, எழுந்திருந்து செம்மனுங்க, சோனிக்குள் படாத படிக்க எழுந்திருந்து செம்மனுங்க. நான் பார்த்துட்டே பண்ணுவேங்க. நான் பார்த்துட்டு எத்தனை பேர் சொல்றோம், பார்த்துட்டே பண்ணுவேன்னு. எத்தனை பேர் நாட்கள் வேஸ்ட் பண்றோம், பரிசுத்த பழிச்ச நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை புரோஜனப்படுத்தணும். நான் பார்த்துட்டே செம்மன்றோங்க. கத்தரை சொன்ன எழுந்திருந்து செம்மனுங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொன்னார் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. முதல் விசுவாசமா இருக்கணும். எப்படி விசுவாசம், விசுவாசத்துல உறுதியாக நிலைச்சிருக்கணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணும். ரெண்டாவது சோதனைக்குள் பட பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும். எப்படி ஜெபம் பண்ணும், எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிடுச்சு, முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து.
0: தெளிந்த புத்தி வேணும். குழம்பிட்டே இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருந்து தெளிந்த புத்தி உள்ள இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க.
0: ஜபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏதோ ஒரு ஜபம் இல்ல, கிளிப்பிள்ளை சொன்ன மாதிரி ஏதோ சொல்லிட்டு விடுறது இல்ல. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு ஜபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல 2 தீமோத்தேயு 4:5
1: நீயோ
0: எல்லாவற்றிலும்
1: மன தெளிவுள்ளவனாயிரு.
0: என்ன வேணும் நமக்கு, மன தெளிவுள்ளவனா இருக்கணும். மன தெளிவுனா நம்ம ஆண்டோடு பிரிக்கப்பட்டுருவோம். மன தெளிவு வேணும். ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மன தெளிவை தாரும், மன தெளிவை தாரும். இல்லாட்டம் ஒரு நாளைக்கு கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டுருவோம். 2.5 வயசுல கண்ணு பருவம் போயிடுச்சு. எங்க அம்மா ஒரு 19 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க. அதுலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாடுகள், சொல்ல முடியாத பாடுகள் தான் வந்துச்சு. அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் பாருங்க, கண்ணிலேன்னு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் தான் பார்க்கணும். எவ்வளோ பாடுகள், ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் இருக்கி இந்த வயசு வரைக்கும் என்னை காத்து வந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் தான் பார்க்கணும். எவ்வளோ கஷ்டம், நான் தேவனாய் கர்த்தர் என்னை பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஒரு நன்மையும் குறைப்படாது கத்து வந்தார். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஒரு நாள் நேரம் கிடைச்சா ஜெபிக்கு, நேரம் இல்லைன்னா விட்டுறது, அப்படி இருக்காதிங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அதான் சொல்கிறார் ராமர்கள் நிருபம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
0: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
1: உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
0: உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிக்கல, இல்ல நாளை ஜெபிச்சுக்கலாம், அப்படி இல்ல. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்காட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை தெளிந்த புத்தி வேணும். பவுல் எழுதுறாரு 2 தீமோத்தேயு 1:7
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்,
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்,
1: பலமும்
0: பலமும்
1: அன்பும்
0: அன்பும்
1: தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார்.
0: தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தினாவியை கொடுத்திருக்கிறார். அவற்றை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. தெளிந்த புத்தினாவி கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் தான் அருமையானவர்கள், 70, 80 இல்ல நல்ல வசதியா இருந்தா 90 வருஷம். ஆனா ஆண்டவர் ராஜ்யத்தில் யூக யுகமா அங்கு தங்கியிருப்போம். எல்லா நாட்களையும் கர்த்தர் இடத்துல தான் இருப்போம். இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 15:32
1: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில்,
0: தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில்
1: நான் போராடுவது போல
0: நீங்களும்
1: என்னோட கூட போராட வேண்டும் என்று,
0: என்னோட கூட நீங்களும் போராட வேண்டும் என்று
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும்,
1: ஆவியானோருடைய அன்பின் நிமித்தமும்,
0: ஆவியானோட அன்பின் நிமித்தமும்
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: உங்களை வேண்டுகிறேன். நான் போராடு போல நீங்களும் போராடணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியனுடைய அன்பின் நிமித்தமாக நான் எப்படி போராடுறேனோ அதே போல் நீங்களும் போராட வேண்டும். போராடி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தானே ஜெபிச்சா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை. உலகத்தின் மேச என்னாயிரும் கடந்து போயிரும். இன்னொரு இடத்துல சொல்றாரு யோவின் புஸ்தகம் 9:24-25
1: என் நாட்கள்,
0: என் நாட்கள்
1: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம்.
0: அவர்கள் நன்மை காணாமல் பறந்து போ.
1: அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அவை எப்படி இருக்கா? வேகமாய் ஓடுகிற
1: கப்பல்களை போலவோ இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது.
0: இறை மேல பாய்கிற கழுகை போல உலகம் என்ன செய்து கடந்து போகிறது. உலகம் அப்படிதான். உலகம் பிரியமானவர்களே, உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசு நம்பி வாழுங்க. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் யூக யுகமா நித்திய நித்தியமா ஆண்டு வாக்கு பண்ணிருக்க. என்ன வாக்கு பண்ணிருக்கிறார்? 1 Kings 2:25 அதுதான் நமக்கு வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை தரு என்பதே வாக்கு தத்தம்.
1: நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
0: அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்ன தர? அதை தர அதை தரலாம் நம்பாதீங்க. கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை தருவென்பதே அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை நம்பி வாழ்வோம். இந்த உலக ஒரு நாள் கைவிடும். உலகத்தின் பேசம் கடந்து போவோம். இயேசு நம்பி வாழ்வோம். ஒரு நாளுமே நம்மளை கைவிட மாட்டார். பரிசுத்த பவுல் சொல்ற என்ன சொல்றாரு? நான் போராடுது போல நீங்களும் போராடுங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் பரிசுத்தருடைய அன்பின் நிமித்தமா உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப வேதனையோடு சொல்றாரு. எப்பாத்திர என்ன சொல்றாரு பாருங்க. கொலோசியன் புஸ்தகம் 9:12
1: எப்பாப்பீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக
0: இவன் நீங்கள்
1: தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும்.
0: அது வேணும் இது வேணும் சொல்ல என்ன சொல்றாரு? தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்.
0: தேவன் சித்தமான எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? தேறணும். தேறினைகளாயும்
1: பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
0: உங்களுக்காக என்ன செய்றாரா? எப்பொழுதும் போராடுகிறேன். என்னென்ன காரியம் இன்னொரு வாசிப்பா.
1: எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல்
0: சொல்லுகிறார்.
1: உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும்
0: தேவனுக்கு சித்தமான என்ன எல்லாவற்றிலும் என்ன நம்ம தேறணும் மார்க் வாங்கிட்டியா பரவாயில்ல இப்ப 10-11 தேறிட்ட அப்படின்றாங்களா எல்லாவற்றையும் தேறினவனாவும்
1: பூரண நிச்சயம்
0: உள்ளவர்களாக நாமத்துல பரலோகத்தில் இருப்பேங்கிற அந்த பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகவும்
1: நிலைநிற்க வேண்டும் என்று
0: பூர்ண நிச்சயமுள்ள நிலைநிற்க வேண்டும் என்று
1: தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார்.
0: தன் ஜபத்துல என்ன செய்யறாரு எப்பா பேரா எப்பொழுது என்ன செய்யறாரு போராடுறாரு. நாம் போராடி செவிக்க வேண்டும். ஏனோதான் நம்ம செவிக்க கூடாது. பரலோகம் தான் நம்ம சொந்தம். பாடுறமலி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். உள்ளத்தில் இந்த வாஞ்சிருக்கா வாசிக்க கேட்ட ஓசியா 12 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம்.